நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சிகள் அடுத்து மீண்ட சொர்க்கம் என்ற படத்திற்காக எம் எல் வசந்தகுமாரி, சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:46. புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து மலேசியா வாசுதேவன் சுஜாதா பாடியுள்ள பாடல் ஒலிக்கும் படம் மின்சார கனவு.

நேரம் காலை 5:55 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948, அஸ்வின மாதம் 17 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 22 நாள், 2026 வருடம் அக்டோபர் மாதம் 9 நாள் வெள்ளிக்கிழமை. நாள் ஒரு குரல், குரல் அமுதத்தை தொடர்ந்து மங்கள இசை கேட்கலாம்.

0: அரிதான பயனை விரும்பும் அறிவுள்ளவர்கள் பெரும் பயன் விளைவிக்காத பயனற்ற சொற்களை பேச மாட்டார்கள். குறள் எண் 198 அதிகாரம் பயனில சொல்லாமை.
1: அரும் பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயனில்லாத சொல்.
0: அரிதான பயனை விரும்பும் அறிவுள்ளவர்கள் பெரும் பயன்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். சவுதி அரேபியா, பெல்ஜியம், பூட்டான் உள்ளிட்ட பல நாடுகளில் துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. அஇஅதிமுகவைச் சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை ஏற்று சட்டப்பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் உடனடியாக 3000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கேட்டுக் கொண்டுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் இயக்கம் தொடர்பாக மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கான பயிற்சி முகாம் சென்னையில் நேற்று நடைபெற்றது. வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் பிவி சிந்து இன்று தாய்லாந்தின் ரச்சனோக் இன்டானனை எதிர்கொள்கிறார். நடப்பு சீசனுக்கான ISL கால்பந்து போட்டிகள் நாளை தொடங்க உள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பந்தலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நேயர்கள் கேட்கவிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள்.

காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க திருவினும் திட்பமே நன்று உரை வழங்குகிறார் KS கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல். 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் இ எட்வின் லாரன்ஸ் அவர்கள். 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் 7:00 தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் முனைவர் கு கதிரேசன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் ஜி பாஸ்கர் அவர்கள். 7:45 இன்றைய தினம் வேர்ல்ட் போஸ்ட் டே.

காலை 8:02 வழக்கென்று வந்தால் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். 9:02 ஆனந்த பூங்காற்று. கடிதம் எழுதுவது இப்போது சலிப்பை ஏற்படுத்துகிறதா, சந்தோஷத்தை கொடுக்கிறதா? 10:02 மனம் விரும்புதே, நேயர் விருப்ப பாடல்கள். 11:02 மணித்திருநாடு, ஒடிசா ரசகுல்லா. 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே, நீங்கள் பெற்ற மறக்க முடியாத கடிதமும் காத்திருந்த அனுபவமும்.

மருத்துவமனைக்கு நலம் தானா? காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள். 1-5 தொடர்ந்து நலம் தானா? காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து தேவையான உடல் இயக்கமும் தெளிவான ஆரோக்கியமும். 2 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். 3-2 திரை அருவி. மூன்று 30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 4-2 பொதிகை தும்பி. 5-2 படமும் பாடலும். 1963 வெளிவந்த திரைப்பட பாடல்கள் கேட்டு மகிழலாம். 6-2 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:00

55க்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள். செயற்கை நுண்ணறிவின் தற்போதைய பயன்பாட்டின் வளர்ச்சி. 8:05க்கு ஊரும் உறவும். சுடலை பிறப்பு வில்லுப்பாட்டு. வழங்குவோர் சமாதானபுரம் சகுந்தலா குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். 9 மணிக்கு இடைவிடாத இசைமழை. 9:30க்கு இலக்கிய சாரல். ஈகையில் தமிழருக்கு இருந்த நம்பிக்கை. 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இதில் புதுக்குடி எஸ் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்களின் தொகுப்பு உலாவர கேட்டு மகிழலாம். நேர்களே, இன்று உலக அஞ்சல் தினத்தை முன்னிட்டு காலை வணக்கம் பரணி மற்றும் ஆனந்த பூங்காற்று ஸ்நேகிதியே ஆகிய நிகழ்ச்சிகளில் சிறப்பு நிகழ்ச்சிகள் கேட்க தவறாதீர்கள்.

நேர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்டீர்கள்.

இன்னும் சில மணி துளிகளில் எனை தானும் நல்லவை கேட்க தெருவினும் திட்பமே நன்று. உரை வழங்க இருக்கிறார் திரு கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: இணைத்தானும் நல்லவை கேட்க. திருவினும் திப்பமே நன்று எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள்.
1: எல்லா வகை செல்வங்களும் பெற்று திருவுடை மன்னர் போல வாழ விளைவது உலக இயல்பு. பொருளினும் பொய்யா விளக்கும் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று என்று பொருளின் வலிமையை போற்றுகிறார் வள்ளுவர். திரு என்பது பொருட்செல்வம் மட்டுமன்று, எல்லா வகை செழுமைகளையும் குறிக்கும். அறன் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்று பொருளின் பெருமை, அதனால் விளையும் நன்மை ஆகியவற்றை பட்டியலிடுகிறார் வள்ளுவர். அதே நேரம் பொருளின் இயல்பை உலகுக்கு உணர்த்தும் போது அக்கா இயற்பிற்று செல்வம் என்று செல்வத்தினுடைய உண்மையான தன்மையை தெள்ளுதின் சுற்றுகிறார். ஆம், செல்வம் என்பது ஓரிடத்து நிலைத்து இருப்பதில்லை என அறிவுறுத்துகிறார். ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்றே, ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர், பழுதுண்டு வேறோர் பணிக்கு என்பது அவ்வை வாக்கு. ஆற்றங்கரையில் உள்ள மரமும் அரசனறிய பெருமையாக வாழ்கின்ற செல்வம் மிகு வாழ்வும் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். ஏனெனில் செல்வம் நிலையில்லாதது. உழுது வாழும் வாழ்வு ஒப்பற்ற உயர்ந்த வாழ்வு என்று போற்றுதற்கு காரணம், உழவு தொழிலை தொடர திட்பம் வேண்டும். அது பெரும் பொருளை ஈட்டித் தருவதில்லை, ஆனால் அத்தியாவசியமான உணவை விளைவித்து தருகிறது. சுழன்றும் ஏறுபின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை. உழவு தொழில் உழன்று வருந்தி பாடுபட வேண்டிய ஒன்றுதான், ஆனால் அதுவே தலையாயது என்று உழவை உயர்த்தி புகழ்கிறார் வள்ளுவர். வித்தெல்லாம் வயலில் வீசி வருந்தி விண்ணோக்கும் ஓரேர் உழவன் என பரஞ்சோதி முனிவர் மலை நோக்கி வருந்தி விண்பார்க்கும் உழவர் என்று கூறுகிறார். அவர்கள் தம் தொழிலை தொடர்வதற்கு திட்பம் தேவை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. எனவே ஊக்கம் ஒருவன் உள்ளத்தில் எவ்வித சலனமுமின்றி உறுதியாக நிற்குமேயானால் செல்வம் விசாரித்து அறிந்து அவனை வந்தடையும். செல்வம் இல்லாத நிலையில் ஒருவன் உள்ளந்தளராது நெஞ்சுரத்துடன் உழைப்பானேயானால் திரு உடையவனாக திகழ்வான். அதனால்தான் திருவினும் திட்பம் நன்று என்று நம் முன்னோர் மொழிந்தனர். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடன்.

0: நில்லாது நீங்கிவிடும். ஒருவனுக்கு உடைமை எனப்படுவது உள்ளத்தின் ஊக்கமே. மற்ற பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். மன ஊக்கத்தை வலியுறுத்தும் வள்ளுவர் எத்தகைய வினையை ஆற்றுவதற்கும் அதனை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கும் மனத்திட்பமே ஆணிவேர் என்பதை அறுதியிட்டு கூறுகிறார். இணைத்திட்பம் எய்திய கண்ணும் வினைத்திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு என்று வினைத்திட்ப மேன்மை கூறி வினைத்திட்பம் என்பது என்ன என்பதை விளக்கி வரையறுக்கிறார். வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றே எல்லாம் பிற. மனத்திட்பம் ஒன்று இருந்தாலே போதும், மற்றைய பொருள் படை கருவி என்பனவெல்லாம் அதற்கு இணையாகா. இது ஏதோ மன்னருக்கும் வீரருக்குமானது என கருத வேண்டாம். இன்றைய வாழ்வியல் இளைய தலைமுறையினர் தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு உறுதுணை பணமோ பக்கபலமோ அல்ல. சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி இருந்தால் போதும். தான் மேற்கொண்ட முயற்சியில் ஒரு முறை எதிர்பாராத ஏமாற்றம் வந்தாலும் மனத்திட்பத்துடன் மீண்டும் முயன்றால் எண்ணியதை திண்ணமாக முடித்து உலகம் போற்றும் திரு எய்தி வாழலாம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும் என்ற மகாகவி எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும் என இளைஞர்களுக்கு எண்ணம் நல்லனவாக அமையும் குறிக்கோளையும் அதனை திட்பத்துடன் முயன்றடைய வேண்டும் என்ற வழிமுறைகளையும் எடுத்துரைத்துள்ளார். நிலையில்லா செல்வத்தை எண்ணி ஏங்காதே. செல்வத்தை விட மனத்திட்பமே சிறந்தது. ஏனெனில் செல்வம் ஒருவனை விட்டு நீங்கும், ஆனால் அவன் உள்ளத்து உறுதி நிலை பெறுமானால் அது என்னாலும் நீங்காது. எனவே திருவினும் திட்பமே நன்று என்று பழமொழி பறைசாற்றுகிறது.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. மலரும் இந்த நாள் மன மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாய் அமையுமாக என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களோடு வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். எல்லோரும் எல்லாமும் பெற்று இனிதே வாழ்க என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களோடு வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியை தொடங்குவோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சக்திதாசன் குரலில்

நேர்கள் இணைந்திருப்பது வணக்க பூக்கள் நிகழ்ச்சிக்காக. தினசரி வாழ்வில் உங்கள் சூழ்நிலைகளையும் உங்கள் நண்பர்களையும் உங்களுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்குவது உங்கள் நேர்மறை எண்ணங்களே. இந்த நாள் உங்களின் நேர்மறை எண்ணத்துடன் துவங்கட்டும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாணி ஜெயராம் குரலில்.

நேரம் காலை 6:27 நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. நேர்மறை எண்ணங்கள் நம் வாழ்வை சீராக்க கிடைத்த பொக்கிஷம். எண்ணங்களை சீராக்கி இன்பமாய் வாழ்வோம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசைச்சா

0: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
1: திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே, வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
2: தற்போது மானாவாரியாக தென் மாவட்ட கரிசல் மண் நிலங்களில் புரட்டாசிப்பட்ட உளுந்து விதைப்பு நடைபெற்று வருகிறது. ஒரு சில இடங்களில் முளைத்து செடிகள் வந்துள்ளன. மஞ்சள் தேமல் நோய் இது வைரஸ் நச்சுயிரியாகும். பயிரின் இலைப்பரப்பில் முதலில் சிறிய புள்ளிகள் தோன்றி படிப்படியாக மஞ்சள் நிற படலங்களாக இது மாறிவிடும். மஞ்சள் தேமல் நோய் உளுந்தை மட்டுமன்றி அனைத்து பயிர் வகை பயிர்களையும் தாக்கும். இந்த நோய் பாதிப்புக்குட்பட்ட பயிர் முதிர்ச்சியடைய தாமதமாகும். மஞ்சள் தேமல் நோயால் செடிகள் வளர்ச்சி குன்றி காய்பிடிக்காமல் மலட்டு செடியாக இருக்கும். மஞ்சள் தேமல் நோய் வராமல் தடுக்க நோய் தாக்காத உளுந்து ரகங்கள் பம்பன் 6-8 பயிரிடலாம். இந்த நோயை பரப்பும் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற டப்பாக்களில் விளக்கெண்ணெய் தடவி 1 ஏக்கருக்கு 5 என்ற அளவில் குச்சியில் கவிழ்த்து வைக்க வேண்டும். ஆரம்ப நிலையிலேயே செடியை பிடுங்கி எரிய வேண்டும். 1 கிலோ விதைக்கு 2 மில்லி இமிட்டாக்ளோபிரேட் கலந்து 24 மணி நேரம் கழித்து விதைக்க வேண்டும். வெங்காயம், கொத்தமல்லி,

0: மணத்தக்காளி போன்ற பயிர்களை மூடுபயிராக பயிரிட்டால் வெள்ளை ஈக்கள் நடமாட்டம் குறையும். வெள்ளை ஈக்கள் வயலுக்குள் வராமல் தடுக்க வயலின் வரப்பு ஓரத்தில் இரண்டு வரிசை நெருக்கமாக சோளத்தை விதைக்க வேண்டும். ரோகார் 200 மில்லி அல்லது டயாமிதாக்சம் 40 கிராம் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். மருந்து கரைசல் பயிரின் எல்லா பாகங்களிலும் நன்றாக பரவிட சாண்டோபிட் இன்ட்ரான் போன்ற ஒட்டும் திரவத்தை 1 லிட்டர் மருந்து கலவைக்கு 0.5 மில்லி லிட்டர் வீதம் சேர்த்து கலக்கி தெளிக்க வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்டால் மஞ்சள் தேமல் நோய் வராமல் தடுக்க முடியும். விவசாயத்தில் பூச்சிகளை கட்டுப்படுத்துவது என்பது ஒரு முக்கியமான சவாலாகும். அதற்காக நாம் பல பூச்சி மேலாண்மை முறைகளை பின்பற்றுகிறோம். பூச்சி மேலாண்மையில் பல உத்திகள் இருந்தாலும் ரசாயன பூச்சிக்கொல்லிகளை தவிர்த்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறைகளை கையாள்வது மிகவும் முக்கியம். ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது ஆரம்ப நிலையில் ரசாயன முறைகளை தவிர்த்து உயிரியல் மற்றும் இயற்பியல் உத்திகளை பயன்படுத்தி பூச்சிகளை கட்டுப்படுத்தும் ஒரு சிறந்த அணுகுமுறையாகும். இந்த பூச்சி மேலாண்மை முறையில் மஞ்சள் ஒட்டு பொறிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகளில் வெள்ளை ஈக்கள், தத்துப்பூச்சிகள், இலைப்பேன் மற்றும் அசுவினி போன்ற சாறு உறிஞ்சும் பூச்சிகள் குறிப்பிடத்தக்கவை. இந்த வகை பூச்சிகள் மஞ்சள் நிறத்தால் எளிதில் கவரப்படுகின்றன. இந்த பூச்சிகளின் இந்த இயல்பை அடிப்படையாக கொண்டுதான் மஞ்சள் ஒட்டுப்பொறிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மஞ்சள் ஒட்டுப்பொறி என்பது மஞ்சள் நிற அட்டையின் மீது பிசுபிசுப்பான பசை பூசப்பட்ட ஒரு எளிய அமைப்பு. இந்த மஞ்சள் நிறம் முதிர்ந்த பூச்சிகளை வெகுவாக கவர்ந்து ஈர்க்கிறது. காற்றடிக்கும் திசையில் பறந்து வரும் பூச்சிகள் இந்த பொறியில் ஒட்டிக்கொண்டு அங்கேயே இறந்து விடுகின்றன. இதனால் அவற்றின் இனப்பெருக்கம் பெருமளவு குறைகிறது. குறைந்த செலவில் எளிமையாக நாமே இந்த பொறிகளை தயாரிக்கலாம். மஞ்சள் நிற எண்ணெய் டின் அல்லது பிளாஸ்டிக் தாள் அல்லது பலகையை பயன்படுத்தலாம். அதன் மீது பிசுபிசுப்பான பசையை விளக்கெண்ணெய் அல்லது சிலிக்கான் கிரீஸ் தடவலாம். காற்றின் திசைக்கு இணையாக கட்டுவதன் மூலம் பறந்து வரும் பூச்சிகள் எளிதில் பொறியில் ஒட்டிக்கொள்ளும். அட்டைகளை பயிரின் உயரத்திலிருந்து சுமார் 10 முதல் 15 சென்டிமீட்டர் உயரத்தில் வைப்பது நல்லது. பயிரின் வளர்ச்சிக்கு ஏற்ப அட்டைகளின் உயரத்தையும் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். 1 ஏக்கருக்கு 5 பொறிகள் வரை பயன்படுத்தலாம். தேவைப்பட்டால் பூச்சிகளின் நடமாட்டத்தை பொறுத்து எண்ணிக்கையை அதிகரிக்கலாம். இந்த பொறிகள் பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க உதவுகின்றன. எந்த வகையான பூச்சிகள் தாக்குகின்றன, அவற்றின் எண்ணிக்கை எவ்வளவு போன்ற தகவல்களை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். இயற்கை முறையில் சாகுபடி செய்பவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ள ஒன்று. அதிக அளவிலான பூச்சிகளை ஒரே நேரத்தில் கவர்ந்து அழிப்பதால் பூச்சிகளின் பெருக்கம் குறைகிறது. சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மூலம் பரவும் வைரஸ் நோய்களை கட்டுப்படுத்துவதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. பூச்சி மருந்துகளுக்கு ஆகும் உற்பத்தி செலவை இது வெகுவாக குறைக்கிறது. ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தாததால் சுற்றுச்சூழல், மண் மற்றும் நீர்நிலைகள் மாசுபடுவது தவிர்க்கப்படுகிறது. 15 நாட்களுக்கு ஒரு முறை அட்டையில் ஒட்டியுள்ள பூச்சிகளை சுத்தம் செய்து மீண்டும் ஒட்டுப்பசை அல்லது சிலிக்கான் கிரீஸ் தடவ வேண்டும். இதனால் பொறியின் செயல்திறன் குறையாமல் இருக்கும். மேலும் இறந்த பூச்சிகளால் பூஞ்சை அல்லது பாக்டீரியா தொற்று பரவுவதை தவிர்க்கலாம். மஞ்சள் பொறிகள் பறக்கும் பூச்சிகளை மட்டுமே பிடிக்கும், ஊர்ந்து செல்லும் பூச்சிகளை கட்டுப்படுத்தாது. மஞ்சள் ஒட்டு பொறிகளை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் குறைந்த செலவில் பயிர் பாதுகாப்பு மேற்கொண்டு விளைச்சலை அதிகரித்து விவசாயத்தில் லாபத்தை பெருக்கலாம். நெல் சாகுபடியில் ஊட்டச்சத்து குறைபாட்டை சரி செய்து மகசூல் இழப்பை குறைக்க பொட்டாசியம் நைட்ரேட் கரைசல் பெரிதும் உதவுகிறது. 1% பொட்டாசியம் நைட்ரேட் கரைசலை 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 கிராம் என்ற விகிதத்தில் கலந்து தெளிக்க வேண்டும். இந்த உரக்கரைசலை நெற்பயிரின் தூர்கட்டும் பருவம், பொதிப்பருவம், பூக்கும் பருவம் ஆகிய 3 முக்கிய காலகட்டங்களில் தெளிக்கலாம். இவ்வாறு தெளிப்பதன் மூலம் இலைகளின் பசுமை பாதுகாக்கப்பட்டு கதிர் நிரப்புதல் மேம்படுவதுடன் நெல் மணிகள் நன்றாக திரண்டு நிரம்பி அவற்றின் எடையும் கணிசமாக அதிகரிக்க உதவும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 43 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 59 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரமெல்லாம்

0: என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, வாங்க தெரிஞ்சுப்போம்.
1: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
2: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
0: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
1: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
2: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
0: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
3: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
2: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 7 முதல் 18 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 53% முதல் 83% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவி
2: புனித சக்தி. உண்டியலில் பணம் சேமிப்பது போல மழைநீரை நிலத்தடியில் சேமிப்பதே மழைநீர் சேகரிப்பு. நீர்நிலைகளை மீட்டெடுத்தல் ஏரிகளும் குளங்களும் தான் தண்ணீரை தேக்கி வைக்கும். பெரிய பாத்திரங்கள் அவற்றில் பிளாஸ்டிக் குப்பைகளை வீசாமல் சுத்தமாக வைத்திருந்தால் அவை மழைநீரை உறிஞ்சி நிலத்தடி நீரை உயர்த்தும். கேரளாவில் பல குளங்களை சுத்தப்படுத்தியதால் அங்கு பல கிராமங்களில் தண்ணீர் பற்றிய கவலை நீங்கியது. நன்றி.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்
2: புனித சக்தி.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் ஒளி. வழங்குகிறார் முனைவர் இ எட்வின் லாரன்ஸ் அவர்கள்.
3: இடம்பெயர்தல் அல்லது வலசை போதல் என்றாலே நமக்கு உடனடியாக நினைவுக்கு வருவது பறவைகள்தான். குளிர்காலம் வந்தால் சில பறவைகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் பறக்கின்றன. சில விலங்குகள் உணவையும் தண்ணீரையும் தேடி புதிய பகுதிகளுக்கு செல்கின்றன. மனிதர்களும் வேலை, கல்வி, வாழ்க்கை என்று பல காரணங்களுக்காக இடம்பெயர்கிறோம். ஆனால் மரங்கள், அவை எங்கே போகும்? அவை கால்களை உடையவை அல்ல. அவற்றால் தங்கள் வேர்களை பிடுங்கிக் கொண்டு வேறு இடத்திற்கு செல்ல முடியாது. நான் எட்வின் லாரன்ஸ். இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு இடம்பெயரும் காடுகள். ஒரு மரத்தின் வாழ்க்கையை நாம் கற்பனை செய்து பார்ப்போம். அது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் முளைக்கிறது, அங்கே வளர்கிறது, பல ஆண்டுகள், சில சமயம் பல 100 ஆண்டுகள் கூட வாழ்கிறது. அதே இடத்திலேயே பூக்கிறது, காய்க்கிறது, விதைகளை உருவாக்குகிறது. ஆனால் அந்த மரம் வளர்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் அதன் சுற்றுப்புற சூழல் மாறிவிட்டால், வெப்பநிலை அதிகரித்தால், மழைப்பொழிவு குறைந்தால், வறட்சி அதிகரித்தால், அந்த மரத்தால் தன்னுடைய வேர்களை பிடுங்கிக் கொண்டு குளிர்ச்சியான இடத்திற்கு செல்ல முடியாது. அதனால் இயற்கை வேறொரு வழியை பயன்படுத்துகிறது. காற்று, நீர், பறவைகள், விலங்குகள் மற்றும் பிற உயிரினங்களின் உதவியுடன் விதைகள் தாய் மரத்திலிருந்து தொலைதூர பகுதிகளுக்கு செல்கின்றன. அங்கே அவை முளைக்கின்றன, புதிய மரங்களாக வளர்கின்றன. அவை மீண்டும் விதைகளை உருவாக்குகின்றன. அந்த விதைகள் இன்னும் புதிய பகுதிகளுக்கு செல்கின்றன. இவ்வாறு ஒரு மரம் தனது உடலை நகர்த்தாமல் அதன் இனத்தின் பரவல் எல்லை தலைமுறை தலைமுறையாக மாறிக்கொண்டே இருக்கலாம். இதைத்தான் நம் மர இனங்களின் காலநிலை இடப்பெயர்வு அல்லது காலநிலைக்கேற்ப பரவல்

மாற்றம் இருந்து புரிந்து கொள்ளலாம். இது ஒரு மரம் நாளை காலை எழுந்து இங்கே வெப்பம் அதிகமாகிவிட்டதே வடக்கே போய்விடலாம் என்று முடிவு செய்வதல்ல. மாறாக பல தலைமுறைகளாக நடைபெறும் மிக மெதுவான மாற்றம் இது. சில பகுதிகளில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது மரங்களுக்கு ஏற்ற குளிர்ச்சியான சூழல் மலைகளின் உயரமான பகுதிகளிலோ அல்லது இன்னும் வடக்கு பகுதிகளிலோ கிடைக்கக்கூடும். அப்போது அந்த இனத்தின் புதிய தலைமுறை அத்தகைய பகுதிகளில் அதிகமாக உருவாகலாம். இதனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மர இனத்தின் பரவல் எல்லை மாறியிருப்பதை நாம் காணலாம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம், எல்லா மரங்களும் வடக்கு நோக்கி நகர்வதில்லை. அனைத்து இனங்களும் ஒரே மாதிரியாக பதிலளிப்பதில்லை. 2017 சயின்ஸ் அட்வான்சஸ் இதழில் வெளியான ஆய்வு, கிழக்கு அமெரிக்காவில் 86 மர இனங்கள் அல்லது

0: இனங்களின் எண்ணிக்கை மற்றும் பரவல் மேற்கு அல்லது வடக்கு நோக்கி மாறியிருந்தாலும் அந்த மாற்றங்கள் இனத்திற்கு இனம் வேறுபட்டிருந்தன. ஈரப்பதத்தில் ஏற்பட்ட மாற்றங்களும் முக்கிய காரணியாக தோன்றின. இதிலிருந்து நமக்கு ஒரு முக்கியமான பாடம் கிடைக்கிறது. காலநிலை மாற்றத்திற்கு மரங்களின் பதில் ஒரே மாதிரியானதல்ல. ஒரு இனம் புதிய பகுதிக்கு செல்லலாம், மற்றொரு இனம் தன்னுடைய பரவல் எல்லையை சுருக்கிக் கொள்ளலாம், மற்றொரு இனம் அதே இடத்திலேயே தங்கி புதிய சூழலுக்கு ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யலாம், மற்றொரு இனம் சில பகுதிகளில் அழிந்து போகும் நிலைக்கும் செல்லலாம். அதனால் விஞ்ஞானிகள் மரங்களின் எதிர்காலத்தை புரிந்து கொள்ள வெப்பநிலை மட்டுமல்லாமல் மழைப்பொழிவு, மண்ணின் தன்மை, விதைகள் பரவும் திறன், மலைப்பகுதி, போட்டியிடும் தாவரங்கள் மற்றும் நோய்கள் போன்ற பல காரணிகளையும் ஆய்வு செய்கிறார்கள். காலநிலை மாற்றத்தின் வேகத்தை குறைக்க முயற்சி செய்வோம். ஏனெனில் மரம் தன்னால் நடக்க முடியாது, ஆனால் அதன் விதை பயணம் செய்ய முடியும். அந்த பயணத்திற்கான பாதையை நாம் அடைத்துவிட்டால் எதிர்கால காடுகளின் பயணத்தையே நாம் தடுத்து விடுகிறோம். இன்று ஒரு மரம் நமக்கு நிழல் தருகிறது, நாளை அதன் விதை ஒரு புதிய காட்டை உருவாக்கலாம். அந்த புதிய காட்டிலிருந்து மீண்டும் ஒரு புதிய தலைமுறை உருவாகலாம். நன்றி, வணக்கம்.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் இ. எட்வின் லாரன்ஸ் அவர்கள்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் வரணி நிகழ்ச்சிக்காக.

நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம். ஞானசேகர் அவர்கள்.

அரசு எப்படி லாபகரமாக நடத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் பேசி வருகிறோம், ஆலோசித்து வருகிறோம். இப்போது ஒரு தொழிலை தொடங்க முடிவு செய்திருக்கிறீர்கள். கடன் உதவி ஒன்றை பெறலாம் என்று முடிவு செய்து அதற்குரிய திட்ட அறிக்கை, அதாவது அந்த கட்டிடத்திற்கு எவ்வளவு செலவாகும், சொந்த கட்டிடமா வாடகை கட்டிடமா, இயந்திரங்கள் வாங்குவதற்கு எவ்வளவு செலவாகும், மூலப்பொருள்களுக்கு எவ்வளவு செலவாகும், ஒரு மாதத்திற்கு எவ்வளவு விற்பனை செய்யலாம், எவ்வளவு லாபம் வரும், அதிலே மின்சார கட்டணம், சம்பளம் போன்ற பல்வேறு செலவுகள், அவையெல்லாம் போக மீதி எவ்வளவு லாபம் வரும், அதிலே அந்த வங்கியிலே வாங்கிய கடனை கட்ட முடியுமா என்பதையெல்லாம் யோசித்து ஒரு அதை ஒரு அறிக்கையாக, திட்ட அறிக்கையாக எழுதி கொடுத்தால்தான் வங்கியிலே கடனுதவி பெற முடியும். என்னுடைய தாழ்மையான கருத்து, தமிழ்நாட்டில் ஒரு 90% சிறு குறு தொழில் முனைவோர் விவசாயிகள், விவசாய பொருட்கள் இருந்து பல பொருட்களை மாற்றம் செய்து விற்பனை செய்யக்கூடியவர்கள், வணிகர்கள் யாரும் ஒழுங்காக கணக்கு வழக்கு எழுதி வைப்பதே இல்லை. இப்போதுதான் ஜிஎஸ்டி கண்டிப்பாக எடுக்க வேண்டும், கண்டிப்பாக கணக்கு வழக்குகள் எழுதி கணக்கு காட்டாவிட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடந்த ஒரு சில வருடங்களாக அரசாங்கம் ஸ்ட்ரிக்டாக அந்த நடைமுறைப்படுத்துவதால்

0: ஜிஎஸ்டி என் வாங்கி கணக்கு வழக்குகளை எழுதுகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு தொழில்முறைவருக்கும் நான் சொல்ல விரும்புகிற விஷயம், இன்றைக்கு திட்டறிக்கை எழுதி தேவையான பத்திரங்கள் தேவையான உங்களுடைய சான்றிதழ்களை எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு போய் வங்கியிலே கொடுக்கிறீர்களோ அன்றே ஒரு கணக்கு நோட்டு போட்டு விட வேண்டும். அதற்கு அந்த கடனுதவிக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் என்ன செலவாகிறது, ஆடிட்டர் ஃபீஸ் என்ன செலவாகிறது, ஜிஎஸ்டி எடுப்பதற்கு எவ்வளவு செலவானது, சிறு தொழிலாக பதிவு செய்வதற்கு என்ன செலவானது, அங்கே ஊராட்சி ஒன்றியத்திலோ ஊராட்சியிலேயோ நகரசபையிலோ அதுக்குரிய லைசன்ஸ் வாங்குவதற்கு என்ன கட்டணம் செலுத்தினீர்கள், மின்சாரம் 3 phase வாங்க வேண்டியிருந்தால் அதுக்கு எவ்வளவு டெபாசிட் செய்தீர்கள் என்று ஒவ்வொரு ரசீதையும் பத்திரப்படுத்தி ஃபைல் பண்ணி கணக்கு வழக்கு எழுத வேண்டும். அப்படி கணக்கு வழக்கு எழுதினால் மட்டுமே எவ்வளவு லாபம் என்றே உங்களுக்கு தெரிய வரும். தயவு செய்து இந்த நம்ம எஃப்எம் ரேடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற தொழில் முனைவோர், புதிதாக சாதாரண மண்பாண்டம் செய்வதில் இருந்து கைவினைப் பொருட்களில் இருந்து பெரிய மில் வைப்பதற்கு விரும்புகிற தொழில் முனைவோர் இருப்பீர்கள், சின்ன வணிகம் தொடங்கி மிகப்பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வைத்து சூப்பர் மார்க்கெட் தொடங்க விரும்புகிறவர்கள் இருப்பீர்கள், அனைவருக்கும் நான் கேட்டுக்கொள்வது, என்று அந்த தொழில் தொடங்க முடிவு செய்துவிட்டீர்களோ அங்கிலிருந்து கணக்கு வழக்கு எழுதாது. அதேபோல் அரசு எத்தனையோ வகையான சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறது. நீங்க உணவுப் பொருள் தயாரிக்க வேண்டும் என்றால் அதற்குரிய உணவு கட்டுப்பாட்டு துறையிலே நம்பர் வாங்க வேண்டும். மத்திய அரசிலும் மாநில அரசிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு அலுவலகங்கள் இருக்கின்றன. அந்த எண் வாங்காமல் அந்த எண்ணை உங்களுடைய தயாரிப்பு பொருள்களிலே போடாமல் நீ அதை விற்பனை செய்ய முடியாது. அப்ப கார்பரேஷன் லைசன்ஸ்ல தொடங்கி உணவு சம்பந்தமான லைசன்ஸ்ல இருந்து விற்பனை வரி வருமான வரி என்று எல்லா இடங்களுக்கும் பெருந்தொழில் பதிவு வரை பெற்றுவிடுங்கள். அதில் எதையுமே விடாதீர்கள். ஏனென்றால் அதுதான் முக்கியமான விஷயம். அதன் பிறகுதான் நீங்கள் ஒரு கட்டணம் கட்ட வேண்டுமானால் நான் இந்த தொழிலை இந்த பெயரில் தொடங்கி இருக்கிறேன், இந்த இடத்தை விலைக்கு பெற்று என் பெயரில் பட்டா மாற்றம் செய்திருக்கிறேன், எனக்கு கட்டணம் கட்ட அனுமதி தான், அல்லது நான் இந்த பணம் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து இந்த இடத்தை வாடகைக்கு பிடித்து விட்டேன், இந்த இருக்கிறது வாடகை பத்திரம், எனக்கு ஜிஎஸ்டி நம்பர் தார்கள், இந்த இடத்துல தான் நான் இருக்கிறேன், போர்டு வைத்திருக்கிறேன், 3 phase கரண்ட் வாங்கிவிட்டேன், எனக்கு இயந்திர கடன் தார்கள், இந்த திட்டத்திலே நான் கடன் பெறுவதற்கு செக்யூரிட்டி தர வேண்டும் என்று போட்டிருக்கின்றேன், எனவே நான் செக்யூரிட்டி தர முடியாது, 3,00,000 ரூபாயிலே 60,000 ரூபாய் 20% நான் என் சொந்த முதலீடாக போடுகிறேன், மீதி 2,40,000 கடனாக கொடுங்கள் என்று விண்ணப்பம் கொடுக்க வேண்டும். இந்த பதிவு எண்கள், அந்த வீட்டு வாடகை ஒப்பந்த பத்திரம், உங்களுடைய படிப்பு சான்றிதழ், உங்களுடைய ஆதார் அட்டை, உங்களுடைய ரேஷன் கார்டு போன்ற அனைத்து விஷயங்களும் கொடுத்தால் மட்டுமே அந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். அதன் பிறகு நேரில் வந்து பார்ப்பார்கள். அந்த மார்ஜின் மணி கட்டிய பிறகு மீதி பணத்தை சாங்ஷன் பண்ணி அவர்கள் மேலதிகாரிகளிடம் ஒப்புதல் பெற்று அந்த செக் அனுப்புவார்கள். அதே போல் அந்த மிஷினரி தயாரிப்பாளர் உங்கள் இடத்திற்கே அந்த மிஷினை கொண்டு வந்து டெலிவரி கொடுத்து ஓட்டி காண்பித்து புகைப்படம் எடுத்து பில் போட்டு தன் மீதி தொகையை வங்கியில் பெற்றுக் கொள்வார்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தொழில் தொடங்குவோம். உரை வழங்கியவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் வணக்கம் ரணி நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா தமிழே அமுதே உரை வழங்க இருக்கிறாங்க முனைவர் கு கதிரேசன் அவர்கள்.

0: பக்தி செய்யலாம். புகழ் வணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: தமிழும் உலக ஒருமைப்பாடும். உலக ஒருமைப்பாட்டு உணர்விற்கு முதன் முதலிலே வித்திட்டவர்கள் நம்முடைய தமிழர்கள்தான் என்பதை அடையாளம் காட்டியவர் சங்ககால புலவன் கணியன் பூங்குன்றர். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புதுவது அன்றே, வாழ்தல் இனிது என மகிழ்தலும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே, மின்னோடு வானம் தன்துளி தலையி, ஆறாது கல் பொருது இறங்கும் மல்ல பேரியாற்று, நீர்வழி படுவும் புனை போல ஆறுயிர் முறைப்படி படுவும் என்பது இரவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆகலின், மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளவே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளவே என்று ஒரு அற்புதமான பாடலை தந்தான். இந்த பாடலிலே அவன் நடந்தவற்றையும் இனி நடக்க இருப்பவற்றையுமே கணித்து கூறுகிறான். கணித்தல் என்பது ஒரு வினை.

இதை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது அவனை கணியன் என்று பெயரிட்டு அழைத்திருக்கின்றார்கள். தமிழிடம் இருந்த மனிதநேய உணர்வையும் அன்பு நெறியினையும் விதியை நம்பாமல் வினையை நம்பி செயல்படும் திறத்தையும் நல்வினை தீவினை என்னும் அறிவார்ந்த உணர்வையும் மனித இன ஒருமைப்பாட்டு சிந்தனையினையும் உலகளாவிய நிலையில் பொதுமைப்படுத்தியது இந்த பாடல். மனிதனின் பகுத்தறிவு நிலையிலான தெளிவினை தமிழன் வாயிலாக உலகுக்கு உணர்த்தினான் கணியன் பூங்குன்றன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது திருமூலர் வாக்கு. அதற்கு வித்திட்ட இந்த பாடல் எல்லா ஊரும் எமது ஊரே, எல்லா மனிதர்களும் எமது உறவே, எல்லா உணர்வும் மனிதநேய உணர்வே என்னும் கருத்தினை எடுத்து சொன்னது. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்கோர் குணமுண்டு என்னும் நாமக்கல் கவிஞரின் அடையாளத்திற்கு அடித்தளம் அமைத்து தந்தது இந்த பாடல். வினை விதைத்தவன் வினையை அறுப்பான், திணை விதைத்தவன் திணையைத்தான் அறுப்பான் என்னும் முதுமொழி உணர்த்துகின்ற உண்மையை உலகறிய செய்த இந்த பாடல் மனிதனை எண்ணி துணிந்து கருமமாற்றிட தூண்டுவதாக அமைவதை நாம் பார்க்க முடியும். கேளிர் என்ற சொல் உறவு என்னும் உணர்வு அடிப்படையிலான சொல் ஆகும். கேளிர் என்றால் உறவினர் என்று பொருள். அதாவது கிளை என்னும் சொல்லிலிருந்து கேளிர் என்ற சொல் உருவாகி இருக்க வேண்டும். இன்றும் கிராமப்புறங்களிலே கிளையார் என்று தம் நெருங்கிய உறவினர்களை அழைக்கும் மரபை நாம் பார்க்க முடியும். ஒரு மனிதனின் பிள்ளைகள் அவரவர் சந்ததிகள் பல தலைமுறைகளுக்கும் மேலாக உறவு கொண்டாடும் பொழுது கிளையார் என சித்தரிக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். ஒரு மரத்தின் அடிமரத்தில் இருந்து பல கிளைகள் தோன்றி அதிலிருந்து பல துணை கிளைகள் வளர்ந்து அந்த துணை கிளையில் இருந்து பல சிறு கிளைகள் துளிர்த்து பறந்து விரிவது போன்று மனிதன் இனமும் மரம்போல் கிளைத்து வளர்ந்து கிளைஞர் என்று ஆகியிருக்க வேண்டும். இதுவே கேளிர் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மரத்தின் ஒவ்வொரு வேரும் கிளையும் இலையும் பூவும் காயும் கனியும் அடிமரத்துக்கு உறவே. அந்த அடிப்படையிலேயே ஒரு மனிதன் உருவாக்கிய சந்ததியினரெல்லாம் ஒருவருக்கொருவர் உறவே அன்றி வேறில்லை. இதைத்தான் மண்ணை நம்பி மரம் இருக்க ஐலசா, மரத்தை நம்பி கிளை இருக்க ஐலசா, கிளையை நம்பி இலை இருக்க ஐலசா, இலையை நம்பி பூ இருக்க ஐலசா, பூவை நம்பி பிஞ்சு இருக்க ஐலசா, பிஞ்சை நம்பி காயிருக்க ஐலசா, காயை நம்பி கனி இருக்க ஐலசா, கனியை நம்பி நீ இருக்க ஐலசா, உன்னை நம்பி நான் இருக்க ஐலசா, என்னை நம்பி நீ இருக்க ஐலசா என்று ஒரு அற்புதமான நாட்டுப்புற பாமர மக்களின் வாய்மொழி இலக்கியம் இதை பறைசாற்றுவதை பார்க்க முடியும். மனித ஒற்றுமை உணர்வையும் வாழ்க்கை நெறியையும் பின்பற்றி வாழும் பெரியோர்களெல்லாம் பலர் இன்றைக்கும் உலகிலே இருக்கிறார்கள். அவர்களை கண்டு வியந்து புகழ்ந்து நாம் அவர்களை புகழ்ந்து பாராட்டி பேச தேவையில்லை. இத்தகைய வாழ்வியல் நெறியற்ற சிறியோரும் பலர் பாரிலே இருக்கிறார்கள். அவர்களை கண்டு இகழ்ந்துரைக்கவும் தேவையில்லை. ஆக ஒருவரை புகழவும் தேவையில்லை, இகழவும் தேவையில்லை. எனவே பெரியோரை புகழ்வதும் சிறியோரை இகழ்வதும் தேவையற்றதாகிறது என்பதை ஒரு அற்புதமான நீதியை இந்த பாடல் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. மனித வாழ்க்கை நெறியினை அனைவரும் பின்பற்றி வாழ்ந்தால் பெரியோர் சிறியோர் என்ற ஏற்றத்தாழ்வுக்கு இடமே இல்லாமல் போய்விடும் இல்லையா? புகழ்தல் இகழ்தல் என்னும் உணர்வு என்பது அது வெளிப்பாட வேண்டிய அவசியமே ஏற்படவில்லை. பொதுவாக உலக ஒருமைப்பாட்டு சிந்தனையை மனிதர்கள் யாவரும் அறிந்து மனிதநேயத்துடன் வாழ வேண்டும் என்னும் விருப்பத்தில் தரணிக்கு இந்த பாடலை கணியன் பூங்குன்றன் என்ற அந்த புலவன் தந்திருக்கின்றார். இமயத்திலே ஒருவன் இருமினான், குமரியிலிருந்து ஒருவன் மருந்து கொண்டு ஓடினான் என்று புரட்சி கவிஞன் பாரதிதாசன் பதிவு செய்த உணர்வினை இன்று மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். ஊரெல்லாம் இணைந்து ஓர் உலகாய் ஆவதும், உறவு கொண்டு மனித இனம் ஓரினமாய் திகழ்வதும், அதிலிருந்து மனிதம் போதாகி மலர்ந்து மனம் வீசுவதும் இன்றைய இன்றியமையாத தேவையாக இருக்கிறது. கணியன் பூங்குன்றனின் இந்த இனிய மனத்திலிருந்து கனிந்த இந்த கருத்து சுளைகள் விரும்பி சுவைக்கத்தக்கவை. நாமெல்லாம் அதனை படித்து அறிந்து அதை நாளைய சமுதாயத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் இன்றைய அனைவருடைய விருப்பமாகும். நாளை சந்திப்போம்.

0: சைவாலின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.
4: நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் ஜி பாஸ்கர் அவர்கள்.

குட் மார்னிங் டு எவ்ரிவன். ஆங்கிலம் அறிவோம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் தொடர்ந்து ஆங்கிலத்தில் புது வகையான இலக்கணங்களையும் மற்றும் புது வார்த்தைகளையும் எப்படி எளிய முறையில் பேசுவது என்பதையும் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலையும் கூட சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்டினுடைய இரண்டு பகுதி நவுன் அண்ட் சப்ஜெக்ட் ப்ரொனவுன், வேர்போடைய இரண்டு பகுதி மெயின் வேர்ப் அண்ட் ஆக்சிலரி வேர்ப், ஆப்ஜெக்டுடைய இரண்டு பகுதி நவுன் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். நாம் நேற்று வெர்புடைய ஐந்து, மெயின் வெர்புனுடைய ஐந்து காரியங்களை பார்த்தோம். ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், ஜெரண்ட் ஃபார்ம் அண்ட் இன்ஃபினிட்டி ஃபார்ம் என்று நாம் பார்த்தோம். ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் டெய்லி நடக்கக்கூடியது. பாஸ்ட் ஃபார்ம் நேற்று நடந்தது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறத சொல்கிறது. இன்று நம்ம ஃபோர்த்து ஃபார்ம், ஜெரண்ட் ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணுறது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அல்லது பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ எம் கோயிங், யூ ஆர் கோயிங், வி ஆர் கோயிங், தே ஆர் கோயிங், ஹீ இஸ் கோயிங், சி இஸ் கோயிங், இட் இஸ் கோயிங். பாஸ்ட் கண்டினியூஸில் இது சொல்லணும் அப்படின்னா ஐ வாஸ் கோயிங், யூ ஆர் கோயிங், வி ஆர் கோயிங், தே ஆர் கோயிங், ஹீ வாஸ் கோயிங், ஷி வாஸ் கோயிங், இட் வாஸ் கோயிங். இட் வாஸ் ஆல் அபவுட் கண்டினியூஸ் டென்சஸ், விச் மீன்ஸ் நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன், நான் போய்கொண்டு இருக்கிறேன், நான் போய்கொண்டு இருந்தேன் என்பதை சொல்வதற்கு பயன்படுத்தப்படுவது இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸினுடைய ஜெரண்ட் ஃபார்ம் என்பதை நாம் பயன்படுத்துகிறோம். இவை சொல்லும் பொழுது இந்த செகண்டில் என்ன நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், அட் த மொமெண்ட் ஐ எம் லிசனிங் டு இங்கிலீஷ், அட் த மொமெண்ட் ஐ எம் வாக்கிங் ஆன் த ரோட், அட் த மொமெண்ட் ஐ எம் டாக்கிங் வித் மை ஃப்ரெண்ட். இந்த நேரத்தில் நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கீர்களோ அதை சொல்வது. அதே இது நேற்றைய தினத்தில், எஸ்டர்டே ஐ வாஸ் டாக்கிங் டு மை ஃப்ரெண்ட், எஸ்டர்டே அட் திஸ் டைம் ஐ வாஸ் கோயிங் டு மார்க்கெட் என்ற முறையில் நீங்கள் சொல்லி பழகும் பொழுது இது உங்களுக்கு மிகவும் எளிதாக பதியும். இன்றைய நாளுக்கான புதிய வார்த்தை கோஹிரண்ட். கோஹிரன்ஸ் என்று சொன்னால் வரிசையாக என்று அர்த்தம். கொஹிரண்ட் என்று சொல்லலாம் அல்லது கொஹிரன்ஸ் என்றும் நீங்கள் சொல்லலாம். வரிசையாக, ஒன்றன் பின் ஒன்றாக, தி ஸ்டாண்ட் கொஹிரண்ட் இந்த ஸ்கூல், தி ஸ்டாண்ட் இன் த மார்க்கெட் வித் கொஹிரண்ட். அவர்கள் வரிசையுடன்

0: நின்றார்கள் என்று நாம் சொல்லலாம். இது எதை குறிக்கிறது? வரிசையாக என்பதை நமக்கு குறிக்கிறது. நான் நேற்றைய தினத்தில் ஆங்கிலத்தை உங்களுக்கு சொல்லுவதற்காக, பேசுவதற்காக நான் எஜுகேஷ்னல் பேக்ரவுண்டை வச்சு உங்களை பேசுங்க அப்படின்னு சொன்னேன். இன்றைய தினத்தில் ஒரு ஹாபி, நம்ம டெய்லி செய்கிற அல்லது நமக்கு பிடிச்ச ஒரு ஹாபியை எப்படி இங்கிலீஷில் பேசலாம்? யூ மே ஹாவ் லாட் ஆஃப் ஹாபீஸ், உங்களுக்கு அநேக ஹாபீஸ் இருக்கலாம். ஆனாலும் அதில் ஏதோ ஒரு ஹாபியை நீங்கள் எடுத்து பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரீடிங் புக்ஸ் உங்களோட ஹாபியாக இருக்கலாம், அல்லது ஸ்க்ரோலிங் இன்ஸ்டாகிராம் உங்களுடைய ஹாபியாக இருக்கலாம், அல்லது ட்ராவலிங் டு சம் பிளேசஸ் அது உங்களோட ஹாபியாக இருக்கலாம். உங்கள் ஹாபி என்ன அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஹாபி எடுத்துகிட்டு எப்படி பேசணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தருகிறேன். ஐ ஹாவ் அ ஹாபி ஆஃப் ரீடிங் புக்ஸ். ஐ வேக் அப் இன் த மார்னிங், ஐ கோ டு ரெஸ்ட் ரூம், ஐ வாஷ் மை ஃபேஸ், தென் ஐ டூ மெடிடேஷன். ஆஃப்டர் தட் இமீடியட்லி ஐ டேக் அ புக் அண்ட் ஐ ரீட். Whenever I'm in the traveling, I always read books. I always present books to my friends when they celebrate their birthday parties. Because reading books became my best habit, I always encourage all of my friends to read all the books. Recently, I have read a book in the Money Heist, which means how can we gain money. So this book was literally useful for me. And I have used in the many ways. I have read one by one. Every day I read minimum of 4 pages and it encourages me to do savings of money. So I also encourage you to read books and make your hobby. Thank you. So ஒரு புத்தகத்தை வாசிப்பது என்னுடைய ஹாபி என்பதை உங்களிடத்தில் நான் பேச காண்பித்தேன். இதே போல் நீங்களும் தொடர்ந்து செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது ஆங்கிலம் அறிவோம். வழங்கியவர் ஜி பாஸ்கர் அவர்கள்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. இன்றைக்கு காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழ வகைகளோட விலை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 38 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 36 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 28 ரூபாய்க்கும், புடலங்காய் 40 ரூபாய்க்கும், சுரக்காய் 10 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 45 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 15 ரூபாய்க்கும், தடியங்காய் 12 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 75 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 34 ரூபாய்க்கும், காரமணி 25 ரூபாய்க்கும், கோவக்காய் 36 ரூபாய்க்கும், வாழைக்காய் 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ 15 ரூபாய்க்கும், வாழை இலை 15 ரூபாய்க்கும், கீரைக்கட்டு 15 ரூபாய்க்கும், மல்லி இலை 105 ரூபாய்க்கும், புதினா 70 ரூபாய்க்கும், முள்ளங்கி 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 27 ரூபாய்க்கும், ரிங் பீன்ஸ் 90 ரூபாய்க்கும், சௌச்சௌ 32 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 24 ரூபாய்க்கும், பீட்ரூட் 38 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 54 ரூபாய்க்கும், குடமிளகாய் 55 ரூபாய்க்கும், வெள்ளப்பூடு 280 ரூபாய்க்கும், சோயாபீன்ஸ் 130 ரூபாய்க்கும், பச்சை பட்டாணி 200 ரூபாய்க்கும், சேம்பு 40 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 40 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பழங்களை பொறுத்தளவில் வாழைப்பழத்தில் செவ்வாழைப்பழம் 115 ரூபாய்க்கும், ஏலக்கி 95 ரூபாய்க்கும், மட்டி வாழைப்பழம் 80 ரூபாய்க்கும், நேந்திர வாழைப்பழம் 90 ரூபாய்க்கும், பச்சை வாழைப்பழம் 65 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 60 ரூபாய்க்கும், கோழிக்கூடு 65 ரூபாய்க்கும், நாட்டு வாழைப்பழம் 60 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. எலுமிச்சம்பழம் 140 ரூபாய்க்கும், ஆப்பிள் 180 ரூபாய்க்கும், மாதுளை 220 ரூபாய்க்கும், சப்போட்டா 50 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும், திராட்சை 120 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 70 ரூபாய்க்கும், சீதாப்பழம் 100 ரூபாய்க்கும், தர்பூசணி 30 ரூபாய்க்கும் விற்பனையாகுது.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் முக்கியமான தினமாக இருக்கும். அந்த வகையில் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியான இன்னைக்கு என்ன முக்கியமான தினம் அப்படிங்கிறது தான் இன்றைய தினம் பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு உலக அஞ்சல் தினம். உலக அஞ்சல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 9 அன்று 1874 வருஷத்துலேருந்து அனுசரிக்கப்பட்டுருக்கு. சுவிட்சர்லாந்தோடைய பெர்ன் நகரில் யூனிவர்சல் போஸ்ட் யூனியன் உருவான நாள். 1969 ஜப்பான் டோக்கியோ மற்றும் யூபியு மாநாட்டில் அக்டோபர் 9 அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. அஞ்சல் சேவை மக்களை வர்த்தகத்தை கலாச்சாரத்தை இணைக்கும் பங்கையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் நோக்கத்தில் இது அனுசரிக்கப்படுது. உலகின் மிகப்பெரிய அஞ்சல் வலையமைப்பை கொண்டுள்ள நாடுகளில் இந்திய அஞ்சல் துறை யும் ஒன்றா இருக்குது. தற்போது தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் கீழே இயங்குது. தற்போது அஞ்சல் அலுவலகம் வெறும் கடிதம் மட்டுமல்ல, காலத்திற்கேற்ப பல சேவைகளை வழங்கி வருது. அஞ்சல் துறை உலகில் 192 நாடுகள் உறுப்பினராக இருக்காங்க. 46 லட்சம் அஞ்சல் ஊழியர்கள் பணியாற்றுறாங்க. கிராமப்புறங்களில் அஞ்சலகம் தான் ஒரே அரசு சேவை மையமாக இருக்குது. டிஜிட்டல் இடைவெளியை குறைக்குது. இந்தியாவின் முதல் மிதக்கும் அஞ்சல் அலுவலகம் ஸ்ரீநகர் தால் ஏரியில் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினத்தில் புதிய தபால் தலை வெளியீடு, விழிப்புணர்வு முகாம்கள் இதெல்லாம் நடைபெற்றுட்டே வருது. நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா பொக்கிஷம் படத்துலேருந்து திரைப்பட பாடல் வந்துட்டே இருக்குது.

0: நேர்கள் இணைந்திருப்பது வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து எரிவாயு நுகர்வோர்களுக்கும் எரிவாயு உருளை பதிவு செய்வதில் ஏற்படும் குறைபாடுகள், தடங்கல்கள் மற்றும் எரிவாயு உருளைகள் வழங்குவதில் காலதாமதம் குறித்து நுகர்வோர்கள் தங்கள் குறைகளை பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாக அனைத்து எண்ணெய் நிறுவன எரிவாயு முகவர்கள், மாவட்ட எரிவாயு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் எரிவாயு நுகர்வோர்கள் கலந்து கொள்ளும் எரிவாயு நுகர்வோர் குறை தீர்க்கூட்டம் 12/10/2026 அன்று மாலை 4:30 அளவில் திருநெல்வேலி மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் தலைமையில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வச்சு நடக்க இருக்கு. அதனால எரிவாயு உருளை நுகர்வோர்கள் எல்லாரும் இதில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய குறைகளை சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். டேட் மறந்துடாதீங்க, அக்டோபர் 12 திங்கட்கிழமை இந்த குறைதீர் முகாம் நடக்க இருக்கு.
1: இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: நேர்கள் இணைந்திருப்பது வணக்கம் பரணியின் நிகழ்ச்சிக்காக. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் கீழ் இயங்கக்கூடிய தொழிற்பயிற்சி நிலையங்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல் மற்றும் தொழிற்பயிற்சிக்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நோக்கில் புதிய தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் ஏற்கனவே செயல்பட்டு வரும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் புதிய கூடுதல் தொழிற்பிரிவுகள் அலகுகள் தொடங்குவதற்கான இணைப்பு அங்கீகாரம் தொடர்பான விண்ணப்பங்களை இணைய வழியில் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் கீழ் உள்ள பயிற்சி தலைமை இயக்கம் புதிய மற்றும் ஏற்கனவே செயல்பட்டு வர கூடிய தொழிற்பயிற்சி நிலையங்களின் அங்கீகாரம் மற்றும் இணைப்பு தொடர்பான விண்ணப்பங்களை இணைய வழியில் இணைப்பு விதிமுறைகள் 2025 விதிகளுக்கு இணங்க பல்வேறு பிரிவுகளின் கீழ் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கும் செயலாக்குவதற்கும் புதிய ஐடிஐ இணைப்பு இணையதளம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதன்படி 31/10/2026 வரைக்கும் சில விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். அதாவது புதிய தொழிற்பயிற்சி நிலையங்கள் எம்எஸ்டிஎஸ் நிறுவனங்கள் நிறுவுவது மற்றும் ஏற்கனவே செயல்பட்டு வரும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் புதிய தொழிற்பிரிவுகள் அலகுகள் சேர்த்தல் விண்ணப்பங்களை https://affiliation-dgt.skillindiadigital.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாக ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலை பண்பலை 102.6.

இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மொபைல் சாதனங்கள் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ள நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள அபஹா சர்வதேச விமான நிலையம் மற்றும் காலித் சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணிக்கை சற்றுமுன் தொடங்கியது. அஇஅதிமுகவைச் சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை ஏற்று சட்டப்பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் உடனடியாக 3000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கேட்டுக்கொண்டுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் இயக்கம் தொடர்பாக மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கான பயிற்சி முகாம் சென்னையில் நேற்று நடைபெற்றது. வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி தென்காசி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களுக்கு ஒரு செய்தி.
2: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸோடு. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. நேரம் 8:03 நிமிடத்தில் தொடர்ந்து கேட்கலாம் வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி. பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். இன்று மன வாழ்க்கையை மீட்டெடுக்கும் வழக்கில் மனுதாரருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்த போதும் எதிர் மனுதாரர் சேர்ந்து வாழ மறுத்தால் என்ன செய்யலாம் என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம்.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இந்து விவாகரத்து சட்டம் பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு தொடராக

கொண்டிருக்கிறோம். நேற்று பார்க்கும்பொழுது இந்த மன வாழ்க்கையை மீட்டளிப்பது சம்பந்தமான பேசணும். மன வாழ்க்கையை மீட்டளிப்பது என்றால் துணைவரில் யாரோ ஒருவர் அவருடன் வசிக்க மாட்டேன் என்று பிரிந்து சென்று தனியாக இருக்கும் பொழுது அவரை என்னுடன் சேர்த்து வையுங்கள் என்று நீதிமன்றத்தில் தாக்கத்தில் செய்யப்படும் ஒரு மனுதான் மன வாழ்க்கையை மீட்டளிக்கும் ஒரு மனுவாகும். அப்போது நீதிமன்றம் வந்து அந்த விசாரணை செய்து இவங்க கேட்டிருக்கிற மனுப்படி வேண்டுமென்றே எந்த காரணமுமின்றி எதிர்மனதாரர் பிரிந்து வாழ்கிறார், ஆகவே அவர்கள் சேர்ந்து வாழ்வதே சிறந்த வழி என்று ஆராய்ந்து அதன் அடிப்படையில் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் பொழுது அந்த உத்தரவை அந்த எதிர்மனதாரர் மதிக்க தவறினால் அல்லது சேர்ந்து வாழ மறுத்தால் நீதிமன்றம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு நாம் தெரிய போகிறோம். அந்த நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற வேண்டும். எல்லா உத்தரவுகளும் இப்போ நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு நமக்கு கொடுக்கிறது, ஒரு தீர்ப்போ அல்லது உத்தரவோ எதுவோ ஒன்று நமக்கு கொடுக்கிறது. அந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த தீர்ப்பை நிறைவேற்றம் செய்ய வேண்டும். நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கிவிட்டது என்பதற்காக நாம் செயலற்று இருந்துவிட்டால் எதுவுமே நடக்காது. அப்போது நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்த பிறகு அந்த தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும். இப்போ வந்து இந்த துணையை சேர்ந்து வாழ சொல்லி மன வாழ்க்கையை மீட்டளிக்கும்படி ஒரு மனு தாக்கல் செய்து ஒரு உத்தரவு அந்த மனுதாரருக்கு சாதகமாக வந்து விடுகிறது. மனுதாரருக்கு சாதகமாக வந்துவிட்ட உத்தரவை அவர் நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. அப்போது எந்த நீதிமன்றம் அந்த உத்தரவை வழங்கியதோ அந்த நீதிமன்றத்திற்கு சென்று இந்த மாதிரி நீங்கள் எனக்கு உத்தரவு கொடுத்துட்டீங்க, ஆனால் எதிர்மனுதாரர் அந்த உத்தரவை மதிக்கவில்லை, அதன் அடிப்படையில் நடந்து கொள்ளவில்லை, என்னுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற கொடுத்த உத்தரவை அவர் மீறுகிறார் என்று சொல்லும் பொழுது நீதிமன்றம் உடனடியாக அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் எடுத்து அவங்க உண்மையிலேயே சேர்ந்து வாழ மறுக்கிறார் என்றால்

0: திருமணம் என்பதே இரு மனங்கள் இணையும் ஒரு நிகழ்வு. இரு மனங்கள் இணைந்தால்தான் அது திருமணம். அப்போது இந்த இரு மனங்களில் பிரிவு ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள் உள்ளன. ஒரு துணை தான் சேர்ந்து வாழ மறுக்கும் பொழுது பெரியவர்கள் மற்றவர்களெல்லாம் பேசியும் அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்று தெரிந்த பொழுது பாதிக்கப்பட்ட ஒரு நபர், அதாவது கணவனாகவும் இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம், இவர்கள் நீதிமன்றத்தை தேடி இந்து திருமண சட்ட விவாகரத்து சட்டத்தில் பிரிவு 9 கீழ் சேர்ந்து வாழ்வதற்கு அவர் மனு தாக்கல் செய்யலாம். இது கணவனும் தாக்கல் செய்யலாம், மனைவியும் தாக்கல் செய்யலாம். அவ்வாறு தாக்கல் செய்தபோது அந்த எதிர்மனுதாரர் சேர்ந்து வாழ மறுத்தால், அதாவது அந்த உத்தரவு கிடைத்த பிறகும் சேர்ந்து வாழ மறுத்தால், நான் ஏற்கனவே சொன்னபடி உரிமையியல் விசாரணை முறை சட்டத்தில் கட்டளை 21 விதி 32 கீழ் வந்து அவரது சொத்துக்களை முடக்குவதற்கு அல்லது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைக்கு உத்தரவிட நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருந்த போதிலும் மனப்பூர்வமாக வந்து சேர்தல் தான் முறையான சேர்தலாக இருக்கும். அச்சுறுத்தியோ மிரட்டியோ ஒருவரை சேர்ந்து வாழ வைப்பது என்பது ஒரு இயலாத காரியம். ஆகவே அந்த தரப்பினர்கள் மனமுவந்து நாம் செய்வதில் இந்தந்த தவறுகள் இருக்கிறது, இது களையப்பட வேண்டும் என்று அந்த நீதிமன்றத்தில் வைத்தே பேசி முடிவு செய்து சேர்ந்து வாழும் பட்சத்தில் அந்த திருமணம் ஒரு வெற்றிகரமான திருமணமாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை. ஆகவே எந்த துணையையும் யாராலும் வற்புறுத்தி கட்டாயம் வாழ்ந்தே தீர வேண்டும் என்று வற்புறுத்தி வாழ்வது என்பது அரிதிலும் அரிதான ஒரு நிகழ்வாக மட்டுமே பார்க்கப்படுகிறது. ஆகவே திருமணம் செய்து கொண்ட இரு தம்பதியர் தங்கள் மனமொத்து வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதனை சரியாக செய்தால் இந்த மனவாழ்வு வெற்றிக்கு நிச்சயம். மற்ற சங்கதிகளை நாளை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: மன வாழ்க்கையை மீட்டெடுக்கும் வழக்கில் மனுதாரருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்த போதும் எதிர் மனுதாரர் சேர்ந்து வாழ மறுத்தால் என்ன செய்யலாம் என்பதை பற்றிய தகவலை வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் தந்தவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். நிகழ்ச்சியில் ஒலிக்கிருக்கக்கூடிய பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 8:14 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz தொடர்வது வேதமும் நாதமும் உரையினை வழங்க

0: கிறார் சுந்தரமாடிபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: எழுபத்திரண்டு மேளகர்த்தா ராக வரிசையில் 27வது மேளகர்த்தா ராகம் சரசாங்கி. சரசாங்கி ராகத்தின் சுரஸ்தானங்கள் ஷட்ஜமம், சதுஸ்ருதி ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், காக்கல்ய நிசாதம்.

0: 27வது மேளகர்த்தா ராகமாகிய சரசாங்கி ராகத்தில் கோடீஸ்வர ஐயர் அவர்கள் மலையாதே மனமே மலையாதே என்ற கீர்த்தனையை ரூபக தாளத்தில் இயற்றியிருக்கிறார். கீர்த்தனையின் சரணத்தில் மான் மருகா வேல் முருகா வன சரசாங்கி மனவாளா என்று இயற்றியிருக்கிறார். சரசாங்கி என்பது ராகத்தின் பெயர். ராகமுத்திரையை இந்த கீர்த்தனையில் கையாண்டிருக்கிறார். மற்றொரு பொருள் வன சரசாங்கி மனவாழா. இந்த சாகித்யம் வேல் தரித்த முருகனும் சர்வாங்க சுந்தரியாகிய வேடன் மகள் வள்ளியையும் குறிக்கிறது. வேடன் மகள் வள்ளி என்கின்ற போது தெய்வ புலவர் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் ஆகிய தமிழ் வேதத்திலிருந்து குடிமை என்னும் தலைப்பில் 958வது திருக்குறளில் நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும் என்ற திருக்குறள் நினைவுக்கு வருகிறது. இயல் இசையாளர்கள் இயற்றிய கீர்த்தனைகளை பாடும் பொழுது இதிகாசங்கள் புராணங்கள் வேதங்களில் உள்ள கருத்துக்கள் அமைந்திருப்பதை நம்மால் உணர முடிகிறது. அருணகிரிநாதர் அவர்கள் அருளிய திருப்புகளில் முத்தை தெரு பத்தி திருநகை என்ற திருப்புகளில் பத்து தலை தத்த கனைதொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக. பத்து தலை இராவணனை குறிக்கிறது, கனைதொடு இராமனையும், ஒற்றை கிரி மத்தை பெருதொரு ஒப்பற்ற மந்திரமலையை மத்தாக கொண்டு திருப்பார்கடலை கடைந்து கூர்மாவதாரம் எடுப்பதை நினைவுக்கு வருகிறது. பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பாண்டவர்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் நிகழ்ந்த 13ஆம் நாள் யுத்தத்தில் கௌரவர்கள் தனுமறைக்கு மாறாக அதர்மத்தின் வழி நின்று அநேக வீரர்களாக வளைந்து அர்ஜுனனுடைய புத்திரனும் மகாவீரனும் அதிரனும் ஆகிய அபிமன்யுவை கொன்றார்கள். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் உரையினை வழங்கினார் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள். அவர்களுக்கு நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் ஒலிக்கிற்கக்கூடிய பாடல் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:23. இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸோடு. நிகழ்ச்சியில் ஒலிக்கிற்கக்கூடிய பாடல் கண்ணுப்பட போகுதிய திரைப்படத்திலிருந்து. எஸ்பிபி குரலில் பாடல் இதோ.

0: தொடர்வது இன்றைய குறுஞ்செய்தி.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே. மன்னா,
2: என்ன?
1: நான் வந்ததை கூட கவனிக்காமல் கணக்கு எழுதி கொண்டிருக்கிறீர்கள் போல.
2: ஆம் மந்திரியாரே, நாளை நாம் சுற்றுலா செல்கிறோம் அல்லவா? உணவு வழங்குவதற்கும் தண்ணீர் குடிப்பதற்கும் எத்தனை பிளாஸ்டிக் கப்புகள் தட்டுகள் தேவைப்படும் என்பதை கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன்.
1: என்ன மன்னா, இன்னும் தாங்கள் பழையவற்றை ஃபாலோ செய்யும் அதர பழசான மன்னராவே இருக்கிறீரே.
2: என்ன கூறுநீர், என்ன கூறுநீர்? பழைய மன்னரா? நான் எனது அரசவையிலும் ஆட்சியிலும் பல புதுமைகளை புகுத்திக் கொண்டிருக்கிறேன். உமக்கு என்ன தைரியம் இருந்தால் நீர் என்னை பழைய மன்னர், பழையவற்றை ஃபாலோ செய்கிறேன் என்று குற்றம் கூறுகிறீர்.
1: உண்மைக்கு காலமில்லை மன்னா, நான் உண்மையைத்தான் கூறிக்கொண்டிருக்கிறேன். இந்த உலகமே பிளாஸ்டிக் கழிவு
2: கடலுக்கு மேல் தானே மிதந்து கொண்டிருக்கிறது.
1: இந்த மன்னருக்கு எல்லாவற்றையும் விலாவரியாக கூற வேண்டும். சுவிஸ் நாட்டை சேர்ந்த ஆராய்ச்சி நிறுவனம் அறிக்கையின்படி இந்தியாவில் ஒரு தனிநபருக்கான பிளாஸ்டிக் பயன்பாடு 5.3 கிலோவாக உள்ளது. உலக அளவில் தனிநபர் பிளாஸ்டிக் பயன்பாட்டில் ஐஸ்லாந்து நாடு முதலிடத்தில் இருக்கிறது. அதாவது ஒரு நபருக்கு 128.9 கிலோ என்ற அளவில் உள்ளது. ஒரு நபரின் உலகளாவிய சராசரி பிளாஸ்டிக் பயன்பாடு ஆண்டுக்கு 20.9 கிலோவாக உள்ளது மன்னா.
2: அப்படியெனில் ஒரு நபருக்கு 20.9 எனில் உலகம் முழுக்க மொத்தமாக
1: மன்னா, கணக்குதான் நமக்கு வராதே. வராததை பற்றி தாங்கள் ஏன் யோசிக்கிறீர்கள்?
2: பின்னர் மொத்த பயன்பாடு எவ்வளவு என்று கணக்கிட வேண்டாமா?
1: மன்னா, பிளாஸ்டிக் உற்பத்தி அதிகரிப்பின் மூலம் 2023 மட்டும் கூடுதலாக 6,86,42,999 டன் பிளாஸ்டிக் கழிவுகள் பூமியில் சேர்ந்து விட்டது என்றும், 2040 உலகளாவிய பிளாஸ்டிக் மாசுபாடு இதைவிட 3 மடங்கு அதிகரிக்கும் என்றும் இந்த அறிக்கை கூறியிருக்கிறது.
2: ஐயோ, அப்படியெனில் உண்மையிலேயே நாம் பிளாஸ்டிக் கழிவுகளுக்குள் மூழ்கி கொண்டுதான் இருக்கிறோம். நாம் இவற்றை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் மந்திரியாரே?
1: பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக பிளாஸ்டிக் அல்லாத மறுசுழற்சி செய்யக்கூடிய அல்லது மக்கும் பொருட்களால் செய்யப்பட்ட பொருட்களை அடையாளம் கண்டு அவற்றை பயன்படுத்த பொதுமக்கள் முன்வர வேண்டும் மன்னா. தாங்கள் கையில் வைத்திருக்கும் இந்த பிளாஸ்டிக் கப்பு பூமியை விட்டு செல்ல 450 வருடங்கள் ஆகும்.
2: 450 வருடங்கள்?

0: அதற்குள் நாமே ஆவியாகி விடுவோமே.
1: இதனால் இயற்கை பொருட்களான வாழை, வாழை இலை, வைக்கோல் மற்றும் கரும்பு சக்கையிலிருந்து கப்பு மற்றும் பிளேட்கள், ஸ்பூன்கள் இவற்றையெல்லாம் தயாரிக்கிறார்கள். இவற்றை நாம் பயன்படுத்தினாலே ஒரு நாளைக்குள் அது இருந்த இடம் தெரியாமல் மக்கிவிடும். இதனால் சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. இவற்றையெல்லாம் நாம் வாங்கி பயன்படுத்த வேண்டும் அண்ணா. இவையெல்லாம் பூமிக்குள் சென்றால் மக்கிவிடும் தன்மை உடையவை. இதனால் மண்ணிற்கும் பாதிப்பில்லை, மனிதர்களுக்கும் பாதிப்பில்லை.
0: மந்திரியாரே, மாற்று வழியெல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் விலை சற்று அதிகமாக இருக்கிறது.
1: மன்னா, பிளாஸ்டிக் குப்பைகளால் ஏற்படும் வினைகளுக்கு நாம் கொடுக்கும் விலையை விட இந்த விலை ஒன்றும் அதிகமில்லை. நமது எதிர்கால சந்ததியை நினைத்தாவது மக்கள் நிச்சயமாக இந்த மாற்றத்திற்கு தயாராக வேண்டும்.
0: மந்திரியாரே, அப்படியெனில் இம்முறை சுற்றுலாவிற்காக இயற்கை பொருட்களான வாழையிலே, வைக்கோல், கரும்பு சக்கையிலிருந்து தயாரிக்கப்படும் இயற்கை பொருட்களான கப்புகள், பிளேட்டுகள், ஸ்பூன்கள் இவற்றையே வாங்கி விடுவோம். அதற்கான செலவுகள் அனைத்தையும் நீரே ஏற்றுக்கொள்ளும். அடுத்த மாதம் உமது சம்பளத்தில் கழித்துக் கொள்கிறேன்.
1: என்ன, ஒரு நல்ல விஷயத்தை கூறியதற்கு நமது சம்பளத்தை அதிகரித்து தருவார் என்று பார்த்தால் என் சம்பளத்தில் கை வைப்பதா? நல்ல மன்னரிடம் வேலை பார்க்கிறேன்.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

18:01 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz. ஒரு காட்டில் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருக்குது. அது ரொம்ப சுட்டித்தனமாக இருக்குது. ஒரு நாள் அப்படியே ஆடையெல்லாம் சேர்ந்து மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது இது அப்படியே விளையாண்டுட்டே டான்ஸ் ஆடிட்டே அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போயிடுச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு புதர் பக்கத்தில் நிற்குது. புதருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஓநாய் ஒன்று நிற்குது. இதை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆயிடுது அந்த குட்டி ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி மனசில் பயம் இருந்தாலும் அது வந்து புத்திசாலித்தனமாக ஏதாவது யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஓநாய்க்கு சந்தோஷமோ சந்தோஷம், இன்றைக்கி நல்ல விருந்து நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த ஆட்டுக்குட்டி வந்து ரொம்ப அழகாக சிரிச்சுட்டே, ஓனாய் மாமா, நீங்கள் வந்து என்னை சாப்பிட்றதுல எனக்கு எந்த கவலையுமே கிடையாது, ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது, அதை நிறைவேற்றுறீங்களா அப்படின்னு கேட்குது. உடனே இந்த ஓனாயும், என்ன ஆசை உனக்கு அப்படின்னு கேட்குது. நீங்கள் அழகாக புல்லாங்குழல் வாசிப்பீங்கன்னு காட்டில் எல்லாரும் சொல்கிறாங்க, ஒரே ஒரு தடவை எனக்காக புல்லாங்குழல் வாசித்து காட்டுறீங்களா, நானும் ரசிச்சிட்டே நடனமாடிட்டே இப்படியே உங்களுக்கு இறையாயிடுறேன் அப்படின்னு சொல்லுது. இந்த புகழ்ச்சியை கேட்ட இந்த ஓனாய்க்கு தலைகணம் ஏறிடுது. சரி, உன்னோட கடைசி ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புல்லாங்குழலை எடுத்து ஊத ஆரம்பிக்குது. ஊதுன அடுத்த நிமிஷமே பக்கத்தில் இருந்த ஆட்டுக்கூட்டம், மேய்ப்பன் எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. ஏதோ ஆபத்து அப்படின்னு உணர்ந்து எல்லாரும் வந்து ஓடி வந்ததுனால அந்த ஓனாயால் அந்த ஆட்டுக்குட்டியை வந்து சாப்பிட முடியாமல் போயிடுது. புல்லாங்குழலை தூக்கி போட்டுட்டு தப்பிச்சோம் பழச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுது. ஆட்டுக்குட்டியும் குடுகுடுன்னு ஓடி வந்து தன்னோட தாய் ஆடு கூட வந்து சேர்ந்துக்குது. இதில் நான் சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான், ஆபத்தான நேரத்தில் என்ன சூழ்நிலையாக இருக்கட்டும் பயப்படாமல் நிதானமாக யோசிங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி குட்டியாக ஒரு அழகான சொல்யூஷன் இருக்கும், அது என்னன்னு யோசிங்க, சந்தோஷமாக இருங்க. இப்போ நிகழ்ச்சி ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் சூரியவம்சம் திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கின்ற பாடல் அரசு திரைப்படத்திலிருந்து.

அன்பு உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு இன்னைக்கு 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் கடிதம் எழுதுவது இப்போது சலிப்பை ஏற்படுத்துகிறதா சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறதா அப்படிங்கிற தலைப்பில் தான் நேயர்கள் பேசியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 9:02 அழைக்கலாம். 0462-2561132 மற்றும் ஒரு எண் 0462-2561133 என்ற எண்களிலும் அழைக்கலாம்.

0: தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிரங்கா சைபால், இடையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால். சைபால்
2: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
3: இந்த உலகத்தில் ஏழு வகையான மனிதர்கள் இருக்கிறாங்களாம். டாக்டர் எட்வர்டு பாஷ் அப்படிங்கிறவர் சொல்கிறார், மனிதர்களோட மனோநிலை அடிப்படையில் அவங்கள ஏழு வகையாக பிரிக்கலாம்ங்கிறார் அவர். அது எப்படி தெரியுமா? முதல் வகை பயந்த குணம் உள்ளவர்கள். சார் ரொம்ப பயந்த சுபாவம், வீட்டில் கூட வாயை திறக்க மாட்டார், சாப்பிட போகிறப்ப மட்டும்தான் கொஞ்சம் வாயை திறப்பார் அப்படிங்கிறோம்ல, அவங்கள்லாம் இந்த ரகம். ரெண்டாவது வகை எப்படின்னா சஞ்சலப்படுகிறவர்கள், எதுக்கு எடுத்தாலும் கலக்கம் குழப்பம், இப்படியே காலம் தள்ளுறவங்க பல பேர் பார்த்துருப்பீங்க, அவங்கள்லாம் இந்த ரகம். மூணாவது வகை எப்படின்னா யதார்த்த உலகை மறந்து கற்பனை உலகத்திலேயே மிதக்கிறவங்க, இளைஞர்கள் கவிஞர்கள் இப்படி பல பேர் இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் கற்பனை உலகத்திலேயே மிதந்துக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தில் போய் என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டு பாருங்கள், ஒரு அற்ப புழுவை பார்க்குறது மாதிரி உங்களை பார்ப்பாங்க. அதுவும் அந்த வானத்து நிலா என்னை வாவென்று அழைக்கிறது, எனக்கு விரைவில் ஒரு நாள் சிறகுகள் முளைக்கும், சிறகடித்து பறந்து செல்வேன், என் செல்ல நிலாவை கொஞ்சி விட்டு திரும்பி வருவேன் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சிறது அப்புறம் இருக்கட்டும்ப்பா, இப்போ கஞ்சிக்கு வழியை பாருடா அப்படின்னா அதை காதல் வாங்க மாட்டான். நாலாவது வகை மனிதர்கள் எப்படின்னா தனிமை உணர்வு மிக்கவர்கள். இவங்கள்லாம் மற்றவங்களோட சகஜமாக நெருங்கி பழகிறதில்ல, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு போகிறவங்க. அடுத்த வீட்டில் இருக்கிறது யாருன்னு கேட்டால் கூட அடுத்த வீடுன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்பாங்க, அவங்கக்கிட்ட மேற்கொண்டு என்னத்தை பேசுறது. ஐந்தாவது வகை மனிதர்கள் எப்படின்னா மற்றவர்கள் செல்வாக்குக்கு உட்பட மறுப்பவர்கள். அடுத்தவங்க செல்வாக்குக்கு இவங்க ஆட்படுறதில்ல, நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன ஆகப்போகுது அப்படிம்பாங்க. ஆறாவது வகை எப்படின்னா எப்பவும் எதுலேயும் பற்று இல்லாமல் இருக்கிறவங்க. இது ஒரு துறவு மனப்பான்மை. இயல்பாகவே சில பேர் இப்படி இருக்கிறது உண்டு, அவங்களுக்கு எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இருக்காது. ஏழாவது வகை மனிதர்கள் மற்றவங்க கவலையை தன்னுடையதாக ஆக்கிக்கிட்டு கவலைப்படுறவங்க. இவங்க வந்து மகாத்மாக்கள், தான் வேறு அடுத்தவங்க வேறேன்னு நினைக்கிறதில்ல இவங்க, அப்படிப்பட்ட எண்ணம் இவங்களுக்கு வர்றதில்லை. அதனால் அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதை தன்னுடைய கஷ்டமாகவே எடுத்துக்கிட்டு கவலைப்படுறவங்க இவங்க. ஆகக்கூடி இப்படி ஏழு வகையான மனிதர்களை வந்து அடையாளம் காட்டுறார் அந்த நிபுணர். நாம் இதில் எந்த ரகத்தில் வர்றோங்கிறத நாம் தான் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் உண்டு, அவர் ஒரு வித்தியாசமான டைப்பு, எதையும் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறவர், எப்பவும் அடுத்தவங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டார், ஆனால் நினைக்கிறது என்னென்னா அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் நாமளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர். அவருக்கு ஒரு சமயம் திடீர்னு உடம்பு சோகம் இல்லாமல் போயிட்டுது. டாக்டர் கிட்டத்தில் போனார், பணம் கொடுத்தார், வைத்தியம் பார்த்தார், அவர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை வாங்கிக்கிட்டார். மருந்து கடைக்கு போனார், பணம் கொடுத்தாரு, மருந்து வாங்கினார், அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அந்த மருந்தை சாப்பிட்ணும்ல, சாப்பிடல, அப்படியே சும்மா வச்சுட்டார். அவரை பார்த்து கேட்டோம், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, வீண் செலவு தானே இது, நீங்கள் எதுக்காக டாக்டர்கிட்ட போய் பணம் செலவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சொல்கிறார், டாக்டர் வாழணும் இல்லையா அதுக்காகன்னார். சரி அதுக்கப்புறம் என்னத்துக்கு மருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்டால், மருந்து கடைக்காரர் வாழணும் இல்லையா அதுக்காக அப்படின்னார். சரி அப்புறம் ஏன் வாங்கின மருந்தை சாப்பிடாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, நான் வாழணும் இல்லையா அதுக்காக அப்படின்னாராம் அந்த ஆள்.
2: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
1: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: நேரம் 8:53. நிகழ்ச்சியில் விளம்பரத்தை தொடர்ந்து ஒலிக்கிருக்கக்கூடிய பாடல் சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து.
6: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.

அன்பு உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் கடிதம் எழுதுவது இப்போது சலிப்பை ஏற்படுத்துகிறதா சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறதா அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருக்கீங்க. 10:02 மனம் இருந்த நிகழ்ச்சியும், 11:02 மணித்திராட நிகழ்ச்சியில் ஒடிசா ரசகுல்லா பற்றிய தகவல்களையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம்.

தொடர்வது செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி இடம்பெறும். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த தொகுதியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னணியில் உள்ளார். அசாம் மாநிலம் நகவான் மக்களவைத் தொகுதி, மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் ரெஜிநகர் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. தமிழக அரசின் உள்துறை செயலர் திரு மணிவாசன் மாற்றப்பட்டு அந்த பதவியில் திரு கார்த்திக் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைவராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு ராஜேஷ் லக்கானி நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுகவைச் சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை ஏற்று சட்டப்பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. பெங்களூரு ஒசூர் இடையே மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மொபைல் சாதனங்கள் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ள நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் உடனடியாக 3000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்துள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள அபஹா சர்வதேச விமான நிலையம் மற்றும் காலித் சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் பி வி சிந்து இன்று தாய்லாந்தின் ரத்னாங் இன்டானை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. ஒரு காலத்தில் தூரத்தில் இருக்கிறவங்களோட குரலை கேட்கணும் அப்படின்னா முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது. அவங்களோட மனசை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது என்னமோ ஒரு சின்ன கடிதம் தான், ஒரு வெள்ளைத்தாளில் விழுந்த ஒரு சில வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகள் நிறைய நாட்கள் காத்திருந்த அந்த காத்திருப்பை மறக்க செய்யக்கூடியதாக இருந்தது. கையெழுத்தை பார்த்தாலே இது அவரோட கடிதம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம் பூத்திருக்கும். அந்த கடிதத்தை மறுபடி படித்து பத்திரமாக வேற எடுத்து வச்சுருப்போம். அது வந்து ஒரு தனி ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும், அடுத்த நொடி பதில், வாய்ஸ் கால், வீடியோ கால், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம பக்கத்தில் வந்து விட்டுருது. அவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அப்படின்னா கடிதம் எழுதுறது அப்படிங்கிறது பழைய காலத்து சலிப்பான விஷயமாயிட்டா அப்படி இல்லை அப்படின்னா, காலம் மாறினாலும் கையெழுத்தில் இருக்கக்கூடிய அன்புக்கும் காத்திருந்து கிடைக்கக்கூடிய வார்த்தைகளுக்கும் இருக்கக்கூடிய சந்தோஷம் இன்னும் மாறவில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு அழகான விவாதம் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடிதம் எழுதுவது இப்போது சலிப்பை ஏற்படுத்துகிறதா, சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறதா? உங்களுக்கு கடைசியாக வந்த கடிதம் ஏதாவது நினைவு இருக்குதா? இதில் இருந்த வார்த்தைகள் உங்கள் மனசில் இன்னும் இருக்குதா? உங்கள் கருத்துக்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கலாம். பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 04-22-56-11-3-2 மற்றும் ஒரு எண் 04-22-56-11-3-3 என்ற எண்களில் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் அன்பு உள்ளம் யாரு, எங்கிருந்து? வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, யார் எங்கிருந்து?
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: டவுன் கல்நீட்டர் நடராஜன்.
1: நடராஜன் சார், நல்லமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம், சொல்லுங்க.
2: அதாவது கடித எழுத பழக்கம் வந்து முன்னாடி இருந்தது.

0: அந்த லெட்டரை பார்க்கல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வாட்ஸ்அப்ல நம்ம வீடியோவும் பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதனால வந்து கடிதம் இப்ப எழுத யாருமே எழுதக்கூடிய அளவுக்கு இல்ல. ஒரு சில ஒன்னு ரெண்டு பேர் வேணா எழுதுவாங்க, ஆனா அதுல இருக்கிற சந்தோஷம் வந்து இப்ப டெக்னாலஜில அவ்வளவு இல்ல
1: இல்ல அப்படின்னு சொல்றீங்க.
0: ஆமா நன்றி மேடம்,
1: நன்றி. அருமை அருமை. அடுத்த நேயர் வணக்கம். யாரு யாரு இங்க இருந்து? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோயில் கலீலரமன் சகோதரி,
1: நலமா இருக்கிறோம் ஐயா, சொல்லுங்க.
2: வாழ்த்துக்கணும். அம்மா, கடிதம் எழுதுவது சலிப்பை ஏற்படுத்துகிறதா சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறதான்னு கேட்டிருக்கீங்க.
1: கண்டிப்பா.
2: ஆமா, உண்மையிலேயே ஒரு காலத்துல கடிதம் தாமா பிரதானமாக இருந்தது. அந்த காலங்கள்ல எல்லாம் கடிதங்களை எதிர்பார்த்திருந்த கிராமங்கள் வீடுகள் ஒவ்வொருத்தரும் இருந்தாங்க. ஆனா என்னைக்கு இந்த அலைபேசின்னு ஒண்ணு வந்ததோ, அது தொடுகிறேன்னு ஒண்ணு வந்ததோ, அதுல இருந்து இந்த வாழ்த்துக்கள்ல இருந்து எல்லாமே இந்த அலைபேசியிலே போயிட்டு இருக்கிறனால கடிதம் எழுதுறது மக்களுக்கு சலிப்பை ஏற்படுத்துறதாமா செய்யுது.
1: சலிப்பை ஏற்படுத்த,
2: அதாவது வானொலிக்கு கடிதம் எழுதுறது கூட இந்த குறுஞ்செய்தியாக நம்ம அனுப்பிடுறோம் ஒழிய கடிதம் எழுதுறது ஏதாவது ரொம்ப சலிப்பை
1: ஏற்படுத்த.
2: கடிதம் வாங்க போகணும், அதை போஸ்ட் பண்ணணும், எல்லாமே சிரமமா இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயங்களையும் கடிதங்களை
1: வணக்கம். யார் எங்கிறது?
3: ஹலோ.
1: வணக்கம். யார் எங்கிறது?
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். யார் எங்கிறது?
3: தூரங்கள்ல இருந்து முத்து ஆசிரியர் குமரி மாவட்டம். அழகாக தடை பண்ணி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. காரணம் என்னன்னா, கடிதத்தை பத்தி கேட்டிருக்கீங்க. உண்மையிலேயே கடிதம் எழுதும் நல்ல பழக்கம். காரணம் என்னன்னா, நான் இது வரைக்கும் 2010 இருந்து இன்னைக்கு வரைக்கும் 13983 கடிதம் எழுதி முடிச்சாச்சு. ஆமா, அதனால எனக்கு என்னன்னா, குமரி பண்பதுல மதிப்பீங்க மங்கள ராஜேஷ் சார் இருந்த வேலை பார்த்துட்டு அவரு எனக்கு கடிதம் மனித பட்டம் கொடுத்துருக்காரு. 1000 கடிதம் வரைக்கல. என்ன பார்த்து எங்க வீட்டுல பிள்ளை பேரன் பேச்சு கடிதம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. கேட்டு ஏழு அஞ்சாம் கட்சி போயிருக்க அவனு எழுத ஆரம்பிச்சு. பேரன் வந்து எழுதி அவரு கஷ்டப்பட்டதான் எழுதுறாரு தமிழ்ல. இந்த மாதிரி கடிதம் எழுதிய பழக்கம் வந்து நாம சொல்லி கொடுத்தாலே பிள்ளைங்க கண்டிப்பா கடிதம் எழுதுவாங்க. இந்த மாதிரி மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா நம்முடைய கடிதங்கள் எழுதும் போது முன்பே நமக்கு மக்கள் சந்தோஷம், அதாவது நோய்த்து கூட மருந்துனே சொல்லிடலாத. இவ்வளவு ஆளுகட்டு என்னென்ன பார்த்து பயனாலும் கூட கடிதத்தை பார்க்கும் போதெல்லாம் ஞாபகம் பண்ணி சொல்லிக்கொண்டு கடிதம் தொடர்ந்து வாழ்கைன்னு சொல்லி
1: வணக்கம். நன்றி நன்றி. என்ன சலிப்பு, நான் இன்னும் எழுதுகிற கடிதம் அப்படின்னு எழுதி சொல்லியிருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் காதல் கோட்டை திரைப்படத்தந்தை எஸ்பிபி மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேரம் 9:12. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சி. ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சியில் கடிதம் எழுதுவது இப்போது சலிப்பை ஏற்படுத்துகிறதா சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறதா அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார், எங்கிருந்து என்ன சொல்றாங்க? வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
1: சுல்தானி பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களாமா?
1: நலமா இருக்கும்.
0: சொல்லுங்க சுல்தானிமா.
1: அந்த லெட்டருக்கு நம்ம தவம் கிடப்பாங்க மேடம். அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு லெட்டர் வர்றதுக்கு நம்ம எவ்வளவு எதிர்பார்க்கோம். இப்போ உள்ள டெக்னாலஜில உடனே அனுப்புறா, உடனே வச்சு வருது. இப்போ சண்டை தான், கணவன் மனைவிக்கு அதுல சண்டை தான் வருது. ஒருத்தர் ஒருத்தர் பேசும்போது அந்த லெட்டர், இந்த பார்டர்ல இருந்து ஒரு பையன் லெட்டர் எழுதுவான், எங்க அம்மா எப்படி இருக்கா, என் மனைவி எப்படி இருக்கா, என் குழந்தைகள் இப்ப. அவர் இந்த பாட்டை கேட்டாலே ஒரு ஹிந்தி பாட்டு வேணும், அழுதே வந்துடும். அப்ப அதுதானே மகிழ்ச்சியை நம்மளுக்கு கொடுக்கு. எங்க அப்பா எழுதுன லெட்டர் நான் இன்னும் எடுத்து அப்பப்போ பாப்பேன். ஹலோ,
0: சொல்லுங்க.
1: இந்த போன்ல வர்றது இப்ப இந்த கொஞ்ச நேரத்துல ஹேங் ஆகுனா எல்லாமே அழிஞ்சிரும். அந்த அதெல்லாம் பொக்கிஷமா நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம்
0: சுல்தானிமா. உங்க கருத்தை கண்டிப்பா ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி அன்பின் வரிகள் நிகழ்ச்சிக்கு எழுதி அனுப்புங்க, சரியா? நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யாரு, எங்கிறது? வணக்கம்.
2: வணக்கம் மேம். இந்த மகிழ்ச்சியில வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம்.
0: என்ன மாதிரி?
2: உங்களை மாதிரிதான்
0: சொல்லுங்க
2: மேம். என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயமா இப்ப கூட கடிதம் எழுதணும் அப்படின்னா நம்மள அறியாத ஒரு சந்தோஷம் அப்படிங்கறத மேம் வரும். நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம கடிதம் அப்படிங்கறத எழுதுவோம். அது வாழ்த்து மடலாக இருக்கட்டும், அல்லது நலம் விசாரித்து கடிதம் எழுதுறதா இருக்கட்டும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம மெயில் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, இதர விசேஷங்கள், அதாவது இதர விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நம்ம கடிதம் அப்படிங்கறத எழுதுறோம் பாத்தீங்களா, அது ஒரு சுவாரஸ்யம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல கூட பாருங்களேன், கடிதம் போட்டோன்னா ஒரு 2 நாள் ஆகும் அவங்க கிட்ட போய் சேர.

0: பிரிச்சு பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்க பதில் கடிதம் போடுவாங்க, என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம ரெண்டு நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்குவோம். சார், இந்த சலிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமா கடிதம் எழுதுறவங்களுக்கு இருக்கவே இருக்காது. காரணம், அவங்க அதே ட்ரெடிஷனல் மெத்தட் அப்படிங்கறத யூஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கியமான தருணங்களை மீட்டி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்ஸ்டன்ட் நம்ம போன்லயோ மற்ற விஷயங்களையோ பேசினோம்னு வச்சுக்கோங்களேன், காத்தோடு காத்தா வார்த்தைகள் எல்லாம் போயிடும். ஆனா உணர்வு பூர்வமாக அந்த வரிகள் வந்து அந்த கடிதங்கள்ல எழுதி இருந்தாங்க அப்படின்னா, இன்றளவும் கூட அதை திருப்பி பார்த்து அதுக்கு ஒரு சாட்சி மாதிரி இருந்து நம்ம அதை ரெஜுவனேட் பண்ணி ஹாப்பியா வச்சுக்கலாம். கடிதம் எப்பொழுதுமே சலிப்பு அப்படிங்கறத கொடுக்காது, சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கறதா தான் மேம் இருக்கும்.
1: அருமை அருமை. நீங்க கடிதம் எழுதுற பழக்கம் இருக்கா சந்திரசேகர் சார்?
0: இருக்கு மேம், இப்ப கூட என்னுடைய பாட்டிக்கு நான் போன வாரதான் லெட்டர் அப்படிங்கறத போட்டேன்.
1: அருமை அருமை, நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார், எங்க இருந்து? வணக்கம்.
2: அம்மா வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து ஐயா?
2: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: ஆமா, லெட்டர் வராததும் லெட்டர் எழுதி அனுப்பாததுமே ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா லெட்டர் எழுதும் போது இந்த எங்க பெரியப்பா லெட்டர் போடுறாங்க, சித்தப்பா லெட்டர் போடுறாங்க, மாமா லெட்டர் போட்டுருக்காங்கன்னு ஒரு சந்தோஷப்பட்டு இருந்தோம். அந்த லெட்டர் வராதும் ஒரு வருத்தம். அது மூலமா இந்த லெட்டர் வராததால சில வாசகங்கள் இன்னைக்கு உள்ள மக்களுக்கு மறந்து போச்சு. அதாவது வயசுல சின்னவங்களை வந்து தம்பின்னு எழுத மாட்டாங்க, சிரஞ்சீவி தம்பி அப்படின்னு எழுதுவாங்க. ஆமா, அதே இது பெரிய ஆட்களா இருந்தா வயசு ரொம்ப மூத்தா இருந்தா மகாராஜா ஸ்ரீன்னு சொல்லி எழுதுவாங்க. இன்னைக்கு அந்த வார்த்தையெல்லாம் மறந்து போச்சுமா. ஏன் லெட்டர் எழுதாதனால? அதனால இந்த லெட்டர் எழுதி பழகணும், இன்னும் எழுதி பழகணும், அந்த வார்த்தைகளை கொண்டு வரணுங்கிறது என்னுடைய.
1: அருமை அருமை அருமை, அருமையான பதில். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துறதுக்கு. நிகழ்ச்சியில் இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. ஜோடி திரைப்படத்திலிருந்து உன்னி மீட்டர் மேனன் மற்றும் ஜானகி குரலில் பாடல் இதோ.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
2: பேசி துளித்த வார்த்தைகளை மௌனமாய் சுமந்து செல்லும் மந்திர பெட்டி கடிதம், காகித பரப்பில் கண்ணீர் துளிகளும் புன்னகை வரிகளும் ஒன்றாக கலந்திருக்கும் உயிர் ஓவியம் கடிதம், பேசும்போது தடுமாறும் வார்த்தைகளை கூட எழுதும்போது மட்டும் அழகு தமிழால் அவிழ்ந்து கொள்ளும் கடிதம், முகவரியை தேடி அது பயணம் செய்யும் போது நெஞ்சுக்குள் தாளமிடும் எதிர்பார்ப்பின் சுகம் தனி அழகல்ல. நேரம் 9:22 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஜின் ஆனந்த பூங்காற்றின் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்றின் நிகழ்ச்சியில் கடிதம் எழுதுவது அப்படிங்கிறது இப்போ சலிப்பை ஏற்படுத்துதா இல்லை சந்தோஷத்தை ஏற்படுத்துதா அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: கல்லடை குறிச்சியிலிருந்து திருவருள் லத்தி. அதாவதுமா, கடிதம் என்பது ஒரு இலக்கியம். அதாவது நேரு எழுதிய கடிதம் தான் உலக சரித்திரமாயிற்று, டாக்டர் மூவா எழுதிய கடிதம் புத்தகமாயிற்று, அண்ணா எழுதிய கடிதம் கூட தம்பிகளிடம் நெஞ்சில் பதிந்திருக்கின்றது. உன் பேனா கிரீடம் எப்பொழுது சுழலும் என்று ஒரு முக்கியமான ஒரு விஷயத்திற்காக எனக்கு வந்த கடிதம் மிக சிறப்பாக நான் கருதுகிறேன். நான் என் தந்தை அகில இந்திய பயணம் மேற்கொண்ட பொழுது ரொம்ப சின்ன வயதில் நான் எழுதிய கடிதத்தை அவர் பாராட்டி எழுதியது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தந்தது. எனக்கு பெரிய பெரிய தலைவரிடம் இருந்து பதில் வந்திருக்கின்றது. அப்படிப்பட்டவன் நான். பத்திரிகைகளில் நான் எழுதும் கடிதங்கள் அது அச்சாகி இருக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி அது சொல்லி மாளாது, நெகிழ்ச்சி தரக்கூடியது. கடிதம் ஒரு இலக்கியம் தான். வாய்ப்புக்கு நன்றி.
2: அருமை.
3: வணக்கம்.
2: அருமை அருமை. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து?
4: வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே தாமஸ் பேசுறேம்மா.
2: நலமா
4: அவர்களுக்கு நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி நன்றி.
4: கடிதம் மகிழ்ச்சி எழுதுவது சந்தோஷம் உண்டாக்குதா சலிப்பு உண்டாக்குதான்னு சலிப்பு அப்படி கேட்டிருக்கிறீங்களோ?
2: ஆமா.
4: அதாவது எப்படி கடிதம் எழுதணுங்கிறதுக்கு நிறைய பேருக்கு கடிதம் அது எப்படி எழுதுவாங்க அப்படின்லாம் கேக்குற மாதிரி இருக்கு. அதாவது அதாவது நம்ம வந்து பெர்சனல் லெட்டர் அபிஷியல் லெட்டர் எல்லாம் உண்டு பாத்தீங்களா? அதாவது நம்ம பெர்சனலா சொந்தக்காரன் நண்பர்களுக்கு உறவினருக்கு எழுதுறதுக்கு எப்படி எழுதணும், அல்லது அலுவலக ரீதியில எப்படி எழுதணுங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல. ஆனா அந்த கடிதத்துல வந்து உயிர்ப்பு இருந்தது, பழைய காலத்து கடிதத்துல வந்து உயிர்ப்பு இருந்தது. ஏன்னா நம்ம தலையணிக்கு கீழே வச்சு

0: அது நேரம் இருக்கும் போதெல்லாம் எடுத்து எடுத்து பார்ப்போம். அண்ணன் எழுதின கடிதம், அம்மா எழுதின கடிதம், அப்பா எழுதின கடிதம், அக்கா அந்த காலத்துல உள்ள கடிதங்கள் அப்படி பாப்பாங்க. கடிதம் எழுதுனதுனால நிறைய பேர் கவிஞர்கள் ஆயிருக்காங்க. கடிதம் எழுதுறதுனால அவங்களுக்கு எழுத்து அதிக அந்த பேனா, அதாவது பென்னிஸ் மைத்திதன் ஸ்வாடு, அதாவது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு பாத்தீங்களா, வாழ்முனையை விட பேனாமுனை சிறந்ததுங்கிறதுக்கு அந்த கடிதம் எழுதியது அந்த காலத்துல ரொம்ப பயனுடையதாக இருந்தது. ஆனா இப்ப காலத்தின் கட்டாயம், அதை விட அவங்க பக்கத்திலே வந்துடுறாங்கல்ல, அதனால ஏன் எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஆனா இப்ப யாரையும் கடிதம் எழுத சொன்னா கட்டாயம் சலிப்பு வரும் என்னுடைய கருத்து.
1: அருமை அருமை அருமை அருமை, நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. நிகழ்ச்சி இணைக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார் எங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம், பெருமாள் படத்துல இருந்து கோமதி நம்பிச்சு.
1: கோமதிமா ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சிக்கு வந்துட்டீங்களா?
2: ஆமா ஆனந்தம், இந்த கடிதம்னு ஒண்ணே எனக்கு ஆசையா இருந்தது வந்துட்டேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: நாங்க எவ்வளவு கடிதங்கள் எழுப்போம், அதாவது பக்கத்து ஒரு சின்ன விஷயம், அதெல்லாம் இப்ப கிடைக்க மாட்டாங்க. இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகி புதுசா வந்திருந்த ஒரு அண்ணி, அந்த சந்திர அண்ணின்னு அவங்க பேரு. நாங்க அப்ப மதினின்னு தரம் கூப்பிடுவோம். வீட்டுக்காரருக்கு கடிதம் லெட்டர் போடணும், அதாவது மாப்பிள்ள பிறந்த வீட்டுல, இவங்க பிறந்த வீட்டுல அவர் புகுந்த வீட்டுல இருக்காரு. என்ன எழுதுன்னு தெரியல, நம்ம அன்புள்ள அப்பா அன்புள்ள அம்மானு எழுதுவோம், எப்படி எழுதுன்னு தெரியல. நாங்க அப்பமெல்லாம் நாங்க ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் சொன்னேன், மயிலி அன்புள்ள அத்தான் வணக்கம்னு எழுதுங்கன்னு. உடனே எங்க அம்மா முதுகுல ஒரு 2 அடி வச்சா, என்னடி சொல்லி கொடுக்கன்னு. ஏன்னா அப்ப அந்த பாட்டு வந்த புதுசு, அன்புள்ள அத்தான் வணக்கம் உங்கள், அந்த இதுல இருக்கும்ல. ஆனா யாருக்கும் தெரியாது, அவங்க அன்புள்ளாத்தான் வணக்கம் எழுதி அதை அவர் ரொம்ப ரசிச்சு ஊருக்கு வந்து அந்த மதினிட்ட காமிச்சாராம், நீ எழுதியிருந்தது நல்லா இருக்குன்னு. இந்த மாதிரி நினைவுகள், இந்த மாதிரி தருணங்கள்லாம் சென்சிக்கு கிடைக்கவே மாட்டேங்க.
1: கண்டிப்பா
2: காத்திருப்பு எல்லாம் நமக்கு கிடைச்சது, இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு இல்ல.
1: நன்றி நன்றிமா, நன்றி உங்களோட பேசினதுல மகிழ்ச்சி. இப்ப நிகழ்ச்சி ஒழிக்கக்கூடிய பாடல் சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 9:32 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் இன்றைக்கி வந்து ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியில் கடிதம் எழுதுவது இப்போது சலிப்பை ஏற்படுத்துகிறதா சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறதா அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். எல்லாரும் தங்களோட அழகான பழைய நினைவுகளை நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து?
2: சோனா மேடம், காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமுதா மூலர்வட்டி மேடம்.
1: நலமா இருக்கீங்களா?
2: மகன் சிரஞ்சீவிக்கு தந்தை என்னப்பா தந்தை அப்பாங்கிறதுக்கு முன்னாடி அதான்ப்பா அர்த்தம். நம்ம அன்பின் வழியில அழகா கொண்டு வந்து வாசிக்கீங்க. அது கேட்கும் போது பாருங்க, நீங்க வாசிக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா புறாவல தூது விட்டுருக்காங்க காதல் கட்டி. அந்த கடிதம் இன்னைக்கு பொங்கலுக்கு தீபாவளிக்கு எதுவா இருந்தாலும் கடிதம் தான் எழுதுவேன். வாழ்த்து மடல், ஏன்னா அது எப்போ ரீசார்ஜ் எல்லாம் போயிடும், கரண்ட் எல்லாம் போயிடும், ஆனா அது கரெக்டா போய் சேர்ந்துரும். அது என்னன்னா சின்ன பிள்ளைல பாத்தீங்கன்னா மூணு பெட்டி இருக்கும், போஸ்டாஸ் பெட்டி, மஞ்சள் இருக்கும், சிகப்பு இருக்கும், பச்சை இருக்கும். எந்தெந்த பெட்டிக்கு என்னென்ன கடிதம் போடல நீங்க அப்பா அப்பமே சொல்லி கொடுத்துருக்காப்புல. அந்த கடிதம் வந்து அழியாது மேடம். சுருக்கமா முடிச்சுக்கிற மேடம், அது நேரம் வாய்ப்பு மேடம்.
1: நன்றி நன்றி.
3: முன்னாடி இருந்த ஆர்வம் இல்ல, முன்னாடி நிறைய புக்குகள் துணுக்குகள் எல்லாம் எழுதுவேன். அந்த ஆர்வம் குறைஞ்சதுதான் செய்து இப்பவும் கடிதம் வந்து நேர் விருப்பத்துக்கு எழுதிக்கிட்டு தான் இருக்கேன் எல்லா வானொலி நிலையத்துக்கும். அதே மாதிரி எனக்கு வந்த கடிதங்கள் நிறைய வானொலி சொந்தங்கள் வந்து தூத்துக்குடி பார்க்கு, கயத்தர் புளையப்பாண்டி அண்ணன், தளபதி சமுத்திரம், தேவி பாலா ஐயா காலமாயிட்டாரு, நம்ம மூத்த நேர் கிழவநீர் சத்தியசிவன் எல்லாம் அந்த எனக்கு லெட்டர் அனுப்புனதான் இன்னும் வச்சிருக்கோம். வாய்ப்பு நன்றி.
1: அருமை அருமை அருமை, அவங்களோட நினைவுகள் அழகா பகிர்ந்துகிட்டாங்க. இப்ப நிகழ்ச்சி அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து?
4: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் இங்கிருந்து ஐயா?
4: மஞ்சள் நீர் காயிலிருந்து கிங்காரவள் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?

0: சரிதான், நல்லா இருக்கம்மா. சரி, நல்லா குற்றாலத்துல இருந்த மாதிரி கிளைமேட் அழகா இருக்கு. சரி, அதே போல அந்த கால கடிதம் இப்பத்துக்கும் கால மாற்றங்கள் ஏற்பட்டு போச்சுமா. இப்ப நான்லாம் வந்து இன்ன வரைக்கும் சென்னையில இருந்து திருநெல்வேலி வரைக்கும் கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கேன்னா அது ஆர்வம் இருக்கிறதுனால நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். என் பையன் பேரை போட்டா கூட ஏடா நான் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில இருக்கேன் எனக்கு எழுதிடுறான்னா எழுத
1: மாட்டேக்கான்.
0: அந்த அளவுக்கு நான் எழுதிய பொத்துன போது கடிதத்தை யாரு நினைக்கிறாங்கன்னா இன்னைக்கு ரேடியோல பாருங்க, ஒரு 10 பேர் கடிதம் எழுதுவாங்க. இன்னும் 10 வருஷம் போனாச்சுன்னா அவங்களும் பின்னடைவாங்க. வாய்ப்பு,
1: நன்றி. எல்லாரும் ஆல் இண்டியா ரேடியோ அதை நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை கண்டிப்பாக அன்பின் வரிகளுக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்காரவேலன் ஐயா சொல்லியிருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. மீட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சுவர்ணலதா குரலை பாடல் இதோ.

0: நேயர்களே, இன்று பிற்பகல் 1:10 ஒளிபரப்பாகும் நலந்தானா நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்றைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் கடிதம் எழுதுவது இப்போது சலிப்பை ஏற்படுத்துகிறதா, சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறதா அப்படின்னு தான் கேட்டுக்கோ. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார், எங்கிருந்து வணக்கம்?
3: அன்பு தொகுப்பாங்க ஜோனாமாவுக்கு காலை வணக்கம்.
2: வணக்கம் சொல்றது யார், எங்கிருந்து?
3: களக்காடு ராஜேந்திரன் பேசுறேன்.
2: நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கிறோம். சொல்லுங்க.
3: அதாவது உண்மையிலுமே பழைய கால நினைவுகளை மீட்டு தந்துட்டீங்க. அதாவது இந்த கடிதம் எழுதுறதுல சுகம் வந்து வேற எதுலயுமே இருக்காதுமா. அதான் இப்ப எவ்வளவோ டெக்னாலஜிகள் வளர்ந்த போதிலும் கூட அந்த கடிதங்கள் எழுதுற அந்த ஒவ்வொரு வரிகளும் அப்படியே நம்ம பொக்கிசமா இருக்கும். இன்னைக்கும் அது நம்ம பத்திரப்படுத்தி அதை படிச்சு பார்த்தா அந்த ஆட்கள் நேரடியா நம்மள்ட்ட வந்து பேசுற மாதிரி உள்ள உணர்வை நமக்கு கொடுக்குமா. நான் வந்து தபால் துறையில வேலை பார்த்தேன் சோனமா. அப்போ அந்த டெலிவரி பண்ணும் போது சில வீடுகளுக்கு தபால் கொண்டு போகும்போது அந்த ஆட்கள் சில ஆட்கள் கிராமப்புறத்துல தான் வேலை பார்த்தேன். அப்ப அவங்களுக்கு எழுத படிக்க சிலருக்கு தெரியாது பாத்தீங்களா. அப்ப நான் கடிதங்கள் கொண்டு போகும்போது போஸ்ட்மேன் ஐயா இந்த லெட்டரை கொஞ்சம் படிச்சு காட்டிருங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப படிச்சு காட்டுறேன். கடிச்சு பார்த்தா உடனே இன்னும் லெட்டர் எல்லாம் கையில வச்சு முடியும். இதுக்கு உடனே நீங்க கொஞ்சம் எனக்காக ஒரு பதில் எழுதி கொடுத்துருங்க ஐயா, போட்டுருங்க ஐயா அப்படின்னு
2: பாருங்க.
3: நான் நேரத்தை சிரமத்தை பார்க்காம உண்மையிலே அவங்களுக்கு அவங்க மனசுல என்னென்ன கருத்து அவங்க கேட்டு கூட என்னென்ன எழுதணுமான்னு கேட்டுக்கோ. அவங்க சொல்ற கருத்தப்பட அப்படியே அந்த வரியிலே எழுதி அவங்கள்ட்ட படிச்சு காட்டுவேன். ஐயா என் மனசுல இருக்கிறது அப்படியே எழுதிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தாங்க இந்த இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்ப இப்ப வந்து எவ்வளவு டெக்னாலஜி அது வந்து சரிப்பட்டு வராது. அதான் நீங்க நம்ம ஒரு இதான் அனுப்பிச்சோம்னா நம்ம கைப்பட்டு டெலிட் ஆயிருந்தா பாக்க முடியாது. ஆனா லெட்டர் அப்படி இல்ல, நம்ம எத்தனை வருஷம் பாதுகாத்து வச்சுக்கிடலாமா.
2: கண்டிப்பா. அருமை அருமை, உங்களோட பேசினதுல மகிழ்ச்சி. நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. நிகழ்ச்சியில நீ கூட அடுத்த அன்பு உள்ளம் யார், எங்கிருந்து? வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் சகோதரிக்கு.
2: வணக்கம். யார், எங்கிருந்துமா?
4: யாருமா? ராணி ஜெயில இருந்துமா?
2: ஆ சொல்லுங்கமா, சொல்லுங்கமா, சொல்லுங்க ராணிமா.
4: நல்லா இருக்கீங்களாமா?
2: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: அருமையா இருக்கோமா.
2: சொல்லுங்க.
4: அதாவது இந்த அந்த காலத்துலதாமா கவிதை எழுதுனாங்க, இப்ப எல்லாம் வாட்ஸ்அப் இருந்துட்டு போயிடுறாங்கம்மா. அது அது உன்னதாமா நமக்கு எழுதும் போது பாட்டுக்கள் எவ்வளவு இது இருக்கும், அதுக்கு கிடைக்கும் போது ஒரு இது ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நாங்க இப்ப மாணவனிக்கெல்லாம் கவிதை எழுதுறோமா, அது நம்ம பேர் வரும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும்.
2: நம்ம பேர் வரும்போது.
4: ஆமாமா.
2: நன்றி நன்றி நன்றி
4: நன்றி நன்றிமா.
2: அருமை அருமை நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம், யார், எங்கிருந்து?
5: வணக்கம் சொன்னா.
2: வணக்கம். நலமா இருக்கும். யார், எங்கிருந்து? சொல்லுங்க.
5: கடிதம் எழுதுறது எப்பவுமே சந்தோஷம் தான். இன்னைக்கு என்னைக்கு சந்தோஷம் தான், சந்தோஷமான விஷயம் தான்.
2: செல்வம் சார்
5: சொல்லுங்க.
2: கடைசி எப்ப கடிதம் எழுதுனீங்க, மாட்டீங்களா?
5: இல்ல கடைசி கரெக்டா கண்டுபிடிச்சல நீங்க.
2: சொல்லுங்க.
5: நம்ம பொதுவா டைரி எழுத பழக்கம் உண்டு. டெய்லி ரெண்டு நாளைக்கு ஒரு எழுதுவோம் டைரி எழுதுக்கூடிய அந்த எழுத்துக்குள்ளது அந்த அது ஒரு அது கடிதம் எழுத மாதிரி தானே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்.
2: சந்தோஷமா இருக்கும்.
5: அன்னைக்கு நடந்த சம்பவத்தை லேசா எழுதி வைக்கிறது நடக்கும். கடிதம் எழுதலாம் என்ன ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல எல்லாருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் நாட்கள் ரொம்ப தள்ளி போச்சு.
2: சொல்ல வந்த கருத்து வேற, இப்ப என்ன சொல்ல போறேன்.
5: நீங்க என்ன என்ன ஒரு குழப்பு குழப்பி விட்டீங்க.
2: சரி சொல்லுங்க சொல்லுங்க.
5: இல்ல கரெக்ட் தான், என்ன சொல்ல போறேன்னு தெரியல.

0: தொகை வந்து நம்ம எழுதுக்கு ரெடி தான், ஆனா வாங்கி படிக்கக்கூடிய ரெடியா இருக்கணுமே. அங்க அங்க நீ என்ன எழுதி போட்டியா, என்ன எழுதி போட்ட, அது இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு படிக்க மேட்டர் சொல்ல அடிமாங்க.
1: செல்லும் சார் கவலைப்படாதீங்க, அன்பின் வரிகள் எழுச்சி எழுதி போடுங்க லெட்டர், நாங்க படிக்கிறோம்
0: கண்டிப்பா. சரிங்க எழுதி போட்டுறேன். எங்க அப்பா எல்லாம் எழுதும் போது எனக்கு, நான் கேரளால ஒர்க் பண்ணும் போது எழுதி கொடுப்பேன், எழுதுவாங்க லெட்டர் எழுதுவாங்க, அந்த கமா போட்டு புள்ளி வச்சு அந்த அந்த எழுத்து வந்து கரெக்டா அந்த பேரகம் மாதிரி கீழே, அது கீழே எழுதி எப்படிப்பா இருக்க நல்லா இருக்கிறியான்னு சொல்லி ஒரு புள்ளி கமா எல்லாம் போடுவாங்க. ரொம்ப அழகா இருக்கும் எங்க அப்பா எழுறது, அந்த புள்ள ஆட்கள் எழுதக்கூடிய எழுத்து எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும், பாக்க ரசிக்க தெரியுமா இருக்கும் இல்லீங்களா. இப்பவும் ஒரு அழுத நம்ம எல்லாம் எழுதக்கூடிய ஆட்கள் ரெடியா தான் இருக்கும் கடிதம் எழுக்கணும், அந்த டைமிங், அந்த போய் சேர்ற இடம், அந்த செய்தி அவங்க சொன்ன உடனே திருப்பி சொல்லக்கூடியது, அதெல்லாம் இப்போ காலங்கள் அவசர காலங்கள் ஆகி போச்சுக்கீங்களா. அதனால கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் கடிதம் எழுதி போடுறேங்க சீக்கிரம்.
1: நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. நிகழ்ச்சியில இப்ப சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேரம் 9:51 இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸோடு. இன்னைக்கு ஆனந்த பொங்காற்றி நிகழ்ச்சியில் கடிதம் எழுதுவது இப்போது சலிப்பை ஏற்படுத்துகிறதா, சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறதா அப்படின்னு தான் கேட்டுக்கோ. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம், நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, யார் இங்கிருந்து? அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: அம்மா வணக்கம்மா, சங்கரங்கோயிலேருந்து கோட்டியப்பன் பேசுகிறேன்.
2: கோட்டியப்பன் சார், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோம், நீங்கள் நல்லா இருக்கீங்க?
2: நலமாக இருக்கும், சொல்லுங்கள்.
3: ரொம்ப நாளாக ஆச்சுமா?
2: ஆமாம்.
3: சரியில்லை, நீங்கள் கேட்டதாக சொல்லுங்கள். நிலையத்தில் அம்மா, தபால் போக்குவரத்து வந்து இந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரை இருக்கத்தான் செய்யுது. அதை வந்து அழிக்கவும் முடியாது. அதோட வெற்றியை மற்ற இணையதளமோ மற்ற எதுவுமே அது வெல்ல முடியாது.
2: வெல்ல முடியாது.
3: ஆமா, அந்த கடித போக்குவரத்து வந்துமா நமக்கு ஒரு ஒரு ஒரு படிப்பினை மாதிரி. அது வந்து நம்ம வந்து அந்த கடித போக்குவரத்தை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு மனசு கூட ஒரு லகுவா ஆயிரும். ஏன்னு கேளுங்க, நம்ம கடிதம் எழுதியிருக்கோம், அதை அவர் எடுத்து படிப்பாரு, படிக்கும் போது அவர் மகிழ்வாரு, அவர் மகிழும் போது நம்ம மனசும் மகிழும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த கடித போக்குவரத்துல இருக்குமா? நன்றி, நன்றி.
2: அருமை, அருமை. நீங்கள் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ள நிறைவான நேயர் அவங்களுடைய இணைப்பு வந்து கட் ஆயிருச்சு. என்ன கேட்டீங்க அப்படின்னா, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நிறைவான நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
4: இனிய காலை வணக்கம், குட்டி பெண் ஜோனாவிற்கு
2: வணக்கம். சசிகலாமா, நிறைவான நேரம் வந்திருக்கீங்க, நன்றி.
4: இந்த காலத்துலதாப்பா கடிதம் எழுவது எப்படிங்கறது என்றே தெரியலப்பா. அது சலிப்பா சந்தோஷமாங்கறத வந்து அது அனுப்பின் மூலமாக எழுதி அதை அனுப்பி பதில் வருவை எதிர்பார்த்து போற காலமே போயே போயிருச்சுப்பா. இப்ப இப்ப என்ன நிலைமை இருக்குன்னா, செல் எடுத்து பேசணுமா, பக்கம் பக்கமா டைப் பண்ணமா, அனுப்பணுமா, உடனே பார்த்த உடனே ரிப்ளை வருதா, சுட சுட இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த ட்ரெண்ட்ல அப்ப கடிதம் எழுத வாய்ப்பே இல்லப்பா. பண்பலையும் கூட படித்த நிகழ்ச்சிகளை பிடித்த நிகழ்ச்சிகள் வந்து பலருந்து குருந்தாக ஆட்டாப்ப டைப்பே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால ஒரு சிலர் மட்டும்தான் இப்ப வந்து கடிதம் எழுதுகின்ற நிலையில இருக்கிறாங்க. போஸ்ட் பாக்ஸ் தான் என்ன நிறமே தெரியல, போஸ்ட் மேன் யார் தெரியல. இப்படிப்பட்ட காலத்துல வந்து நீங்க ஒரு சிறந்த தலைப்பு கொடுத்திருக்கீங்க, மறுமலர்ச்சிக்கு கடிதம் எழுதுவதை எழுதலாம் உணர்வு வந்த தூண்டியமைக்கு வெள்ளை பண்பலைக்கு வாழ்த்துக்கள்ப்பா.
2: நன்றி, நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு, நன்றி, நன்றி. அருமையாக பேசினாங்க. நிறைவாக நான் சொல்ல வர்றது இதுதான், ஒரு கடிதம் அப்படிங்கிறது வெறும் காகிதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் கிடையாது. ஒருத்தரோட மனசை இன்னொருத்தரோட மனசுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்குது. இன்றைக்கி தொழில்நுட்பம் நம்மளை நொடியில் இணைச்சிட்டாலும் கடிதம் கொடுக்கக்கூடிய அந்த காத்திருப்பு, அந்த கையெழுத்து தெரியக்கூடிய அந்த அழகான அன்பு, பல வருஷங்கள் கழிச்சும் அதை திறந்து பார்க்கும்போது வரக்கூடிய அந்த நினைவுகள், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப தனித்துவமானது. கடிதம் எழுதுறது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் சிலருக்கு சலிப்பா இருக்கலாம், சிலருக்கு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, சலிப்பை ஏற்படுத்தக்கூடியது கடிதம் கிடையவே கிடையாது, சரிங்களா? நம்ம அதுக்கான நேரத்தை கண்டிப்பா செலவிடணும் கடிதம் எழுதுறதுக்கு. ஒரு மெசேஜை வந்து நம்ம ஒருத்தங்களுக்கு வாட்ஸ்அப்பா ஏதோ பண்றோம் அப்படின்னா, கொஞ்ச நேரத்தில் அது திரையில இருந்து மறைந்து போகலாம். ஆனா அந்த ஒரு கடிதம் பல வருஷங்கள் கழிச்சும் நம்ம மனசுல மறையாமல் இருக்கலாம். அதனால இன்னைக்கு யார்கிட்டயாவது ஏதாவது சொல்லணும், மனசுல வச்சிருக்கிறத ஒரு வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு கடிதம் எழுதி அவங்களுக்கு அனுப்பிவிடுங்க. அதோட அவங்களோட முகத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன புன்னகை தெரியும் உங்களோட கடிதத்தை பார்த்து. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து கண்டினியூஸாக ஃபெஸ்டிவல்ஸ் வந்துகிட்டே இருக்குது, அதாவது விழாக்கள் வந்துகிட்டே இருக்குது. அதனால் ஒரு கார்டு வாங்கி, க்ரீட்டிங்ஸ் கார்டு வாங்கி, தீபாவளி நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.

0: கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் கடிதம் எழுதி அதுக்கு வாழ்த்தோடு அனுப்புங்க, பிறந்தநாள் கடிதம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு கடிதம் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். ஆமாங்க, அன்பின் வரிகள் நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்க. அன்பின் வரிகள் நிலைய இயக்குனர் அவர்கள், ஆகாஷ், அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 6720002 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு, சாரி அந்த முகவரிக்கு நீங்கள் கடிதம் எழுதுங்க. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பெண் ஜோனா. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு தேவா திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சியை கேட்டு இணைந்திருந்தீர்கள். பாடலை தொடர்ந்து கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னல் நஞ்சலாக.
1: அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன், காதலி என்னை காதலி ப்ளீஸ்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. மதுராந்தகம் தொகுதியில் தாவிகா வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் முன்னிலையில் உள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் பானுமதி முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த தொகுதியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் முன்னணியில் உள்ளார். அசாம் மாநிலம் நகாவன் மக்களவைத் தொகுதி, மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் ரெஜிநகர் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. தமிழக அரசின் உள்துறை செயலர் திரு மணிவாசன் மாற்றப்பட்டு அந்த பதவியில் திரு கார்த்திக் நியமிக்கப்பட்டார்.

ராஜேஷ் லக்கானி நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுகவைச் சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை ஏற்று சட்டப்பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. பெங்களூரு ஓசூர் இடையே மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மொபைல் சாதனங்கள் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ள நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் உடனடியாக 3000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்துள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள அபுஹா சர்வதேச விமான நிலையம் மற்றும் காலித் சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு சபை மற்றும் பொது சபையில் தற்போதைய உலக நிலைமைகளுக்கு ஏற்ப சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன்வரை 12 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 72 ரன் எடுத்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் பி.வி. சிந்து இன்று தாய்லாந்தின் ரஷ்யனாக் இன்டானோனை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மூன்று நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக யாரு எங்க இருந்து காத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே டயல் பண்ணுங்க 0462256112 மற்றும் 0462256113 என்ற எங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம்.
1: என்ன
0: பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு?

10:08 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக யாருங்க இந்த பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு ஐயா திரைப்படத்துல இருந்து.

0: 10:14 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம். யாரெங்க இருந்து பேசுறீங்க?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சொல்றது யாரெங்க இருந்து?
1: நாகர்கோவில் நகர், ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து படிக்காதவன், மணி சர்மா இசையும்
0: கண்டிப்பா சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பாடல் கேட்கலாம். நேயர்களே, இன்று பிற்பகல் 1:10 ஒளிபரப்பாகும் நலந்தானா நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: புதுக்குடியில இருந்த கவிதா சீனிவாசன் பேசுறேன் மேடம். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேம்மா. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு இன்னைக்கு?
1: எனக்கு வந்து ஜெமினி படத்துல இருந்து பெண்ணொருத்தி பெண்ணொருத்தி படைத்து விட்டால் அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: கண்டிப்பா நிகழ்ச்சியில உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி, பரிவர்த்தன் திட்டத்தின் நோக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ காற்று மாசுபாடு, ஆப்ஷன் பி வனவிலங்கு பாதுகாப்பு.
1: வனவிலங்கு பாதுகாப்பு மேடம்.
0: காற்று மாசுபாடு.

பாடு அப்படிங்கிறது தான் சரியான பதில். பழைய அதிக புகை வெளியிடும் வாகனங்களை கழிவு செஞ்சு புதிய சுத்தமான வாகனங்களாக மாற்றி காற்று மாசுபாட்டை குறைக்கிறத நோக்கமாக கொண்டு பரிவர்த்தன் திட்டம் உருவாக்கப்பட்டது. டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் மட்டுமே தூய்மையான மற்றும் மாசற்ற போக்குவரத்தை இலக்காக கொண்டு இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கு. வரி விலக்குகள் மற்றும் வட்டி மானியங்கள் போன்ற பயன்களும் கிடைக்குது. ஆர்டமிஸ் ஒப்பந்தங்கள் என்பது எதனுடன் தொடர்புடையவை? ஆப்ஷன் ஏ ஆழ்கடல் ஆய்வு, ஆப்ஷன் பி விண்வெளி ஆய்வு. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைச்சிருங்க.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவது தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், ஜோதி பேசுறேன்.
0: ஜோதி அம்மா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: துள்ளாத மனம் துள்ளும் படத்திலிருந்து மேகமாய் வந்து போகிறேன்.
0: கண்டிப்பா அந்த பாடல் கொடுத்துடலாம். நமக்கு வந்து ஆர்டமஸ் ஒப்பந்தங்கள் என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஆப்ஷன்லயே ஆர்டமஸ் ஒப்பந்தங்கள் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ ஆழ்கடல் ஆய்வு, ஆப்ஷன் பி விண்வெளி ஆய்வு.
1: விண்வெளி ஆய்வு
0: சரியான பதில். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. ஆர்டமிஸ் ஒப்பந்தங்கள் 2020 நாசா மற்றும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் உருவாக்குனாங்க. 1967 விண்வெளி ஒப்பந்தத்தை விரிவாக்கி வழங்கலை பகிர்தல், அப்புறம் குப்பைகளை தவிர்த்தல், தகவல் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை உள்ளடக்கியது தான் இந்த திட்டம். இந்தியா ஜூன் 2023 27வது நாடாக கையெழுத்திட்டது. இப்போ 55 அதிகமான நாடுகள் இதில் இணைஞ்சிருக்காங்க. ஏப்ரல் 2026 எந்த நாடு ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்தது? ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி இந்தியா. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நெஞ்சிருங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்தில் சுப்பிரமணியன் பேசுறேன் மேடம்.
0: சுப்பிரமணியன் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: வல்லரசு படத்துல இருந்து அற்புப்பட்ட அக்கள் மகா அந்த பாட்டு மேடம்.
0: கண்டிப்பா சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, நம்ம பாடல் கேட்டு தொடரலாம்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 10:40 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நான் வெங்கடாம்பட்டி சித்ரா பேசுறேன்.
0: எங்க இருந்துமா?
1: வெங்கடாம்பட்டி.
0: வெங்கடாம்பட்டில இருந்து சித்ரா பேசுறீங்களா?
1: ஆமா.
0: நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சிம்மராசிபுரத்துல இருந்து கும்பகோணம் சந்தையில.
0: கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக வழங்கிடலாம். நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா?
1: நான் கவனிக்கலையே மேடம்.
0: கவனிக்கலையா? திருப்பியும் உங்களுக்காக சொல்லிடலாம். April 2026 எந்த நாடு ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்தது? ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி இந்தியா. ஆப்ஷன் பி இந்தியா தான் சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, April 2026 இந்தியாவின் ஒடிசா கடற்கரையில் ஏபிஜே அப்துல் கலாம் தீவில் இருந்து ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதிச்சது. இதனால ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பம் கொண்ட சில நாடுகள் பட்டியலையே இந்தியா இணைஞ்சிருக்கு. வெங்கடாம்பட்டியிலேருந்து சித்ரா அவங்களுடைய விருப்பமாக கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது.

0: இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் பேசுறேன். நலமா இருக்கீங்களா எல்லாரும்?
0: நலமா இருக்கேம்மா. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பிச்சைக்காரன் படத்துல இருந்து 100 சாமிகள் இருந்தாலும் அந்த பாடல் போடுங்கம்மா.
0: கண்டிப்பா நிகழ்ச்சியில உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், உலக பொருளாதார கண்ணோட்டம் 2026 எந்த அமைப்பு வெளியிட்டது? ஆப்ஷன் ஏ சர்வதேச நாணய நிதியம், ஆப்ஷன் பி ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம்.
1: சர்வதேசமா?
0: சர்வதேச நாணய நிதியமா?
1: ஆமாமா.
0: சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, உலக பொருளாதார கண்ணோட்டம் 2026 சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டது. April 14, 2026 அன்று போரின் நிழலில் உலக பொருளாதாரம் அப்படிங்கிற தலைப்பில் வெளியிட்டாங்க. மத்திய கிழக்கு போர், எண்ணெய் விலை உயர்வு, கடன் அதிகரிப்பு ஆகியவை இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாவது வருணா 2026 பயிற்சி என்பது இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையிலான கடற்பயிற்சி? ஆப்ஷன் ஏ ரஷ்யா, ஆப்ஷன் பி பிரான்ஸ். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடல் வருது உங்களுக்காக இணைஞ்சிருக்கேன்.

0: நேயர்களே, இன்று பிற்பகல் 1:10 ஒளிபரப்பாகும் நலந்தானா நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம் சார். நிகழ்ச்சியில யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் மேல சொப்பம்பட்டியில இருந்து மூர்த்தி மேடம்.
0: மூர்த்தி சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நம்ம எனக்கு ரோஜா ரோஜா காதலர் தினம் படத்துல இருந்து.
0: கண்டிப்பாக சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், வருணா 2026 பயிற்சி என்பது இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையிலான கடற்பயிற்சி? ஆப்ஷன் ஏ ரஷ்யா, ஆப்ஷன் பி பிரான்ஸ்.
1: ரஷ்யா தான் மேடம்.
0: பிரான்ஸ் தான் சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. இந்திய கடற்படையின் INS திரிசூல் பிரிகேட் செப்டம்பர் 22, 2026 பிரான்ஸ் துறைமுகம் சென்றது. 2001 முதல் நடக்கும் இந்தியா பிரான்ஸ் கடற்பயிற்சியின் ஃப்ளாக்ஷிப் பயிற்சி இது. கடலில் நீர்மூழ்கி எதிர்ப்பு, மேற்பரப்பு போர், துப்பாக்கி சூடு பயிற்சிகள், அப்புறமா பிரெஞ்சு கப்பல்கள் அணு நீர்மூழ்கி சஃபரினுடன் இது நடந்தது. அதனால் இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில் தான் இந்த கடற்பயிற்சி நடந்தது.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மனம் விரும்புதே. இன்னும் சில மணித்துளிகளில் செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து மணித்திருநாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. மதுராந்தகம் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி மரகதம் குமாரவேல் முன்னிலையில் உள்ளார். தாராபுரம் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி சத்யபாமா முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் முன்னிலையில் உள்ளார். அசாம் மாநிலம் நகோன் மக்களவைத் தொகுதி, மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் ரெஜிநகர் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மூன்று நாள் பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ளார். உலக அஞ்சல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது.

இந்நாளையொட்டி அஞ்சல் ஊழியர்களுக்கு மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தியாகி இம்மானுவேல் சேகரனின் பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழக அரசின் உள்துறை செயலர் திரு மணிவாசன் மாற்றப்பட்டு அந்த பதவியில் திரு கார்த்திக் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைவராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு ராஜேஷ் லகானி நியமிக்கப்பட்டுள்ளார். பெங்களூர் ஒசூர் இடையே மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது.

இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து தாய்லாந்தின் ரச்சனக் இன்டானனை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஓர் இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் மணித்திறனாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா. இனிப்பு அப்படின்னாலே நமக்கு நிறையா ஸ்வீட் வெரைட்டிஸ் வந்து நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிய ஒரு சூப்பரான இனிப்பு பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெரிஞ்சிக்க போகிறோம். இது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், அப்படி வெள்ளை கலரில் உருண்டையாக அதை சுற்றி அப்படியே அதை அமுக்குனாலே அப்படி பஞ்சு பஞ்சுன்னு இருக்கும். அப்படியே சீனி பாகுல போட்டு அதை சர்க்கரை பாகுல போட்டு அப்படியே ஊற வச்சுருப்பாங்க. வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். அதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சாப்பாட்டிலே அதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குன்னு சொல்லலாம். அது என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிங்க. வரக்கூடிய பாடலுக்கு அப்புறம் அது என்ன ஸ்வீட், எங்கே ஃபேமஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். நிகழ்ச்சியில் ஒழுக்கியிருக்கக்கூடிய பாடல் மறுபடியும் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: கவனத்திற்கு. NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திருநாடு நிகழ்ச்சியில். இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஒரு அழகான ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க, வாயில் வச்ச உடனே கரையிற தன்மை கொண்ட அந்த ரசகுல்லா பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பார்க்குறதுக்கும் சுவைக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருந்தாலும் இது வெறும் உணவு மட்டும் கிடையாது, ஒடிசாவோட உணவு பாரம்பரியத்தோட இணைஞ்ச ஒரு அடையாளமாக பார்க்கப்படுது இந்த ஒடிசாவோட ரசகுல்லா. இன்றைக்கி மனிதனோட நிகழ்ச்சியில் அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ரசகுல்லா எப்படி தயாரிக்காங்க அப்படின்னா, பாலிலிருந்து தயாரிக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ் சீஸ் இருக்குல்ல, அதை வந்து அந்த பாலாடை கட்டி அதை நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அந்த உருண்டையை வந்து அப்படியே சக்கரை பாகில் போட்டு வேக வச்சு அது வேகும்போது அப்படியே பெருசாகிடுது. பெருசாகி சக்கரை பாக அந்த உறிஞ்சி மென்மையாக நல்லா சூப்பராக ஸ்வீட் அந்த சீனி பாகில் சேர்ந்து நல்லா இனிப்பாக கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரசகுல்லாவோட அழகு அப்படிங்கிறது அந்த இனிப்பில் மட்டும் இல்லைங்க, அதோடய மென்மையிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படியே அந்த ரசகுல்லாவை மெதுவாக அமுக்கணும், அதுக்குள்ளே ஊறி இருக்கிற அந்த சக்கரை பாகு வெளிப்படக்கூடிய விதத்தை பார்த்தீங்கன்னா அப்போவே சாப்பிடணும் அப்படின்னு இருக்கும். அதோடு அதை எடுத்து வாயில் வச்சாலே அப்படியே கரைஞ்சி போயிடும் அந்த உணர்வு. ரசகுல்லாவை தவிர வேறு எந்த ஸ்வீட்டுமே தர முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பால் சக்கரை பாகு இந்த ரெண்டு ரொம்ப எளிமையான பொருட்களை வச்சு செய்யக்கூடியது, ஆனால் அதோடய சுவை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. அதுவும் ஒடிசாவில் கேட்டோம் அப்படின்னா அது இன்னும் சிறப்பாக. அது ஏன் அப்படின்னு வரக்கூடிய பாடலுக்கு அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் பூவிலங்கு திரைப்படத்திலிருந்து.

0: செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: பதினோரு மணி 17 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் மனித நாடு நிகழ்ச்சியில். இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில் ஒடிசாவில் இருக்கக்கூடிய ரசகுல்லா பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஒடிசாவோட ரசகுல்லா ஒரு சாதாரண இனிப்பு மட்டும் நம்ம பார்க்கப்படுறது கிடையாது. குறிப்பாக ஜெகநாதர் கோயில் மரபுகளோட இதுக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறதா கூறப்படுது. அதோட பாரம்பரிய கதைகளும் நிறையவே இருக்கு. நீண்ட காலமாக ஒடிசாவோட கலாச்சார வாழ்க்கையில் இந்த இனிப்பு, அதாவது இந்த ரசகுல்லா அப்படிங்கிறது ஒரு பெரிய நீங்கா இடத்தை பிடிச்சிட்டு இருக்கு. அதனால ரசகுல்லா அப்படின்னு பேர் வந்ததாலே அதற்கு பின்னாடி ஒடிசாவோட பாரம்பரியமும் நமக்கு நினைவுக்கு வரக்கூடியதாக இருக்குது. இதுக்கு என்ன ஆன்மீக பின்னணி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒடிசா வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இனிப்பு 12ஆம் நூற்றாண்டிலேயே பூரி ஜெகநாதர் கோயிலில் வழிபாட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டதாக கூறுறாங்க. அதோட தேர் திருவிழா நடக்கும்ல, அதோட இறுதி நாளான நிலாத்திரை பீஜே அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னைக்கு ஜெகநாதர் லட்சுமி தேவியோட கோபத்தை தணிக்கிறதுக்காக இந்த ரசகுல்லாவை அவருக்கு வழங்கியதா சொல்றாங்க. சோ அப்ப இது எவ்வளவு புகழ் பெற்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? இன்னும் தகவல் தெரிஞ்சுக்கலாம். இப்ப நிகழ்ச்சியில சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேரும் 11:22 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் மணித்திராண்டு நிகழ்ச்சியில் இன்றைக்கு மணித்திராண்டு நிகழ்ச்சியில் ஒடிசாவில் இருக்கக்கூடிய ரசகுல்லா பற்றிய தகவலை தான் கேட்டு தெரிஞ்சிடும். அப்போ ஒடிசாவில் எந்த இடத்துல அந்த ரசகுல்லா ஃபேமஸ் அப்படின்னு தெரியும்ல? ஆமாங்க, ஒடிசாவில் இருக்கக்கூடிய பஹாலா பகுதி ரசகுல்லா வந்து புகழ்பெற்ற இடங்களில் இது ஒன்றா இருக்குது. என்ன அப்படின்னா, புவனேஸ்வர் டு கட்டாக் அந்த போகக்கூடிய அந்த சாலைகளில் பஹாலாவில் நிறைய இடங்களில் ரசகுல்லா விற்பனை செய்யக்கூடிய கடைகள் இருக்குது. அது வழியாக பயணம் செய்கிறவங்க பஹாலாவில் ரசகுல்லா வாங்கி செல்வது அப்படிங்கிறது அங்குள்ள பிரபலமான உணவு பண்பாட்டின் ஒரு பகுதியாக மாறிட்டுருக்கு. இந்த ஒடிசா ரசகுல்லாவோட ரசகுல்லாவுக்கும் தோற்றம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகுது, வேரி ஆகுது. எப்படி ரசகுல்லானா வெள்ளை கலரில் தான் இருக்கும், அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன் அது என்னென்னு. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது கோபுரவாசல் திரைப்படத்திலிருந்து.
3: I love this idiot. I love this love of

0: நேயர்களே, இன்று பிற்பகல் 1:10 ஒளிபரப்பாகும் நலந்தானா நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேரும் 11:29 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் மணித்திராண்டு நிகழ்ச்சி. இன்றைக்கு மணித்திராண்டு நிகழ்ச்சியில் ஒடிசாவோட ரசகுல்லா பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். சரிங்களா, இந்த ரசகுல்லாவோட தோற்றத்தை பற்றிய விவாதம் அப்படிங்கிறது ஒடிசாவுக்கும் மேற்கு வங்காளத்துக்கும் இடையே ரொம்ப காலமாக நீண்டிகிட்டே இருக்கான். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மேற்கு வங்காள ரசகுல்லாவை மாதிரியே இந்த ஒடிசாவில் பஹாலா பகுதியில் கிடைக்கக்கூடிய ரசகுல்லா எப்படி இருக்குன்னா, பியூர் ஒயிட்டாக இல்லாமல் லேசாக பழுப்பு நிறத்தில் பொன்னிறமா, இன்னும் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப மென்மையாகவும் சர்க்கரைப்பாகு அதிகம் உறிஞ்சிய நிலையிலையும் இருக்குது. அதனால தான் ரெண்டும் ஒன்று போல் இருக்கிறதுனால தான் ரெண்டு பேருக்கும் நடுவில் விவாதம் நடைபெறுது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் தகவல் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. விளம்பரத்தை தொடர்ந்து ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து.
0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.

11:35 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸ் மணித்திராடு நிகழ்ச்சியில் இன்றைக்கி மணித்திராடு நிகழ்ச்சியில் ஒடிசாவோட ரசகுல்லா பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். இந்த ஒடிசாவில் இருக்கக்கூடிய ரசகுல்லாவுக்கு 2019 ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன், அதாவது ஜிஏ டேக் வந்து கிடச்சிருக்கு. இதனால் இந்த ஒடிசாவோட ரசகுல்லா அப்படிங்கிற பேருக்கு அதிகாரப்பூர்வமான புவியியல் அடையாள அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட பகுதியோட பாரம்பரியம், அவங்களோட அந்த தனித்தன்மை, தயாரிப்பு முறையோட தொடர்புடைய அந்த பொருட்களுக்கு வழங்கக்கூடிய இந்த அதிகாரம் ஒடிசாவோட ரசகுல்லாவோட பெருமையை இன்னும் உயர்த்தி காட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய அந்த உருண்டைக்குள்ள இவ்வளவு பெரிய வரலாறும் பாரம்பரியம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒடிசாவோட ரசகுல்லாவோட அழகு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு பாலில் ஆரம்பித்து கைகளோட உழைப்பில் உருவாகி சக்கரை பாகில் இனிமை பெற்று தலைமுறைகளை தாண்டி

இன்றைக்கும் உலகம் ஃபுல்லாக அறியக்கூடிய ஒரு இனிப்பாக மாறியிருக்கு இந்த ஒடிசாவில் இருக்கக்கூடிய ரசகுல்லா. ஒடிசா ரசகுல்லா அப்படிங்கிறது நாக்குக்கு இனிப்பு மட்டும் இல்லைங்க, ஒரு மாநிலத்தோட பாரம்பரியத்தையும் மக்களோட உணவு கலாச்சாரத்தையும் சுவைக்க செய்யக்கூடிய ஒரு இனிய அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, இன்று பிற்பகல் 1:10 ஒளிபரப்பாகும் நலந்தானா நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நமக்கும் தேவையான சில விஷயங்கள் கண்ணில் படும் போது அதை அப்படி பட்டுன்னு பார்த்து சொல்லிடுவோம். அந்த வகையில் இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றுப்பாங்க இல்லையா, அவங்களுடைய சுய விவரங்களை MS தளத்தில் பதிவு செய்யறதுக்கு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. 7 தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி இந்த நிலையில இப்போ 12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய இந்த பாலினம், வயசு, பிறப்பு சான்றிதழ் அந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறதுக்கான கடைசி டேட் வந்து 12
4: அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அடுத்ததாக என்ன அப்படின்னா, தூத்துக்குடியில் நாளைக்கு 10:10 நாளைக்கு ரேஷன் குறைதீர் முகாம் நடைபெற இருக்கு. பொது விநியோக திட்டம் சிறப்பாக நடைபெற 10 சிறப்பு குறைதீர் முகாம் 10/10/2026 அன்று காலை 10 மணி முதல் நண்பகல் 1 மணி வரைக்கும் அந்தந்த வட்டங்களில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்தில் வச்சு நடைபெற இருக்கு. முகாமில் மின்னணு குடும்ப அட்டையில் முகவரி மாற்றம், பெயர் திருத்தம், உறுப்பினரோட பெயர் சேர்த்தல், நீக்குதல், புதிய குடும்ப அட்டை, நகல் அட்டை கூறுதல் போன்ற குறைகளை சரி செஞ்சு வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 12 எரிவாயு நுகர்வோர் கூட்டம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் எரிவாயு உருளை பதிவு செய்கிறதுல ஏற்படக்கூடிய குறைபாடுகள், தடங்கல்கள் மற்றும் எரிவாயு உருளைகளில் வழங்குறதுல கால தாமதம் குறித்து நுகர்வோர்கள் தங்களோட குறைகளை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதுவாக அனைத்து எண்ணெய் நிறுவன எரிவாயு முகவர்கள், மாவட்ட எரிவாயு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் எரிவாயு நுகர்வோர் கலந்து கொள்ளும் எரிவாயு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் 12
3: இது சாயங்காலம் 4:30
4: 12 நடக்கு. ஸோ அது சம்மந்தமாகவும் நீங்கள் வந்து அங்கே போய் தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. என்ன திரைப்படத்துன்னு தெரியுமா? பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்துன்னு தான் வந்துட்டே இருக்கு. அதை தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சி பாடல் ஏதோ.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 11:50 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மணித்திராண்டு நிகழ்ச்சி. மணித்திராண்டு நிகழ்ச்சி அடுத்ததாக என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 108 ஆம்புலன்ஸ்களுக்கு ஆட்கள் சேர்க்கக்கூடிய முகாம் நடைபெற இருக்கு. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாகர்கோயிலில் நாளைக்கு தான் நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெல்லையிலையும் நடைபெற இருக்கு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த நாலு இடங்கள்லையும் 108, 102, 15, 57, 73 ஆம்புலன்ஸ்களுக்கு ஆள் சேர்ப்பு முகாம் நாளைக்கு, அதாவது 10ஆம் தேதி நாகர்கோயில் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள 108 ஆம்புலன்ஸ் அலுவலகத்தில் நடைபெற இருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 108, 102, 15, 53, 77 ஆம்புலன்ஸ் செயல்பட்டிருக்கு. 108 சேவை கட்டணம் இல்லாத மருத்துவம், காவல் மற்றும் தீ முதலிய அவசர சேவைகளுக்கான ஒருங்கிணைந்த அழைப்பு என்ன இருக்கு. அதே மாதிரி 102, 15, 53, 77 கட்டணம் இல்லாத சேவை பொதுமக்களுக்கு 24 மணி நேரம் கிடைக்கும். அதனால எம்ரி கிரீன் ஹெல்த் சர்வீஸ் நிறுவனம் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களும் சேர்ந்து அவசர கால மருத்துவ உதவியாளர் பணிகளுக்கான வேலை வாய்ப்பு முகாமை நடத்த இருக்கு. இதற்கான பணி நேரம் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா, 12 ஹவர் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரவு ஷிஃப்ட் இருக்கும், பகல் ஷிஃப்ட் அப்படின்னு மாறி மாறி இருக்கும். வெளியூர்லேருந்து வரக்கூடிய விண்ணப்பதாரர்கள் போக்குவரத்துக்கு ஏற்பாடுகளை அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக தனியாக படி எதுவும் வழங்க மாட்டோம். மருத்துவ உதவியாளர்கள் பிஎஸ்சி நர்சிங், ஜிஎன்எம், ஏஎன்எம், டிஎம்எல்டி படிச்சிருக்கிறவங்க வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைஃப் சயின்ஸு, பிஎஸ்சி சுவாலஜி, பாட்னி, பயோ கெமிஸ்ட்ரி, மைக்ரோ பயாலஜி, பயோடெக்னாலஜி, இதில் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத ஊதியம் கிட்டத்தட்ட 21,320 ரூபா கொடுக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11 வயசுக்கு மேலே இருக்கணும், 30 வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண் பெண் இருப்பாளரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை விண்ணப்பிச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, இதை பற்றி தகவல் வேணும் அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 73, 97, 72, 48, 41 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், 73, 97, 72, 48, 41

0: ஒன்று அப்படின்னு ஒரு நம்பரும், 73 97 72 48 22 அப்படின்னு ரெண்டு நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா,
1: அடுத்ததாக தான் ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, திருநெல்வேலி மாவட்ட, அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடியில் வாக்காளர் அடையாள அட்டையில் பேர் சேர்க்கறது, இளம் வாக்காளர்கள் அப்புறம் முதல் முறையாக ஓட்டு போடுறவங்களோட பேர்லாம் சேர்க்குற சிறப்பு முகாம் வந்து நாளைக்கு நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்காளர் இதுலேயும், அனைத்து தொகுதியில் உள்ளவங்களோட அந்த முதல் வாக்காளர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பேர் சேர்க்குற அந்த முகாம் நடக்க இருக்குது. நல்ல காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நடக்க இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு முதல் முறை வாக்காளர் மற்றும் இளம் வாக்காளர்கள் அவங்களுடைய கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் வயது மற்றும் இருப்பிட ஆவணங்கள் இதோட நம்ம வந்து அந்த அவங்க பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளுக்கு போய் அவங்களோட பேர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க சொல்லி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட நபர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலியில் நாளைக்கு காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் புது வாக்காளர்கள் முதல் வாக்காளர்களுக்கான சிறப்பு முகாம் நடக்க இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, புக்கு படிக்க ரொம்ப விருப்பப்படுறவங்களுக்கு இது ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரியான ஒரு விஷயம், அதாவது கரும்பு தின்ன கூலியா அப்படிங்கிற மாதிரி. பாளையங்கோட்டையில் இன்னைக்கு முதல் புத்தக கண்காட்சி நடக்க இருக்குது. எங்கே அப்படின்னா, நம்ம பாளையங்கோட்டை பிபிஎல் கல்யாண மண்டபத்தில் வச்சு தான் 20 அரங்குகளில் 20,000 தலைப்புகளில் 2 லட்சம் புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்க இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து புத்தகத்தை தேடி போனோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்களும் நிறைய நண்பர்களும் நிறைய பதவிகளும் நம்மளை தேடி வரும். அதனால் புத்தகத்தை தேடி போகிறது இது ஒரு நல்ல வாய்ப்பு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த புத்தக கண்காட்சியில் ரூபாய் 100 புத்தகங்கள் வாங்கினா வாசிப்பு செம்மல் சான்றிதழும், 2000 அதாவது 1000 புத்தகங்கள் வாங்கினா ஒரு சான்றிதழும், 2000 புத்தகங்கள் வாங்கினா வாசிப்பு சிகரம் அப்படிங்கிற சான்றிதழும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புத்தக கண்காட்சி தினமும் காலையில் 10 மணிக்கு தொடங்கி 9 மணி வரைக்கும் நடைபெறும். தினமும் மாலை 5 மணிக்கு இலக்கிய உரை, எழுத்தாளர் சந்திப்பு, நூல் வெளியீட்டு விழா இதெல்லாம் நடக்க இருக்கு. ஸோ புத்தகத்தை படிக்கிறவங்களுக்கு இது உண்மையிலே ஒரு திருவிழா அப்படின்னு
0: சொல்லலாம். ஆமாம், நிச்சயமாக நீங்களும் புத்தகம் நிறைய படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு. டாட்டா சொல்லுமா இல்லையா?
1: கண்டிப்பா
0: சொல்லுங்க.
1: மறுபடியும் ஒரு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசுறதுக்காக காத்துட்டே இருக்கிறேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
0: நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. நிகழ்ச்சி நிறைவான பாடல் இதோ.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. மதுராந்தகம் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் முன்னிலையில் உள்ளார். தாராபுரம் தொகுதியிலும் தாவேக்கா வேட்பாளர் திருமதி சத்யபாமா முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் வெற்றி பெற்றுள்ளார். அசாம் மாநிலம் நாகோன் மக்களவைத் தொகுதி, மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் ரெஜிநகர் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 3 நாள் அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றடைந்தார். உலக அஞ்சல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி அஞ்சல் ஊழியர்களுக்கு தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தியாகி இம்மானுவேல் சேகரனின் பிறந்தநாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழக அரசின் உள்துறை செயலராக திரு கார்த்திக் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைவராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு ராஜேஷ் லக்கானி நியமிக்கப்பட்டுள்ளார். பெங்களூர் ஹோசூர் இடையே மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 39.3 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்துள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருதுஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: உற்சாகமான நண்பர்கள் வணக்கம். நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 12:03. இப்போ கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நண்பர்கள், 12:10 சிநேகிதியை நிகழ்ச்சியில் இன்றைக்கி தோழிகளையும் நாம் பேச இருக்கிற தலைப்பு, நீங்கள் பெற்ற மறக்க முடியாத கடிதமும் காத்திருந்த அனுபவமும். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்ககிட்ட சொல்லலாம். 1 மணிக்கு நலம் தர நிகழ்ச்சியில் காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறாங்க காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம் தர நிகழ்ச்சியில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குறாங்க மாவட்ட சுகாதார அலுவல நலக்கல்வியாளர் எஸ். ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். தொடர்ந்து கேட்கலாம் தேவையான உடல் இயக்கமும் தெளிவான ஆரோக்கியமும். 2 மணிக்கு குக்கு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பேனல்களை நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக கேட்டு ரசிக்கலாம். 3:00 திரையறிவி நிகழ்ச்சி. நேர்களை, இன்று பிற்பகல் 3:30 தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 4:00 பொதிகை தும்பி நேரலை நிகழ்ச்சி, 5:00 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் 1963 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். 6:00 பக்தி மாலை, 6:30 செய்தி செய்திகள் கேட்கலாம். நேர்களே, இன்று மாலை 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்களை. இன்றைக்கி நாம் செயற்கை நுண்ணறிவின் தற்போதைய பயன்பாட்டின் வளர்ச்சி பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். 8:05 ஊரும் உறவும் சுடலை பிறப்பு வெள்ளப்பாட்டு வழங்குறாங்க சமாதானபுரம் சகுந்தலா குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 9:00 இடைவிடாத இசை மழையில் நனையலாம். 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் ஈகையில் தமிழருக்கு இருந்த நம்பிக்கை பற்றிய தகவல்கள் இடம்பெறும். இன்றிரவு 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் புதுக்குடி எஸ். கவிதா சீனிவாசன் அவர்களின் தொகுப்பு உலாவர கேட்டு ரசிக்கலாம். நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 எல்லா நிகழ்ச்சிகளுமே உங்களுக்காக, அதனால இந்த நிகழ்ச்சியுமே மிஸ் பண்ணாம கேளுங்க.
1: நேயர்களே, இன்று பிற்பகல் 1:10 ஒளிபரப்பாகும் நலந்தானா நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் பிரம்மாண்ட கிளை இன்று காலை கோலாகலமாக திறக்கப்பட்டது. இடம் தூத்துக்குடி புனித அந்தோனியார் திருத்தலம் அருகில். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ரூபாய் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 12:11 இது ஸ்நேகிதிய நிகழ்ச்சி. நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை மறக்கவே முடியாது. அதிலும் நமக்கு யாராச்சும் கடிதம் எழுத மாட்டாங்களா, அந்த கடிதம் எப்போ வரும் அப்படின்னு காத்திருந்த நாட்கள்லாம் நிறைய பேர்த்துக்கு அனுபவமாக இருக்கும். இதையே இன்றைக்கி சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலக கடித தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதனால் இன்றைக்கி ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேச இருக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் பெற்ற மறக்க முடியாத கடிதமும் காத்திருந்த அனுபவமும். இது பற்றி தோழிகளே உங்ககிட்ட நாங்கள் கேட்க இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கிட்ட சொல்லலாம். நிகழ்ச்சியில் உங்க கூட பேசுகிறதுக்காக ரொம்ப மகிழ்ச்சியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா.
0: ஹாய் ஜோனா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம், பார்த்தா தெரியலையா?
0: ஆமாம், நம்ம மேட்ச் மேட்ச் கலரில் வந்திருக்கோம்.
1: மேட்ச் மேட்ச் கலரில் வந்திருக்கோம். ஆமாம், ஸ்வீட் தாங்க.
0: ஆ சரி, கண்டிப்பாக தந்துடலாம். என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து கடிதம் எழுதுறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உலக கடித தினம் இல்லையா, அதனால் இன்றைக்கி தலைப்பும் வந்து அது சார்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் பெற்ற மறக்க
1: முடியாத கடிதமும் காத்திருந்த அனுபவமும் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி தோழிகள் பேச இருக்கீங்க. தோழிகள் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு அழைக்கலாம். 0462251113 மற்றும்

0: முறையின் 04-22-56-11-3 என்ற எண்கள். இது ஸ்நேகிதிகள் மட்டுமே பங்கேற்கும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி.
1: நிகழ்ச்சியில நிற முதல் தோழி, வாங்க. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்மா.
1: சொல்லுங்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் பாளையங்கோட்டை குழந்தைக்கு மாரியம்மாள் பேசுறேன்.
1: சொல்லுங்க மாரியம்மாள், நீங்க வந்து காத்திருந்தீங்க.
2: பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துல தோழிய வந்து அனுப்புவாங்க, அந்த கிரீட்டிங் சுண்டுலா,
1: பொங்கல்
2: வாழ்த்து, தீபாவளி வாழ்த்து, அப்ப லீவ்ல லெட்டர் விட போடுவாங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது.
1: எப்படி இருக்கும் அவங்க வந்து கடிதம் போட்டு?
2: இல்ல, எதிர்பார்ப்பேன் அந்த பொங்கல் வாழ்த்து தீபாவளி வாழ்த்துலாம் வராத போஸ்ட்மென்ட் வரை கேப்பேன் நான்.
1: ஓ சரி.
2: என் ஃப்ரெண்ட் இதை அனுப்புனாங்களா பேரை சொல்லி கேப்பேன்
1: நான்.
2: இல்லம்மா, வந்தா உனக்கு வந்து தருவோம்மா அப்படிம்பாங்க. அது மறக்கவே முடியாது. அதே மாதிரி நான் வேலை பார்த்துருக்க, வெளியூர்ல வேலை பார்த்துருக்கும் போது எங்க அம்மா எனக்கு லெட்டர் போடுவாங்க. அவங்களுக்கு எழுத தெரியாது, பக்கத்து வீட்டுல வரவங்க வச்சு எழுத சொல்லி எழுதுவாங்க. அதையும் எதிர்பார்ப்பேன், அம்மாட்ட இருந்து எப்போ லெட்டர் வரும் அப்படின்னு.
3: எங்க அப்பா போட்ட கடிதம் வந்தா மேடம்.
1: எங்க இருந்தீங்க, எப்ப போட்டாங்க?
3: நான் வந்து அப்ப உடுமலைப்பேட்டையில வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். டென்த் நாங்க எங்க வேலைக்கு போயிட்டோம். அப்ப போல எங்க அப்பா என்னை கொண்டு வந்து விட்டுட்டு, இப்ப போன உடனே லெட்டர் போடுங்கப்பா வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லி
1: அப்படின்னு
3: நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அதனால போன உடனே அந்த அன்னைக்கு நான் நல்லபடியா ஊர் வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதுல தொடர்ந்துதான் 3 வருஷம் நாங்க இருந்தோம். 3 வருஷம் வார வாரம் லெட்டர் அங்கேயும் மாறிக்கிட்டே இருக்கும்.
1: கடிதத்திலே 3 வருஷத்தை கடந்து வந்திருக்கீங்க இல்லையா?
3: ஆமா. உடனே வந்துட்டேன்னு போட்டோடனே சந்தோஷம்ப்பா, நானும் இங்க வேலை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு நான் அடுத்த லெட்டர் போடுவேன். அந்த ஒரு லெட்டருக்கு ஒரு லெட்டர் எனக்கு ஒரு 3 நாள் தான் ஆகும். இங்க இருந்து நான் போடுவேன், திருப்பி ஒரு நாள் அடுத்த நாள் எங்க அப்பா உடனே எழுதி போட்டுருவாங்க.
1: அப்ப 3 நாள்
3: வரணும்னா கூட அங்க போய் தேடுவேன். அந்த ஒரு ட்ரே மாதிரி டேபிள் மாதிரி வச்சிருப்பாங்க, மொத்த லெட்டர் அங்க வச்சிருவாங்க. எல்லாரும் போய் அதுல அந்த ரூம்ல போய் எடுத்துக்கணும். சரி, எனக்கு பேர் வந்திருக்கா வந்திருக்கான்னு பாத்துக்கிட்டே இருப்பேன். அப்படி நான் நைட் ஷிஃப்ட் அப்படின்னா நான் சொல்லிட்டு படுப்பேன், எனக்கு லெட்டர் வந்திருக்கும் நீ எடுத்துட்டு வந்து வச்சிருந்தேன்னா என்ன என்ன எழுப்பு அப்படின்னு சொல்லி பக்கத்து பிள்ளைகிட்ட சொல்லிட்டு நான் போய் படுத்துருவேன். அப்படி நான் ரொம்ப எதிர்பார்த்தது எங்க அப்பாவோட லெட்டர்
0: தான்.
3: அப்பாவுக்கும் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி அவங்க லெட்டரையும் நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவளோட ஃபர்ஸ்ட் லெட்டர்னு போட்டது எங்க அப்பாவுக்கு தான், எனக்கு லெட்டர்னு வந்ததும் எங்க அப்பா கிட்ட இருந்துதான்.
1: எப்படி அந்த லெட்டரை வந்து தொடர்ந்து திருப்பி திருப்பி படிச்ச அனுபவம் எல்லாம் இருக்கா?
3: திருப்பி திருப்பி பாத்துக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி எங்க அப்பா, நான் வந்து கொஞ்சம் எழுத்து பிள்ளை எதுவும் விட்டாலும் சரி, இதுல அது பொருள் அதெல்லாம் அதெல்லாம் அன்சலைன் பண்ணி எங்க அப்பா வச்சிருப்பாங்க. அடுத்த திருப்பி அதை திருப்பி கொடுப்பாங்க. ஆமா, இந்த மாதிரி இதுக்கு சொன்ன எடுத்து போடணும், இதுல இந்த மாதிரி ஒத்தகம் போறோம், இதுக்கு ரெட்டகம் போறோம் சொல்லி கொடுப்பாங்க.
1: சூப்பருங்கம்மா, நிறைய நினைவுகளை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி.
0: அருமை.
3: தேங்க்யூ.
1: சோனா, என்னன்னா அதை சொல்லும் போதே அவங்களுக்கு சிரிப்பு வந்துருக்கு.
0: எக்ஸைட் ஆனாங்கல்ல, ரொம்ப அழகா இருந்தது.
1: நல்லா இருந்த ரெண்டு தோழிகளுமே வந்து சிறப்பா வந்து அவங்களுடைய நினைவுகளையும் அவங்க கடந்து வந்த பாதையில அவங்க கையில கிடைச்ச கடிதங்களையும் பற்றி நல்ல ஸ்வீட் மெமரிஸா நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கையில எல்லார் கையிலயும் வந்து மொபைல் போன் இருக்கு. நிமிஷத்துல பாத்தீங்கன்னா யாருக்குனாலும் மெசேஜ் பண்ணலாம், வீடியோ கால்ல பேசலாம், அந்த மாதிரி நிறைய வசதிகள் இருந்தாலும் ஒரு காலத்துல ஒரு கடிதம் நம்ம பேருக்கு, அதுவும் போஸ்ட்மேன் கொண்டு வந்து ஜோனா யாரு அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில தோழிகள் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டு இருக்கு கல்கி திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் பிரம்மாண்ட கிளை இன்று காலை கோலாகலமாக திறக்கப்பட்டது. இடம் தூத்துக்குடி புனித அந்தோனியார் திருத்தலம் அருகில். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ரூபாய் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: நேரம் 12:24. ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் அணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கே நாம பேசிட்டு இருக்க தலைப்பு, நீங்கள் பெற்ற மறக்க முடியாத கடிதமும் காத்திருந்த அனுபவமும். இது பற்றி தோழிகள் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். தோழிகள் அவங்களுடைய நினைவுகளை ரொம்ப சந்தோஷமா நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த தோழி வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேம்.
2: யார் இங்க இருந்து?
1: நான் நிஷா பேசுறேன், பாளையங்கோட்டையில
0: இருந்து. நிஷா சொல்லுங்கம்மா.
1: நல்லா இருக்கீங்க ரெண்டு பேரும்?
0: சூப்பரா இருக்கும் நிஷா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேம்.
0: சரி, இன்னைக்கு டாபிக்ல உங்களுக்கு அனுபவம் இருக்கா?
1: நிறைய இருக்கு.
0: சொல்லுங்க.
1: அதாவது மேம், நீங்க கடிதம் சொன்னோன்னே எனக்கு எங்க அப்பா ஞாபகம் தான் வந்தது. எங்க அப்பா ஒரு 28 வருஷம் ஃபாரின்ல இருந்தாங்க. அப்ப இப்பதானே மொபைல், வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பேசுறது, மெசேஜ்லாம். அப்பெல்லாம் லெட்டர் போட்டுதான் எங்க அப்பா கிட்ட பேசுவோம். ஒரு லெட்டர் போட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கே 10 நாள் ஆகும். எப்படா அந்த லெட்டர் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன்.
0: எப்படி இருக்கும் அந்த லெட்டர் வந்த உடனே ஒவ்வொரு வரிகளும் அப்பா நம்மளுக்காக ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஒவ்வொரு ஆளையும் பற்றி கேட்டிருப்பாங்க இல்லையா, அதை வாசிக்கும் போது எப்படி இருக்கும் அந்த அனுபவத்தை சொல்லுங்க.
1: சந்தோஷமாவும் இருக்கும், அழுகையாவும் இருக்கும்.
0: அடுத்த லெட்டர் வர வரைக்கும் முந்தின லெட்டரையே வச்சு வச்சு திருப்ப திருப்ப படிச்சுட்டு இருப்போம் இல்லையா?
1: நீங்க இப்ப சொல்லும்போது மார்னிங்ல இருந்தே சோனா மேம் பேசணும் பேசணும் ட்ரை பண்ண லைன் கிடைக்கவே இல்ல.
0: ஜோனா மேம்
1: லெட்டரிங் போது நம்ம அப்பா பத்தி பேசணும் பேசணும்னு ட்ரை பண்ண கிடைக்கவே இல்ல மேம்.
0: பாத்தீங்களா, இப்ப கிடைச்சிருச்சு, ஷேர் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா.
2: உங்க அழகான நினைவுகள், உங்க இதயத்துல இருக்கக்கூடிய நினைவுகளை நினைச்சு பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் எங்க அப்பாவை பத்தி நான் பேசியே ஆகணும் அப்படிங்கறது சாதாரணமான விஷயமே கிடையாது. எவ்வளவு ஒரு உந்துதல் இருந்தா நம்ம வந்து
1: எவ்வளவு நாள் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன்.
2: உங்க அப்பா மேல வச்சிருக்கிற அன்புக்கு ஒரு சல்யூட் பண்ணிக்கிறோம். ஓகேவா?
1: நானு கொடுத்த லெட்டரை கூட அப்பா சேவ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது கொண்டு வந்தாங்க.
0: கொண்டு வருவாங்க. சூப்பர்.
1: அம்மா இது இன்னும் பத்திரமா தான் வச்சிருக்கோம், ஆனா அப்பா இல்ல மேம்.
2: சரி, பரவாயில்ல, வாழ்க்கையில சில விஷயங்களை கடந்துதான் வரணும். அதை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க. ஓகேவா? நன்றி, தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருங்க. நன்றி நன்றி நிஷா. நன்றி நன்றி நன்றி.
0: ஜோனா, அவங்க அப்பா வந்து வெளிநாட்டுல இருந்து போட்ட லெட்டரை பத்தி அவங்க வந்து சூப்பரா சொல்லும் போது எனக்குமே இந்த அனுபவம் இருக்கு. ஆமா, பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து திருப்ப அடுத்த கடிதம் வர வரைக்கும் நம்ம இப்போ சின்ன பசங்கல்ல அந்த லெட்டர் வந்து அங்கிங்கயா இருக்கும், ஒரே இடத்துல இருக்காது. அப்ப என்னன்னா அம்மா வந்து அதை அடிக்கடி எடுத்து எடுத்து பார்த்துட்டு வைக்கிறது நினைவுகள் வந்து இப்ப எனக்கு அது ஞாபகம் வருது. நம்ம கிட்ட ஒருக்கா தான் படிச்சு காமிப்பாங்க, ஆனா வந்து அடுத்த லெட்டர் வர வரைக்கும் அந்த லெட்டர் வந்து டிவி மேல பாக்கலாம், ஷோ கேஸ்ல பாக்கலாம், டீ பால பாக்கலாம், அப்படி அங்கிங்கயா வந்துட்டே இருக்கும் அந்த லெட்டர். உண்மையிலேயே அது வந்து ஒரு ஸ்வீட் மெமரிஸ் சொல்றதை விட கொஞ்சம் மிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து வெளிப்படும். சரி, அடுத்து தொழில் கேட்டு பேசலாம். வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் ரெசிமா. வணக்கம் சோனாமா.
0: வணக்கம் சொல்றது யாருங்கம்மா?
3: வணக்கம், காரக்குறிச்சி புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன்.
0: கனகாமா சொல்லுங்க.

0: லெட்டர் பாத்தீங்களா, எங்க அப்பா திருநெல்வேலி ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க எழுதுவாங்க பாருங்க, இங்க இருந்து திருநெல்வேலி எங்க ஊருக்காருக்கு 20 கிலோமீட்டர், வாரத்துக்கு ஒரு டைம் வீட்டுக்கு வருவாங்க, வாரத்துக்கு 2 லெட்டர் போட்டுருவாங்க. அம்மாவுக்கு படிக்க தெரியாது, அக்காவுக்கும் எனக்கும் தெரியும், நலம் நலம் அறியாவல் அம்மாவுக்கு எழுதுறது போல எங்களுக்கு எழுதிருப்பாங்க. நல்லா இருக்குங்க படிக்கிறது. சொன்ன உடனே 50 பைசா லெட்டர் தான் இப்ப வர இருக்கு. இருந்தாலும் அவங்க நலம் நலம் அறியாவல் அது படிக்கும் போது அப்பா வாரத்துக்கு ஒரு டைம் வந்தாலும் 2 முறை எழுதுறப்ப அந்த லெட்டருக்காரு வந்து தரப்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப போன் இருக்கலாம் காயின் பாக்ஸ், அது பேசினாலும் 2 நாளைக்கு ஒரு டைம் பேசினாலும் லெட்டரும் எழுதிருவாங்க. நான் கொஞ்ச நாள் மறந்துட்டேங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு தபால வேலை பார்த்தா என்ன இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க இந்த லெட்டர் இருந்தா நீ ரேடியோக்கு போடுன்னு ஒரு டைம் தந்தாங்க. அப்ப இருந்து நான் எழுதிட்டு இருக்கேன் 102.6 பண்பலைக்கு.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர்,
0: மறக்கவே முடியாதுங்க. அதே போல எனக்கு ரொம்ப பிடிச்ச லெட்டர்னா பாத்தீங்கன்னா ஒரு டைம் வந்து எங்க அத்தை எழுதி விட்டாங்க.
1: என்ன எழுதி இருந்தாங்க?
0: எங்க வீட்டு பீரோல பெட்டியில இருக்கும், அடிக்கடி திறந்து பாத்துட்டு இருப்போம். அது மறக்கவே முடியாத லெட்டர். அப்பா மட்டும் போட்ட லெட்டர் அவ்வளவு காணம் இருக்குங்க, அதுவும் மறக்க முடியாது. இப்ப வந்து ரொம்ப சந்தோஷமா அன்பின் வரிகள்ல நீங்க லெட்டர் படிக்கிறதுங்க.
1: அருமை அருமை அருமை,
2: சூப்பர்மா, நிறைய
0: நன்றி.
1: அருமை அருமை அருமை, ரொம்ப அழகா தன்னோட ஃபீலிங்ஸே ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்றாங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு நல்ல தலைப்பு அப்படின்னு தோணுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் அந்த கடிதம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டுற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
2: ஆனா இந்த இடத்துல தோழிகளுக்கு நம்ம ஒண்ணு சொல்லிக்கலாம், கடிதம் எழுதுறத நம்ம வந்து நினைவுகளா வச்சிருக்கோம். இன்னைக்கு கடிதம் எழுதுற பழக்கம் வந்து நிறைய குறைஞ்சிருச்சு இல்லையா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி வருது, கிறிஸ்துமஸ் வருது, எல்லாம் நிறைய பண்டிகைகள் வருது. முன்னாடி காலத்துல வந்து இந்த கிரீட்டிங்ஸ் அனுப்புற ஒரு முறை வந்து இருந்துச்சு. மாமா கிட்ட அத்தை கிட்ட இருந்தெல்லாம் கிரீட்டிங்ஸ் வரும். அதுல நம்ம பேர் இருக்கா அப்படிங்கறத பார்ப்போம். அன்புள்ள அத்தை மாமா வீட்டுல உள்ள எல்லாருடைய பேர் நம்ம பேர் இருக்கா, நம்ம பேர் இருக்கா அப்படின்னு ஓடி போய் பார்ப்போம் இல்லையா? அதனால இந்த தீபாவளி கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்துல இந்த கிரீட்டிங்ஸ் அனுப்புற ஒரு முறையை வந்து அட்ரஸை கண்டுபிடிச்சி அனுப்பி வந்து நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வந்துட்டு இருக்கு. வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து
3: திருநெல்வேலி பண்பலை 102.6 ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் வசந்தன்கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் பிரம்மாண்ட கிளை இன்று காலை கோலாகலமாக திறக்கப்பட்டது. இடம் தூத்துக்குடி புனித அந்தோனியார் திருத்தலம் அருகில். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன்கோ.
5: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் பிரம்மாண்ட கிளை இன்று காலை கோலாகலமாக திறக்கப்பட்டது. இடம் தூத்துக்குடி புனித அந்தோனியார் திருத்தலம் அருகில். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ரூபாய் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 12:36. ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டுருக்கோம். குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கடிதங்கள் மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கும். திருமணத்துக்கு பிறகு பிறந்த வீட்டிலேருந்து வந்த கடிதமாக இருக்கலாம், இல்லை வெளியூர்லேருந்து படிச்சுட்டு இருக்கும்போது அம்மா அப்பா கிட்டேருந்து வந்த கடிதமாக இருக்கலாம், இல்லை படிச்சிருக்கப்போ வீட்டுக்கு வரும்போது தோழிகள் கிட்டேருந்து வந்த கடிதமாக இருக்கலாம், இல்லை கணவரிடமிருந்து வந்த கடிதம்லாம் இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு கடிதத்துக்கு பின்னாலும் ஒரு ஒரு கதை இருக்கும், சில நினைவுகளும் இன்றைக்கும் மனசில் பதிஞ்சிருக்கும்.
1: அந்த வகையில் என்னோட நினைவுகளை நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, முன்னாடி எங்கள்

0: வந்து அந்த மைசூரில் இருந்தாங்க. அப்போ வந்து என்னோடய கசின், நாங்கள் எல்லோரும் ஒரே வீட்டில் தான், என்னோடய கசின், நாங்கள் எல்லோரும் எங்கள் பாட்டி வீட்டில் இருந்தோம். அப்போது எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து எங்கள் என்னோடய கசின் வந்து லெட்டர் எழுதுவாங்க, எங்கள் அக்காவுக்கு லெட்டர் எழுதுவாங்க. என்ன அப்படின்னா, இங்கே மழை வருது அப்படின்னா அங்கே மழை படம் போட்டுருவாங்க, இங்கே மழை வருது அங்கே எப்படி அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நீ வரும்போது வீட்டில் அதில் வந்து ஒரு ஃபிஷ் படம் போட்டிருப்பாங்க, மீன் குழம்பு பாத்திரத்தில் அப்படி ஆவி பிறகு கொதிச்சுருக்கு.
1: சிம்பிள் படத்தோட லெட்டர்
0: சிம்பிள். ஆமாம், நிறைய சிம்பிள். அவள் ரொம்ப எங்கள் என்னோடய கசின் வந்து ரொம்ப வந்து ஒரு எப்பவுமே ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிச்சுட்டு இருப்பான். அவள் வந்து ரொம்ப ரொம்ப காமெடி பண்ணுவாள். சரியா, வெளியே போகும்போது கொடை படம் வரைஞ்சிருவான், கொடை எடுத்துட்டு போ.
1: இன்னைக்கு நீங்கள் அதை நினைவு வச்சு சொல்லணும் அப்படின்னா அவங்களோட ஆர்ட் தான் அவங்க மனசில் நின்று.
0: அதே மாதிரி அவளும் அதே மாதிரி எழுதி போடுவா. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா ஷேர் பண்ணிப்பாங்க. அப்போ நம்ம ரொம்ப சின்ன பிள்ளைங்கிறதுனால நம்ம எழுதுறது கிடையாது, அதை அப்படி பார்க்கும்போது அப்படி மெமரிஸ்ல அப்படி
1: சூப்பரான உங்க நினைவுகளை பகிர்ந்துகிட்டீங்க. அடுத்த தொழில் சந்திக்கலாம். வாங்க, வணக்கம். வணக்கம் வணக்கம் தோழிகளே, இன்றைக்கி நாம் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் பெற்ற மறக்க முடியாத கடிதமும் காத்திருந்த அனுபவமும் இது பற்றி தோழிகள் வந்து தொடர்ந்து நேரலையில் பேசலாம். வாங்க, வணக்கம்.
0: வணக்கம், நீங்கள் யார், யார், எங்கேருந்து பேசுகிறீங்க, ஏன் இவ்வளோ லேட்டாக பேசுகிறீங்க?
2: தூத்துக்குடியிலேருந்து பேபி பேசுகிறேன்.
1: தேவிமா சொல்லுங்கள்.
2: பேபி
1: பேபி பேபி பேபி சொல்லுங்க.
2: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம்.
1: சாப்பிட்டீங்களா இல்லையா?
2: இனிமே தான் சாப்பிடணும்,
1: அதனால தான் எனர்ஜி லோவில் இருக்கீங்க போல இருக்கு. சொல்லுங்கம்மா, நீங்கள் பெற்ற மறக்க முடியாத கடிதமும் காத்திருந்த அனுபவமும் இது பற்றி.
2: புரியல என்ன மேம்?
1: நீங்க வந்து கடிதத்தை வந்து வெயிட் பண்ணி வாங்கியிருப்பீங்கல்ல, அந்த அனுபவத்தை சொல்லுங்க.
2: கடிதத்தை வெயிட் பண்ணி வாங்கினதா?
0: உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஏதாவது கடிதம்
1: வாங்கலையா? சரி, நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க. நன்றி. வாங்க, வணக்கம்.
3: வணக்கம். லில்சியமா இருக்கீங்க? டோனாமா இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும்மா. சந்தியமா எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன். நம்ம நிகழ்ச்சி கேட்டு சூப்பரா இருக்கு. பாட்டு டோனாமா சூப்பரா பட்டவ.
1: ஆறுமுக பட்டியில இருந்து சாந்திமா இனிப்புல வந்தாச்சு. சொல்லுங்க.
3: எங்க நாங்க இருந்து கடிதம் வந்து இதுக்கு முன்னால ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னே பாத்துக்கோங்க. எங்க சித்திமாவா பொங்கல் வாழ்த்து லெட்டர் போட்டிருந்தா.
1: சரி,
3: அந்த லெட்டரை வாங்க வாங்க, நாங்க 11 லெட்டர் தரணும்னா எனக்கு எழுத தெரியாது. எங்க கூட பத்தல தீபாவா பேரு, எங்க மாமாவா தான்.
1: சரி,
3: அதுல அவதான் பாவாதான் எங்க கூடத்துல கொஞ்சம் படிச்சவா. அதனால இதை எழுதுதா அப்படின்னு எப்படி எழுதுனுக்கா அப்படின்னா, நான் சொல்ல சொல்ல எழுதுவா அப்படின்னு எழுதுனா.
1: ஒவ்வொன்னும் இருக்குமே, நீ வரியா?
3: கண்டிப்பா என் தங்கச்சிக்கு எழுதுதான் அன்புல, அக்கா எழுதுன்னு சொல்லுல சொல்லி சொல்லி எழுதி அவரும் எழுதியாச்சு. அப்ப வந்து எங்க வீட்டுக்கு எங்களுக்கு வந்து பக்கம் நான் போஸ்ட் அனுப்புறது வந்து குழந்தைய கொண்டு ஒட்டந்தாச்சு. ஒட்டி அவளுக்கு குழந்தை போயிட்டு அங்க வாங்கினவங்க என் நகைச்சி எங்க அக்கா லட்டு போட்டுருக்க, எங்க அக்கா லட்டு
1: போட்டுருக்காங்க.
3: அவ்வளவு நகைச்சிக்கு வந்து புங்கம்பட்டி ஊரு.
1: சரி, பதில் லெட்டர் வந்துச்சா இல்லையா?
3: முதல்ல அவ வந்ததுக்கு பிறகு நானே லெட்டர் போட்டேன்.
0: அவங்க லெட்டர் வந்ததுக்கு பிறகு தான் லெட்டர்.
1: இவங்க நீங்க பதிலுக்கு லெட்டர் போட்டீங்க இல்லையா?
3: ஆமா, பதிலுக்கு லெட்டர் போட்டேன். நாங்க அவ நல்ல நடிகர். அப்ப வந்து விஜயகாந்த் ரஜினி தானே,
1: ரஜினி போன
0: அனுப்பிச்சிருந்தேன்.
1: சொல்லுங்க.
4: எங்க அம்மாவோட தங்கச்சி எங்க சித்தி வந்து சென்னையில இருப்பாங்க. அவங்கள்ட்ட எங்க அம்மா நான் படிச்சுட்டு இருக்கிறதுனால என்ன எழுதுவாங்க, எங்க அம்மாவுக்கு வந்து இந்த தொணக்கால் வராது.
1: சரி,
4: அதனால என்ன எழுத சொல்லுவாங்க. அப்போ வீட்டுல மாடு வளர்ப்போம், மாடு கண்ணு போட்டது.
1: கோழி வந்து குஞ்சு பொரிச்சது.
4: கோழி குஞ்சு பொரிச்சா

0: அத்தனை முட்டை வச்சா அத்தனை உரிச்சது அப்படிம்பாங்க. அதெல்லாம் வச்சு நான் எழுதிக்கிட்டே வருவேன் அவங்க சொல்ல சொல்ல.
1: அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா
0: அவங்க திருப்பி போட்டதா எங்க வீட்டுல அந்த ஒரு கம்பி இப்படி வளைவா வச்சிருப்பாங்க, அதுல குத்தி குத்தி வச்சிருவாங்க. எத்தனை வருஷத்துல நெட்டுனாலும் அதுல இருக்கும். எதையும் வந்து சும்மா கீழே வச்சா எங்கேயும் பறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல குத்தி வச்சிருவாங்க. அப்புறம் இதே பழக்கம் வந்து அப்புறம் எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட திருமணம் வந்து காதல் திருமணம் அவங்க எனக்கு எழுதுனது நான் அவங்களுக்கு எழுதுனதுலாம் பொத்தி பொத்தி வச்சு இந்த இப்பவும் அதைத்தான் தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க கடிதம் சொன்னோடனே
1: உண்மையிலேயே வந்து இது சூப்பரா இருக்கு, காதல் கடிதம் அப்படின்னு மீனாமா வந்து ரொம்ப ஹாப்பியா மகிழ்ச்சியா எங்க கூட ஷேர் பண்ணிருக்கீங்க.
2: நீங்க வந்து ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி உங்க வீட்லயே லெட்டர் போட்டுருங்க அவங்கள வந்து யாருக்கெல்லாம் கடிதம் எழுதணுமோ அவங்க எல்லாருக்குமே வந்து தீபாவளி வாழ்த்து எழுதி வந்து கிரீட்டிங்ஸ் அனுப்பிடுங்க சரிங்களா?
1: இன்னொன்னு யோசிச்சு பாருங்களேன், இப்ப வந்து கடிதம் அப்படிங்கறது ரொம்ப ரேரான விஷயமா இருக்கு. நம்ம இப்போ நம்ம வந்து நல்ல ஒரு உறவு முறை நம்மளுக்கு இருக்கு, இப்போ சித்தியோ அத்தையோ யாரோ ஒருத்தவங்க வெளியூர்ல இருக்காங்க, அவங்க அட்ரஸ் எப்படியாவது அவங்களுக்கே தெரியாம சர்ப்ரைஸா கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஒரு லெட்டர் எழுதி வந்து இல்ல தீபாவளிக்கு ஒரு வாழ்த்து எழுதி போஸ்ட் பண்றப்ப யாருப்பா நம்மளுக்கு வாழ்த்துட்டு அனுப்புறது?
2: எங்க ஊர்ல வந்து நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். இங்க நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னன்னா எல்லார் வீட்டுக்குமே ஒரு போஸ்ட் கார்டு, எங்க ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய எல்லார் வீட்டுக்கும் ஒரு போஸ்ட் கார்டு, ஒருத்தவங்க ஒரு அண்ணா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் பெரிய அண்ணா அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா அனுப்பிவிட்டாங்க. ஒவ்வொரு கவிதை எழுதி வீட்டில் ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு அது இதுக்கு தான் பொங்கல் வாழ்த்து அனுப்பியிருந்தாங்க. பொங்கல் வாழ்த்து அனுப்பி எல்லார் வீட்டுக்கும் வந்து அனுப்பியிருந்தாங்க. அது இன்னும் மறக்க முடியல. அது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் இருந்தாலுமே இன்னும் மறக்க முடியல. அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. எல்லார் வீட்டுக்கும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பேர் போட்டு வீட்டுக்கு ஒருத்தங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க.
1: சூப்பர். இந்த மாதிரி நிறைய கடிதங்கள் நம்மளுக்கு கொண்டு வருவது மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தாண்டி நிறைய நினைவுகளை நம்ம மனசில் விட்டுட்டு போகுது. அந்த கடிதங்களை இன்றைக்கும் நம்ம எடுத்து வாசிக்கும் போது அந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி இருந்தோம், என்னென்ன உறவுகளோட உற்சாகமாக நம்ம வாழ்க்கை போயிட்டு இருந்த அந்த நினைவுகள் வரைக்கும் அப்படியே ஃப்ரீயாக அந்த கால கண்ணாடியில் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுற மேஜிக் பண்ணுறது இந்த கடிதங்கள் தான். நம்ம தொடர்ந்து தோழிகள்கிட்ட பேசலாம். நேரம் ஆயிட்டிருக்கு 12:45 நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்துட்டு இருக்க பாடல் ஜோதா அக்பர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: திருநெல்வேலி பண்பலை 102.6 சிநேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் அன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் பிரம்மாண்ட கிளை இன்று காலை கோலாகலமாக திறக்கப்பட்டது. இடம் தூத்துக்குடி புனித அந்தோனியார் திருத்தலம் அருகில். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அன்கோ.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 12:50. ஸ்னேகிதியை நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் நீங்கள் பெற்ற மறக்க முடியாத கடிதமும் காத்திருந்த அனுபவமும் இது பற்றி பேசிட்டு இருக்கோம். தோழிகள் வந்து ஒரு ஒரு விதமான நினைவுகளையும் அனுபவங்களையும் நம்ம கிட்ட சொல்றத பார்க்குறப்போ இப்போ நினைச்சாலும் அந்த நாட்கள் வந்து மீண்டும் மனசுக்குள்ள வருமா கிடைக்குமா அந்த மாதிரி ஒரு ஏக்கமான நாட்களாக இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தபால்காரர் தூரமாக வர்றப்ப அப்படியே பார்ப்போம் யாருக்கிட்டே இருந்துச்சோம் நம்மளுக்கு லெட்டர் இன்னைக்கு வரணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் நிக்கிறாரா அப்படிங்கிறத ரொம்ப கூர்மையாக பார்த்துட்டு இருப்போம்
1: இல்லை. கண்டிப்பா
0: ஆமாம். அந்த மாதிரி தபால்காரருடைய அந்த சைக்கிள் பெல் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு பரிச்சயமான ஒன்றா நம்ம மனசில் பதிஞ்சு கிடக்கும். அந்த மாதிரி நிறைய ஸ்வீட் மெமரிஸ் இருக்கு. அடுத்த தோழிக்கிட்ட பேசலாம். வாங்க, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிட்ட பேசுறீங்க?
2: வணக்கம்,
0: லலிதா. நல்லா இருக்கும் லலிதாம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். ஜோனம்மா
1: என்ன கிளப்புங்கள்,
2: சிரிப்பே காணல,
1: எங்க சிரிக்க விடுறீங்க? சிரிச்சுட்டே இருக்கணும். சும்மா
2: சொன்னேன்.
0: லலிதாம்மா வந்து ஜோனம்மாவுடைய சிரிப்புக்கு வந்து ஃபேன். சொல்லுங்க லலிதாம்மா.
2: எங்களுக்கு எங்க வீட்டுல வந்து பழங்கட்டில 11:30 நம்ம தவளக்கார் வருவாரு.
0: சரி,
2: எல்லாரும் 11:30 காவல் நிற்போம். ஆமா, அது எல்லாம் கேட்போம். தமிழ்கார வந்து போயிட்டாரு கேட்போம்.
0: அதுக்கும் ஈடாகாது, அதை விட பெருசு இல்லையா?
2: ஆமா, அது ஒரு 10 தடவை வாசிக்கணும். 10 தடவை வாசி அதுக்கு அந்த கம்பி மேல

0: அது ஒரு அழகிய கணாக்காலம் அப்படியா? அது ஒரு அழகிய கணாக்காலம் அப்படியா?
1: எதுவுமே அந்த காலத்து மாதிரி இந்த காலத்துக்கு வராதுமா. எந்த ஒரு இதுமே அந்த காலம் மாதிரி இல்ல.
0: காலை 10 மணிக்கு எழும்புவது, நன்கு சாப்பிடுவது இந்த காலம்.
2: சூப்பர் லலிதாமா, நிறைய நினைவுகளை சொல்லிருக்கீங்க.
0: நன்றி நன்றி, அருமை உங்க கூட பேசுறதுல மகிழ்ச்சி.
1: ஆஹா,
2: சிரிக்க சொல்லிடலாம்.
0: சொல்லிடலாம். நன்றி நன்றி நன்றி.
2: ஜோன், அவங்க சொன்ன மாதிரி ரெண்டு தோழிகள் எதாவது சொன்னாங்க இல்லையா, இந்த லெட்டர்லாம் வந்து அங்கங்கே போடுறாம ஒரு கம்பியில் அப்படியே கொறுத்து போடுறது. அந்த கம்பி பார்த்தீங்கன்னா நல்ல தூசியெல்லாம் அடைஞ்சு போய் நல்லா இதாக இருக்கும். ஆனாலும் அப்படியே இந்த ஒரு பில் கூட மிஸ் ஆகாது பார்த்துருக்கீங்களா? அது எல்லாமே அதில்
0: ஞாபகமே இல்லை.
2: எங்கள் தாத்தா வீட்டில் இருக்கிறது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏதாச்சும் ஒன்று பில்லு இந்த மாதிரி தேடணும் இங்கே, அதை தான் அப்படியே புரட்டுவாங்க. ஏதாவது ஒன்று முக்கியமான அதாவது எல்லா லெட்டரும் வரும். இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து அழகாக வந்து பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன்.
0: எனக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கு. ஒரு சில கம்பியில வந்து ஒரு பானையை தொங்க போட்டிருப்பாங்க, அதுல வந்து அப்படியே ஞாபகம் இருக்கு. ஆனா இது சுத்தமா
2: லெட்டர் ஞாபகம் இல்லை இல்லையா? சரி, நம்ம இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கடிதத்துக்காக காத்திருந்த நாட்கள், தபால்காரருடைய வருகை எதிர்பார்த்து காத்திருந்த தருணங்கள், கடிதத்தை பிரித்து படித்த சந்தோஷம், அதை படிச்சுட்டு மீண்டும் மீண்டும் மடிச்சு வச்ச நினைவுகள், இது எல்லாமே வாழ்க்கையில் திரும்ப கிடைக்காத பொக்கிஷங்களாக இருக்கு. ஆனால் அதையும் கூட நம்ம திரும்ப கிடைக்க வைக்கலாம். அது நம்ம கையில் தான் இருக்கு. லெட்டர் எழுதுது அப்படிங்கிறது நம்ம திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்னன்னா,
0: அதனால லிசி என்ன பண்ண வரா அப்படின்னா, இந்த தீபாவளிக்கு கிறிஸ்மஸ்க்கு எனக்கு நீ கிரீட்டிஸ் எழுதிரு.
2: கண்டிப்பாக எழுதுறேன். என்னன்னா, இன்னைக்கு உலக அஞ்சல் தினத்தை வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா, இந்த கடிதம் எழுதுகிற பழக்கத்தை ஊக்குவிக்கிறதுக்காக. தொழில்நுட்பம் இன்னைக்கு எவ்வளவுதான் வேகமாக வளர்ந்துட்டே இருந்தாலும், ஒரு நொடியில நாம சொல்ல நினைக்கிற செய்தியை மற்றவங்களுக்கு அனுப்பணும்னு நினைச்சாலும், வாழ்த்துக்களை வந்து பல செயலிகள் மூலமா உடனுக்குடனா ரொம்ப சூப்பரா கலர்ஃபுல்லா அனுப்பினாலும், இந்த கடிதம் நம்மளுக்கு கொடுக்குற அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, நினைவுகள், இதுக்கெல்லாம் ஈடாகவே முடியாது. அதனால தோழிகளே, ஒரு சின்ன ரிக்வஸ்டோட இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பண்டிகை காலத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து வர்ற பண்டிகைக்கு கண்டிப்பா உங்கள் உறவுக்காரங்களுக்கு, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கிரீட்டிங்ஸ், கடிதங்கள் எழுதுங்க, அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறோம். நிகழ்ச்சியில இதுவரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் நான், எஸ் லிசி ஜெகன், மற்றும்
0: நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா.
2: நிகழ்ச்சியில நிறைவான பாடல் ஜோனா, நீங்க சொன்னதும் இந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சூப்பர் பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. காதுகளில் ஏற்படும் பிரச்சனை

0: குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள்.
1: தலைசுற்று ஏன் ஏற்படுகிறது? நம் காதுகளில் உள்செவிகளில் இரண்டு பகுதிகளாக நரம்பு மண்டலங்கள் இருக்கின்றன. அது ஒரு நரம்பு மண்டலம் என்பது நம் காது கேட்கும் திறனை கொண்ட நரம்புகளாக இருக்கிறது. இன்னொரு நரம்பு மண்டலம் வந்து நம் உடலின் பேலன்ஸ், நம் உடலின் இயக்கத்தை பராமரிப்பு, அதை வந்து தாங்கும் நரம்பு மண்டலமாக இருக்கிறது. அந்த பேலன்ஸ் என்பதை நம்ம வந்து இரண்டு காதுகளிலும் இருக்கும் நரம்பு மண்டலங்கள் வெஸ்டிபுலார் நர்வஸ் சிஸ்டம் என்று குறிப்பிடுகிறோம். அந்த வெஸ்டிபுலார் நர்வஸ் சிஸ்டம் வந்து மூளையோடு இயங்கி அனைத்து தசை மற்றும் எலும்பு மூட்டுகளோடு இயைந்து நம் உடலை ஒரு நிலைப்பாட்டிற்குள் கட்டுப்பாட்டிற்குள் வைக்கின்றது. ஒவ்வொரு அடி நம்ம எடுத்து வைக்கும் போதும் நம்ம அந்த நரம்பு மண்டலங்கள் இந்த சதைகள் நமக்கு வந்து ஒரு சேர உழைத்து பேலன்ஸை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க. இதில் ஏதாவது ஒரு இடத்தில் நமக்கு ப்ராப்ளம் ஏற்படும்

0: மூளை ஒரு நிலைப்பாட்டிற்குள் கட்டுப்பாட்டிற்குள் வைக்கின்றது. ஒரு ஒரு அடி நம்ம எடுத்து வைக்கும் போதும் நம்ம அந்த நரம்பு மண்டலங்கள் இந்த சதைகள் நமக்கு வந்து ஒரு சேர உழைத்து பேலன்ஸை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க. இதில் ஏதாவது ஒரு இடத்தில் நமக்கு ப்ராப்ளம் ஏற்படும் போது வருகிறது. முக்கியமாக மூளை நரம்பு சம்பந்தமாக பாதிப்பு ஏற்பட்டாலோ, இது காது நரம்பு பாதிப்பு ஏற்பட்டாலோ, இல்லை நமக்கோட தண்டு முதுகு தண்டில் ஏற்படும் சில உபாதைகளாலோ நம்மளோட பேலன்ஸை வந்து நமக்கு குறையுது. ஸோ அந்த மாதிரி மூளையில் ஏற்படுவதும் தண்டில் ஏற்படுவதும் அது வந்து டைரெக்டாக அனைவருக்கும் அதோட இது இம்பேக்ட் வந்து தெரிஞ்சிருது. அதை வந்து ட்ரீட்மெண்ட்டும் நம்ம ஈஸியாக எடுத்துடுறாங்க. இதில் வந்து நிறைய பேர் புரிந்து கொள்ள முடியாததும் நிறைய பேர் தெரிந்து கொள்ளாததும் என்னவென்றால், காதில் ஏற்படும் சில சில நரம்பு தேய்மானங்களில் நரம்பு வேலை செய்வது குறைவில் நமக்கு உண்டான பேலன்ஸ் குறையிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இதில் வந்து ரெண்டு பகுதிகளும் ஒரே சீராக இயக்கினா தான் நமக்கு வந்து தலை சுற்று வெல்லாம இருக்கும். ஒரு காது நரம்பு மட்டும் பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பேலன்ஸ் வந்து நமக்கு தவறி அது வந்து தலை சுற்றாக நமக்கு பிரதிபலிக்கப்படுகிறது. காதில் ஏற்படும் தொற்று காரணமாக காது நரம்பு பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த காதில் ஏற்படும் சீலோ இல்லை காதில் ஏற்படும் சில சில கட்டிகளோ அதன் மூலமாக காது நரம்பு பாதிக்கப்படும். ஒரு காது மட்டும் பாதிக்கும் பொழுது இந்த தலை சுற்று வந்து அதிகமாக ஒருவரை பாதிக்கிறது. இந்த தலை சுற்று என்பது யாருக்கு பெரும்பாலும் ஏற்படுகிறது என்றால், அது ஒரு வயது 50-60 கடந்த அவர்களுக்கு மட்டுமே நிறைய ஏற்படுகிறது. இளம் வயதில் தலை சுற்று ஏற்படும் பட்சத்தில் அதற்கான தலை சுற்று வந்து எப்பொழுதும் காதில் ஏற்படும் தொற்று காரணமாக தான் ஏற்படுகிறது. இல்லை என்றால் ஏதாவது ஒரு விபத்து காரணமாக காது நரம்பு பாதிக்கப்பட்டால் அதன் மூலமாகவும் சில நேரங்களில் இளம் வயதில் தலை சுற்று ஏற்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இது எல்லாம் தவிர காது உள்காதில் ஏற்படும் சில நேரங்களில் நீர்க்கட்டு போன்ற வியாதிகள் ஏற்பட்டால் அதன் மூலமாகவும் தலை சுற்று ஏற்படுகிறது.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: காலநிலை மாறுபாட்டால் சில நோய்கள் வந்து பரவுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிறவங்க பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதில் பொதுமக்களிடமிருந்து சுகாதாரத்துறை எந்த மாதிரியான ஒத்துழைப்பை எதிர்பார்க்குது சார், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
2: இது மாதிரி மழைக்காலங்களையும் சொல்லுவோம், தண்ணீரை எப்பயுமே குளோரின் செய்து தான் தண்ணீர் வந்து வழங்கப்படுகிறது உள்ளாட்சி அமைப்புகளின் மூலமாக. மக்கள் வந்து தண்ணீரை குடிக்கும்போது தொடர்ந்து மழைக்காலங்களில் மஞ்சக்காமாலை போன்ற நோய்கள் பிரச்சனைகள்லாம் வரும்போதும் சொல்லுவோம், கொதிக்க வைத்து வடிகட்டி ஆற வச்சு குடிங்கன்னு சொன்னோம். கொதிக்க வச்சுட்டாலே கிருமிகள் முழுவதும் அது அழிந்து விடும் என்பது நாங்கள் பல முறை மக்களிடம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். மக்கள் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும், தன்னை காத்துக்கிட்டால் தந்த சமுதாயத்தையும் காத்துக்கொள்ள முடியும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்கிறோம். அப்போ நோயில்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு நாமளும் சுத்தமாக இருக்கணும், நம்ம சுற்றுப்புற சூழல்களையும் சுத்தமான நிலையில் வைத்து கொண்டால் டெங்கு காய்ச்சல் என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுவிடும்.
0: பல இடங்களில் பார்த்தீங்கன்னாக்க குடிநீரை பிடித்து வைக்கக்கூடிய குடங்களில் வந்து சுத்தம் பண்ண மாட்டாங்க. குறைந்தது எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை நீர் பிடித்து வைக்கும் குடங்களை சுத்தம் செய்வது நல்லது. இரண்டாவது விஷயமாக அக்குடங்களிலும் துணி போட்டு மூடி வைப்பது எந்த அளவுக்கு டெங்கு பரவலை கட்டுப்படுத்தக்கூடியது சார், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
2: இப்போ வீடுகளில் தண்ணீர் பிடித்து வச்சாலே அதை முற்றிலுமாக மூடி வைக்க வேண்டும். கொசு உள்ளே போகாத அளவுக்கு மூடி சுத்தமாக வைத்து தண்ணீர் பிடித்த பாத்திரங்களில் உள்ள தண்ணீரை ஒரு 3 நாட்கள் 4 நாட்களுக்குள்ளே அதை காலி செய்துவிட்டு மறுபடியும் தண்ணீர் வரும்போது அந்த பாத்திரங்கள் நல்லா தேய்ச்சி காய வைத்து மறுபடியும்

0: தண்ணீர் ஊற்றும்பொழுது அது கொசு உற்பத்தி ஆகுவதற்கு வாய்ப்பே கிடையாது. நிறைய வீட்டில் பார்த்தோன்னா பாசமாக இருக்கும், தண்ணீர் பிடிச்சி வச்சுருப்பாங்க, அந்த ட்ரம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே பாசம் பிடிச்சிருக்கும், அந்த பாசத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலராக இருக்கும், அதில் பார்த்தா அழகாக கொசு முட்டை இருக்கும். இவங்க அதை கவனிக்காமலே இருப்பாங்க, தொடர்ந்து அடுத்த வாரம் வந்து பார்க்கும்போது கொசு புழுக்கும். நான் அலம்பி தானே இங்கே வச்சுருந்தோம், மறுபடியும் எப்படிங்க கொசு வந்ததுன்னா, அந்த முட்டை என்பது நீங்கள் 10 நாள் இருந்தாலும் சரி, அந்த ஈரப்பதம் இருந்தாலும் மறுபடியும் லார்வாவாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் தண்ணீர் குடங்களை மூடி வைக்க வேண்டும். 4 நாட்கள் 5 நாட்கள் வந்து தண்ணீரை முழுவதுமாக அப்புறப்படுத்திட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி பிடிச்சி வச்சு உபயோகப்படுத்தினாங்கன்னா இந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பே கிடையாது.
1: இப்போ வந்து டெங்கு காய்ச்சலை பரப்பும் ஏஜிஸ் அடிடிட்டி, இந்த கொசு வந்து பிற கொசுக்களை விட உருவத்தில் எப்படி இருக்கும், உயரமாக பறக்குமா, எந்தெந்த வேலைகளில் இது வந்து மனிதர்களை வந்து கடிக்கக்கூடியது, அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
0: இந்த ஏடிஸ் எஜிப்டு கொசுக்கள் பார்த்திங்கன்னா அது கலர் வந்து 2-3 கருப்பு வெள்ளை இது மாதிரி கலராக இருக்கும், கொஞ்சம் பெரிய கொசுவாக இருக்கும். பக்கத்தில் உள்ள 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரை கூட இருக்கக்கூடிய அளவுக்கு தான் அதோட சுற்றுப்புற சூழலை பறக்கக்கூடிய நிலையில் இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து எப்போயுமே இந்த டெங்கு பாதிப்பு ஏற்பட்டால் சுற்றி உள்ள 50, 100, 150 வீடுகள் இருந்தாலும் 1 கிலோமீட்டர் வரையும் உள்ள இடங்களை முழுவதுமாக அந்த கொசு ஒழிப்பு பணியில் முழுவதுமாக ஈடுபடுகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த ஏடிஸ் எஜிப்டிங்கிற கொசு வந்து பகல் நேரத்தில் தான் கடிக்கும், இரவு நேரங்களில் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காலைல 10 மணி 11 மணி இது மாதிரி அந்த கொசு எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேங்கர் வச்சுருப்போம், ஹேங்கரில் துணியை மாட்டி வச்சுருப்போம், அதுக்குள்ளே இருக்கும் துணிகளெல்லாம் அப்படி எப்படி போட்டு வச்சுருப்போம், அதுக்குள்ளெல்லாம் அந்த கொசு இருக்கும். பகல் நேரங்களில் தான் மனிதர்களை அது கடிப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகம். அதனால தான் இந்த டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டால் இந்த ஃபாகிங் என்பதை அந்த பகல் நேரத்தில் நாங்கள் அடிக்கிறோம்.
1: மழைக்காலங்களில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய டெங்கு காய்ச்சல் வந்து எவ்வாறு பரவுகிறது, எந்தெந்த வழிகளில் பரவுகிறது, டெங்கு காய்ச்சல் வந்தாக்க முறையாக அரசு மருத்துவமனைகளை அணுகணும், எவ்வாறு சிகிச்சை எடுக்க வேண்டும், பல அருமையான கருத்துக்களை வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டவங்க. பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நலக்கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிஃபம் ரெயின்போ 102.6 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நேர்களே, இப்ப கேட்கலாம்
4: திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நலந்தானா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் பிரம்மாண்ட கிளை இன்று காலை கோலாகலமாக திறக்கப்பட்டது. இடம் தூத்துக்குடி புனித அந்தோனியார் திருத்தலம் அருகில். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
3: நலம் தானா நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறோம். நேர்களே, ஒரு ஒரு நாளும் நலம் தானா நிகழ்ச்சியில் நம்ம ஆரோக்கியம் சார்ந்த ஒரு ஒரு குறிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அப்படின்னா, தேவையான உடல் இயக்கமும் தெளிவான ஆரோக்கியமும் இது பற்றிய தகவல்கள். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். குடும்பம், வேலை, பணம், குழந்தைகளுடைய எதிர்காலம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு முதல்ல தேவை நல்ல ஆரோக்கியம். ஆரோக்கியம் அப்படிங்கிறது நோய் இல்லாமல் இருக்கிறது மட்டும் இல்லைங்க, உடலையும் மனசையும் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் வச்சுக்கிறதும் தான். இன்றைக்கி அவசர உலகத்தில் பார்த்திங்கன்னா உட்கார்ந்து இருந்த ஒரே இடத்துல இருந்துகிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக கூட மாறிடுச்சுன்னு சொல்லலாம். எந்த வேலைனாலும் உட்கார்ந்துருந்து பார்க்குறதுக்கு நாமளும் ரெடி, நம்ம குழந்தைகளும் வந்து அதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. ஆனால் தெளிவான ஆரோக்கியம் எதில் இருக்குது அப்படின்னா, நல்ல உடல் இயக்கத்தில் இருக்குது. எந்தெந்த மாதிரியெல்லாம் நம்மளை ரொம்ப பிரிஸ்காக வச்சுக்கலாம், இதன் மூலமாக நம்ம வந்து சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கிறது மூலமாக நம்மளுக்கு எப்படி ஆரோக்கியம்

கிடைக்கும். இந்த விஷயங்களை தான் இன்னைக்கு நலம்தனா நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிறோம். இடையிடையே சூப்பரான பழைய திரைப்பட பாடல்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துட்டுருக்கு மாலையிட்ட மங்கை திரைப்படத்திற்காக டி.ஆர். மகாலிங்கம் பாடிய பாடல்.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் பிரம்மாண்ட கிளை இன்று காலை கோலாகலமாக திறக்கப்பட்டது. இடம் தூத்துக்குடி புனித அந்தோனியார் திருத்தலம் அருகில். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ரூபாய் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

நிலம் தன நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைக்கி நாம் பேசிகிட்டு இருக்க தலைப்பு தேவையான உடல் இயக்கமும் தெளிவான ஆரோக்கியமும். இது பற்றி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் சில வேலைகளை வந்து நம்ம டெய்லி பண்ணிகிட்டே இருக்கோம், ஆனால் அதோட முக்கியத்துவத்தை பற்றி மட்டும் பெருசாக யோசிக்க மாட்டோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, வேலைக்கு போகிறோம், வீட்டை கவனிக்கிறோம், வாகனங்களில் பயணம் செய்கிறோம், உட்கார்ந்துருந்துட்டு டிவி மொபைல் இப்படியாக பார்க்குறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம். ஆனால் நம்மளுடைய உடல் வந்து உண்மையிலே போதுமான அளவு இயங்குதா? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அந்த எனர்ஜியை வந்து த்ரோ பண்ணுறோமா? அதோட பதில தாங்க இன்றைக்கி நம்ம நலம் தர நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஒரு ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து வியர்வை அப்படிங்கிறது வந்து நம்ம உடல் இயக்கம் வந்து பண்ணும்போது வியர்வை வெளியாகுது. அந்த விஷயமே நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு இரிட்டேட் ஆகிற மாதிரி சிட்டு.

கிரியேஷனை தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா உட்கார்ந்துருந்துட்டு உயர்க்காமல் உடல் அசையாமல் இருக்கிற வேலைகள் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனால் அதுக்கும் இந்த ஆரோக்கியத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத சில சமயத்தில் மறந்துடுறோம். அது எப்படிங்க? நாங்கள் வந்து எங்களுடைய ஒர்க்கு பேட்டர்னே இப்படி தான் இருக்குது. அப்போ எப்படி நம்மளை வந்து பிரிஸ்காக வச்சுக்கிறது, எப்படி வியர்வை வெளியாகுது அப்படிங்கிறத பற்றிலாம் யோசிக்கலாம். கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம உடல் வந்து சுறுசுறுப்பாக இயங்கணும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம டெய்லி லைஃப்லேயே நம்மளை எப்படி பிரிஸ்காக வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு. பெண் திரைப்படத்திற்காக ஜே.பி. சந்திரபாபு பாடிய பாடல், இசை சுதர்சனம்.

பிள்ளையாகி ஆனந்தமாக மணமாலை சூடிடும் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். அதற்கு ஜாதி இல்லை, பேதம் இல்லை, எதுவும் இல்லை, கருப்பு இல்லை, சகப்பு இல்லை.

ஒதுக்கின கல்யாணம், பதிகினத்தவும் கல்யாணம். உல்லாசமாகவே உலகத்தில் வாழவே, உல்லாசமாகவே உலகத்தில் வாழவே, மாப்பிள்ளையாகி ஆனந்தமா.

0: தேவையான உடல் இயக்கமும் தெளிவான ஆரோக்கியமும் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நலம் தான நிகழ்ச்சி நேரம் 1:23 ஆயிட்டிருக்கு. உடல் இயக்கம் அப்படிங்கிற வார்த்தையை காதுகள் கேட்டதுமே உடனே நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஜிம்முக்கு தான் போகணும், பெரிய பெரிய மிஷின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தணும், அப்போ தான் நம்ம உடல் வந்து இயக்கமாகும் அப்படின்னு நினைக்கவே வேண்டாங்க. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம உடம்பை இயங்க வைக்கிற நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எப்போவுமே நம்ம கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுற அந்த ஆரோக்கியம் நம்மளோட உடல் இயக்கத்தோடு சேர்ந்தது தான். ஆனால் அந்த உடல் இயக்கம் ஒவ்வொரு நாளும் வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகலாம். வீட்டுக்குள்ளவே கடகடான நம்ம வேலைகளை அடுத்தடுத்து பார்க்கப்போ பார்த்திங்கன்னா நம்ம உடல் வந்து நல்ல சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். ஒரு வேலையை வந்து வீட்டில் அம்மா சொன்னதும் இது இப்போ பண்ணலை அப்போ பண்ணலன்னு சொல்லி மாறி மாறி நம்ம சொல்லிகிட்ருக்கதை விட்டுட்டு வீட்டில் உள்ள வேலைகளை நம்ம கடகடன்னு பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த உடல் இயக்கம் நம்மளையே அறியாமல் வந்து நம்மளை நல்ல பிரிஸ்காயிரும் சுறுசுறுப்பாக இயங்கவும் ஆரம்பிச்சிருவோம். அதுவே வந்து தேவையான உடல் இயக்கத்தை நம்மளுக்கு தரும். அது வீட்டில் தோட்ட வேலையாக இருக்கலாம், இல்லை வீட்டில் உள்ள சமையல் வேலைகளாக இருக்கலாம், சின்ன சின்ன வேலைகள், வீட்டை கூட்டுறது தொடக்கிறது, இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிற ஒவ்வொரு வேலைகளுமே நம்மளுக்கு உடல் இயக்கம் தர வேலைகள் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதன் மூலமாக நம்மளுக்கு வந்து வீடு சுத்தமாகிறது அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் வந்து நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்துட்டுருக்க பாடல் புதையல் திரைப்படத்திலிருந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இசையில் JP சந்திரபாபு பாடிய பாடல்.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 நலந்தானா. இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் பிரம்மாண்ட கிளை இன்று காலை கோலாகலமாக திறக்கப்பட்டது. இடம் தூத்துக்குடி புனித அந்தோனியார் திருத்தலம் அருகில். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் பிரம்மாண்ட கிளை இன்று காலை கோலாகலமாக திறக்கப்பட்டது. இடம் தூத்துக்குடி புனித அந்தோனியார் திருத்தலம் அருகில். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ரூபாய் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா.
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
4: இசை மலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசை மலையா?
5: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
4: இது 102.6.

ஒரு மணி 30 நிமிடம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. இது நலம் தானா நிகழ்ச்சி. இன்றைக்கி நாம் பேசிகிட்ருக்கோம் தேவையான உடல் இயக்கமும் தெளிவான ஆரோக்கியமும் இது பற்றிய தகவல்கள். உடல் இயக்கம் அப்படிங்கிறது உடலுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய மனநிலைக்கும் சம்பந்தம் இருக்குது. ஒரே இடத்துல நீண்ட நேரம் உட்காந்துட்டே தான் வேலை செய்கிறது, மொபைல் டிவி ஏதாச்சும் பண்ணும்போது ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருக்கு பார்த்திங்களா, அப்புறம் நம்மளுடைய மைண்ட் வந்து டயர்டாகுது. அதுக்கு பதிலாக கொஞ்சம் நேரம் வெளியே நடந்து போகிறது, பசுமையான இடத்தை அந்த கண்கள் பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், சுத்தமான காற்றை சுவாசிக்கிறது, உடல் இயக்கம் தர வேலைகளை செய்கிறது, இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் தர்றது மட்டும் இல்லாமல் நம்ம மனசையும் புத்துணர்வாக வைக்க ஆரம்பிக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா வயசாகிருச்சுங்க, இனிமேல் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. ஆனால் அது கரெக்ட் கிடையாது. உங்களால் முடிஞ்ச வேலைகளை சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி நம்ம உடம்பை எப்பவும் இயக்கத்திலேயே வச்சுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்க ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து அளவிட்டு சொல்லவே முடியாது. அதனால் வயசாகிருச்சு என்னால் பண்ண முடியாது, நான் ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருப்பேன் அப்படின்னா நம்மளுடைய தசைகள் எலும்புகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி அது ஒரு செட்டில் ஆகிரும். அதனால் தொடர்ந்து நம்ம வந்து உடல் இயக்கம் கொடுத்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆரோக்கியம் அப்படிங்கிறது அளவில்லாதது. தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை யோசிங்க, பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்துட்டுருக்க பாடல் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திற்காக பஞ்சு அருணாச்சலம் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில் TM சௌந்தரராஜன் P சுஷீலா பாடியிருக்காங்க.

0: நேரம் 1:39. நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். தேவையான உடல் இயக்கமும் தெளிவான ஆரோக்கியம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்குமே இன்றைக்கி காலத்தில் உடல் இயக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையான ஒன்றா இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா, வெளியில் போயிட்டு நல்லா ஓடி ஆடி விளையாடுற ஒரு சுச்சுவேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா அது இல்லாமல் கூட போயிடுது. சில குழந்தைகளுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்லலாம் குடியிருக்கிற குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக இந்த மொபைல் கேம், டிவி, ஆன்லைன் கிளாஸ், இப்படியா இதெல்லாம் குழந்தைகளோட வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாறிடுச்சு. அதனால விளையாட்டு, ஃபிசிக்கலாக நல்லா ஓடி ஆடி விளையாடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமாகவே மாறிட்டு வருது. அதனால் நம்ம குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஃபிசிக்கலான விளையாட்டுகளை ஊக்குவிக்கணும், அது நம்மளுடைய கடமை. விளையாட்டு அப்படிங்கிறதுமே வெற்றி தோல்வி இதெல்லாம் கூட வந்து நம்ம நிறைய விஷயங்களும் கற்றுக்கலாம். ஓடி ஆடி விளையாடுறது ஃபிசிக்கலாக, அதை தாண்டி ஏன்னா விளையாட வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி தோல்வி இதெல்லாம் கிடைக்கிறப்போ ஒரு நல்ல ஒரு அனுபவமும் கூட அவங்க வாழ்க்கையில் கிடைக்கிறது. நண்பர்களோட ஒரு உரையாடல், வெளியில் உள்ளவங்களோட எப்படி பழகிறது, இந்த மாதிரி விஷயங்களும் உடல் இயக்கத்தை தாண்டி குழந்தைகளுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதனால் நல்ல சேஃபான சிச்சுவேஷனில் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஓடி ஆடி விளையாடுறதுக்கான இடம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைகள் நிறைய விஷயங்கள் இதிலேருந்து கற்றுக்கவும் ஆரம்பிப்பாங்க. நிகழ்ச்சியில் விளம்பரத்தை தொடர்ந்து வந்துட்டுருக்கிற பாடல் தூக்கு தூக்கி திரைப்படத்திற்காக மருதக்காசி வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில் பாடியிருக்காங்க. TM சவுந்தரராஜன், MS ராஜேஸ்வரி.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 நலந்தானா. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் பிரம்மாண்ட கிளை இன்று காலை கோலாகலமாக திறக்கப்பட்டது. இடம் தூத்துக்குடி புனித அந்தோனியார் திருத்தலம் அருகில். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்

வண்ணக்கிளையே வண்ணக்கிளையே வளத்திலையே வந்ததறியேன் மனசுடையேன் வண்ணக்கிளையே வளத்திற

நேரம் 1:45 நலம் தர நிகழ்ச்சியோடு அணைஞ்சிருக்கிறோம். குழந்தைகளுக்கு தேவையான உடல் இயக்கம் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக நம்மளுடைய அம்மா அப்பா பாட்டி தாத்தா இவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள வேலைகளை செஞ்சு ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தவங்க தான். கையால் மாவு அரைக்கிறது, உரலில் மாவு இடிக்கிறது, துணிகளை கையால் துவைக்கிறது, தரையை குனிஞ்சு பெருக்கிறது, துடைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணும்போது, அதே மாதிரி தண்ணீர் குடங்களை தூக்குறது, தோட்ட வேலை, வயல்வெளி வேலைகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஹெல்த்தியாக இருந்ததுக்கான சீக்ரெட் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா பல விதங்களில் நம்ம உடலை இயக்கின வேலைகள். ஆனால் இன்றைக்கு நாம் அந்த மாதிரியான மூமெண்ட்டு அசைவுகளை தான் காசு கொடுத்து ஜிம்மில் போயிட்டு பல விதமான எக்யூப்மெண்ட்ஸை பிடித்து செஞ்சிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் ஒரு ஒரு விதமான வேலைகளும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விதமான எக்ஸசைஸாக இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதாவது அப்பர் பாடி ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் பார்த்திங்கன்னா உரல், அரிசி, தானியம் இதெல்லாம் இடிக்கிற மாதிரியான அந்த அசைவுகளை தான் நம்ம இன்றைக்கி அந்த பெயரில் செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி டம்பிள்ஸ் இதை வந்து செஞ்சு எடுத்து எடுத்து வைக்கிறது, வீட்டுக்கு தேவையான தண்ணி கொடுத்த தூக்குறது, அந்த மாதிரியான அசைவுகளை நம்மளுக்கு கொடுக்கறது, அதே மாதிரி ஃப்ளோரை வந்து குனிஞ்சு இந்த துணியால் சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்குவாட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது எல்லாமே ஒரு ஒரு விதமான ஒரு சூப்பரான பெயரோடு நம்ம இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்கும். ஆனால் அன்னைக்கு காலத்தில் எந்த பெயருமே இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக அவங்க வந்து உள்ள வேலைகளை நல்லா பண்ணிட்டு ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதை தான் நான் வந்து எல்லா வேலைகளையும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லலை. இன்றைக்கி வேகமான ஓட்டத்தில் இல்லை எல்லா வேலைகளையும் நம்ம பண்ணுறதுக்கான சாத்திய சூழ்நிலைகளும் இருக்குதா அப்படிங்கிறது முதல்ல தெரியாது. ஆனால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தேவையான உடல் இயக்கத்தை நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு. மன்னாதி மன்னன் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடிய பாடல்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

நேர்களை, இன்னைக்கு 2 மணிக்கு உங்களுக்காக கொக்கோ நிகழ்ச்சி காத்துட்ருக்கு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச

நம்ம நிலைப்பான் பழைய 102.6 உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நீங்கள் மெசேஜ் அனுப்ப வேண்டிய நம்பர் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 9444-3306-0794 1944-3306-0794. இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இந்த விவரங்களை டைப் பண்ணிட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விடுங்க. 2 மணிக்கு உங்களுக்காக வந்துட்டுருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல். கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நலம் தானா நிகழ்ச்சி. இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்ருக்கோம் தேவையான உடல் இயக்கமும் தெளிவான ஆரோக்கியமும் இது பற்றிய தகவல்கள். உடல் இயக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றுங்க. நம்மளுடைய உடல் வந்து தொடர்ந்து ஒரே இடத்துல ஓய்வாக ரொம்ப ரெஸ்டில் இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன், நம்மளோட சுறுசுறுப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிரும். அதனால் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறது, உடலை நீட்டி மடக்கிறது, வீட்டில் சின்ன சின்ன வேலைகளை குனிஞ்சு நிமிர்ந்து செய்கிறது, இந்த மாதிரி செயல்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்றைக்கி உடற்பயிற்சி செய்கிறதுக்காக பலர் வந்து தனியாக நேரம் ஒதுக்குறாங்க. சிலர் நடைப்பயிற்சி செய்கிறாங்க, சைக்கிள் ஓட்டுறாங்க, யோகா பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க உடல்நிலைக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி சில நல்ல பழக்கங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது. அது வந்து தொடர்ந்து இருக்கிறதும் நல்லது தான். ஆனால் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குங்க. உடல் இயக்கம் அப்படிங்கிறது உடல் எடையை குறைக்கிறதுக்காக மட்டும் செய்யப்படுறதில்லை, உடலோட வலிமையை பாதுகாக்கிறதுக்கும் நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் அன்றாட வேலைகளை சுறுசுறுப்பாக செய்கிறதுக்கும் உடல் இயக்கம் வந்து உதவுது. அதே போல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உடற்பயிற்சியோடு மட்டும் முடிஞ்சிறது கிடையாது. சரியான நேரத்தில் சாப்பிட்றது, சத்தான உணவுகளை தேர்ந்தெடுக்கிறது, போதுமான தண்ணீர் குடிக்கிறது, நன்றாக தூங்கிறது, மனசுக்கு பிடிச்ச செயல்களில் ஈடுபடுறது, இது எல்லாமே வந்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமைகிற விஷயங்கள். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டோம். இப்படியாக நம்ம உடல் இயக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நாம் ஆசைப்பட்டோன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம கையிலே தான் இருக்குது. உடலை இயக்குவோம், மனசை உற்சாகமாக வச்சுக்கலாம், ஆரோக்கியத்தை நம்மளுடைய வாழ்க்கை முறையில் ஒரு பகுதியாக மாற்றுவோம், மகிழ்ச்சியாக வாழ்வோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நலம் தரா நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான் எஸ் லிசி ஜெகன். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டுருக்கு உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு எறும்பு ஒன்று தண்ணியில் விழுந்துட்டு, குட்டையா குளமா ஆறா கடலா அதுக்கு தெரியாது, தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், எப்படியாவது கரையேறினோம் அப்படிங்கிறது தான். நீங்கள் எதில் விழுந்துட்டு கிடந்தாலும் பரவாயில்ல, ஒன்றே ஒன்று மட்டும் யோசிங்க, எப்படி கரையேறுறது அப்படிங்கிறத பற்றி மட்டும். நேரம் 2:01 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கு நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் குக்கு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் நான் உங்கள்

நான் தாங்க உங்கள் சுட்டி பஞ்சோனா. குக்கூ நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல் காட்சிகளில் உலாவரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் எடுங்க, வாட்ஸ்அப் போங்க. உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், என்ன திரைப்படம், உங்களது பெயர், உங்களது ஊர், இது நாளையும் டைப் பண்ணிவிட்டு 9443360794 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிற ஃபோன் நம்பரை, உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களது பெயர், உங்களது ஊர், இது நாளையும் டைப் பண்ணிவிட்டு 9443360794 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் முதலாவது ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் அஸ்ஸாம்லேருந்து ஹித்தேந்திரா கேட்டிருக்காங்க, எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா அப்படின்னு. அச்சம் என்பது மடமையட்டா திரைப்படத்திலிருந்து பாடல் தீர்க்கு கேட்டு எழுந்திருங்க.

நேரம் 2:08 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸுக்கு நிகழ்ச்சி. நம்மளை சுற்றி நிறைய பேர்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரே ஒருத்தங்க, நம்மளை உண்மையாக நேசிக்கிற ஒருத்தங்க இருந்தால் போதும். அவங்க நம்ம வாழ்க்கையில் வந்தாலே போதும். நிகழ்ச்சியில் ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அபி குரும்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து ஆதவன் திரைப்படத்துலேருந்து பாடல் தர முடியுமா? அவங்க கேட்ட அந்த பாடல் ஏதோ

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 2:13. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz குக்கு நிகழ்ச்சி. அவ பார்வை ஒன்று மட்டுமே போதும், இந்த உலகம் அவ்வளோ அழகாயிரும். ஒலிக்கிருக்கக்கூடிய பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவில்பட்டியில் வந்து பொன்மலர் செல்வி அவங்க

நேரும் 2:18 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கு நிகழ்ச்சியில் குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேசரத்துலேருந்து மஞ்சு கேட்டிருக்காங்க. அந்த பாடல் மரியான் திரைப்படத்திலிருந்து. ஏய் என்ன, எங்கே கிளம்பிட்டேன்? ஏய் உன் கூட பேச ஆரம்பிச்சு 5 மணி நேரம் ஆகுது. 5 மணி நேரமா? நேரம் போனதே தெரியல. இன்னும் கொஞ்சம் நேரம் நீ என் கூட இருந்திருக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 2:25 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகளிர் குக்கு நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, புதுக்குடியிலேருந்து சங்கர், கமலேஷ், திலீப் அவங்க கேட்டிருக்காங்க, எனக்கு வெயில் திரைப்படத்திலேருந்து பாடல் தர முடியுமா அப்படின்னு. ஏன்னு தெரியல, அவள் உத்த பார்வை பார்த்தாலே நான் உருகிறேன்.

நேரம் 2:31 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz குக்கு நிகழ்ச்சி. அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உடையாம்புலியிலேருந்து பத்மா அருள்ராஜ், அபிஷேக், அனிஸ் இவங்க கேட்ட அந்த பாடல் உயிரிலே கலந்தது திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு.

12:37 குக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் ஜங்ஷன்ல இருந்து பிளஸ்ஸாக கேட்டிருக்காங்க. எனக்கு இந்த பாடல் தர முடியுமா மதராசிப்பட்டினத்துலேருந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்க, அவங்க கேட்ட அந்த பாடல் எனக்கு நேற்று தேவையில்லை, இன்னைக்கு தேவையில்லை, இந்த ஒரு நொடி உன் கூட இருக்கிற அந்த ஒரு நொடி போதும்.

0: சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 2:44 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்க்கு கோ நிகழ்ச்சியில் குக்கோ நிகழ்ச்சியில் அடுத்த சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. மூலக்கரப்பட்டி ரவி குமுதா, களக்காடு சிதம்பராபுரம் ராஜேந்திரன் தமயந்தி, வீரவநல்லூர் கருணாநிதி ஜெயராணி கேட்ட அந்த பாடல் பிதாமகன் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 2:51. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz குக்கோ நிகழ்ச்சியில். குக்கோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நல்லம்மாள்புரத்துலேருந்து பிரியா கேட்டிருக்காங்க. எனக்கு ஜீன்ஸ் திரைப்படத்துலேருந்து அன்பே அன்பே கொல்லாதே சாங் தர முடியுமா, அந்த பாடல் என்னை கொள்ளுது அப்படின்னு அவங்க கேட்ட அந்த பாடல் இதோ.

நேரம் 2:56 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் குக்கு நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்டிருக்காங்க. ஜோதி திருநெல்வேலியிலிருந்து லேசாலேச திரைப்படத்தின் பாடல் தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க கிட்ட அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை தொடர்ந்து கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மகளிருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மருந்து சட்டத்திருத்த வரைவினை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. அரசியல் அமைப்புகளுக்கு எதிராக தெரிவிக்கப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் ஜனநாயக அமைப்புகளின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையை சிதைக்க வழிவகுக்கும் என்று முன்னாள் நீதிபதிகள் 42 பேர் கடிதம் எழுதியுள்ளனர். அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவநீதம் பிள்ளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இவ்விரு தொகுதிகளிலும் தாவேக்கா வேட்பாளர்கள் முன்னிலை வகிக்கின்றனர். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கன்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நேகி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலக லான் பவுல்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 276 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன்வரை 22 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 77 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய உற்சாகமான பிற்பகல் வணக்கம் நேர்களே. நேரம் 3:03. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 இது திரையருவி நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் திரையரவி நிகழ்ச்சியில் சினிகோஸ் விளையாடிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன கான்செப்டில் வந்திருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த உலகமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகானது. அழகுக்கு அழகு சேர்க்கிறது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா பல வகையான வண்ணங்கள் தான். காலையில் வந்து கிழக்கில் உதிக்கிற சூரியன் வந்து செம்மஞ்சள் நிறம், அப்படியே நம்ம வானத்தணாந்து பார்க்குறப்ப அது நீல நிறம். இயற்கையோட பசுமை பச்சை நிறம். பூக்கள் பார்த்திங்கன்னா பல வண்ண நிறத்தில். இப்படியா ஒரு ஒரு பொருளும் இயற்கையும் நம்மளை வந்து வண்ணங்களால் அப்படி அட்ராக்ட் பண்ணுது. அதனால் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சி வந்து பல வண்ணங்களில் வந்த பாடல்களோடு இருக்க போதுங்க. நிகழ்ச்சியில்

0: உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் எஸ் எல் சி ஜெகன். இன்னைக்கு நேயர்களே, பல வண்ண பாடல்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க நேரலையில வந்து அது என்ன பாடல், என்ன திரைப்படத்தில் இடம்பெற்றது, இந்த டீட்டெயிலாம் சொல்லிட்டு போங்க. உடனே கால் பண்ணுங்க 2561132 மற்றும் 2561133. நம்ம நெல்லையோட இணைப்பெண் 0462. நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாரு அப்படின்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: லட்சுமி.
0: லட்சுமிமா, ரேடியோல இருந்து அப்படியே தள்ளி வந்துருங்க. சரி, உங்களுக்கான பாடல் வருது, கேளுங்க.
1: ஹலோ,
0: உங்களுக்கான பாடல் கொடுக்குறோம், கேளுங்க.

0: என்ன பாடல்?
1: கருப்பு நிலா நீதான் கலங்குவதேன்.
0: எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றதுமா?
1: படமா?
0: ஆ, இந்த திரைப்படம்
1: படம் ஸ்ரீகாந்த் ரேவதி நடித்தது.
0: என்ன ஆசை மச்சான் திரைப்படம்?
1: என்னமா?
0: என்ன ஆசை மச்சான்?
1: என்ன ஆசை மச்சான்?
0: நன்றிங்கம்மா, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி
1: நன்றி.
0: நேரம் 3:06 ஆயிட்டிருக்கு. திரையர்வு நிகழ்ச்சியில் இன்றைக்கி வண்ணமயமான பாடல்களோடு உலா வந்துட்டுருக்கு நம்ம நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோடு அடுத்த நேரம் சந்திக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நீங்கள் ரேடியோலேருந்து தள்ளி வந்துருங்கம்மா. சொல்லுங்கள், யார் எங்கேருந்து
2: பேசுகிறீங்க?
0: பொன்னரசி பேசுறீங்க இல்லையா? சரிம்மா, உங்களுக்கான பாடல் வருது, கேளுங்க. அது என்ன பாடல் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க.

0: என்ன பாடல் இது?
1: தெரியலையா?
0: தெரியலையா? நல்ல, ஒரு நிறைய பேருக்கு பிடிச்சமான ஒரு பாடல் தான். சரி, தொடர்ந்து கேளுங்க, நேர்கள் பதில் சொல்லுவாங்க. நேரம் 3:07 ஆயிட்டுருக்கு. திரையிறவி நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ வந்துட்டுருக்கு உங்களுக்காக பாடல், என்ன ஆசை மச்சான் திரைப்படத்திற்காக. வாலி வரிகளுக்கு தேவாய் சில, கே எஸ் சித்ரா பாடிய பாடல்.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழித வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: திரையினவி நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலர்ஃபுல்லாக வண்ணங்கள் அப்படிங்கிற வகையில் ஒரு ஒரு வண்ணங்களுடைய பாடல்கள் கொடுத்துட்ருக்கோம். நேயர்கள் வந்து அது என்ன பாடல், என்ன திரைப்படத்தில் இடம்பெற்றது, இந்த டீட்டெயிலாக நம்மளுக்கு நேர வகையில் பங்கிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யார் வராங்கன்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்கள், யார் எங்கிருந்து பேசுகிறீங்க? நல்லா இருக்கும் மகாலட்சுமிமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சரி, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
1: என்ன
0: பாடல் அது சொல்லுங்க? புது கவிதை. இந்த படம் பாத்திருக்கீங்களா நீங்க? பாத்திருக்கீங்க. நான் வந்து ரெண்டு லைன் பிளே பண்ணதுமே இதுதான் அப்படின்னு கேட்ச் பண்ணிட்டீங்க இல்லையா? சூப்பருங்கம்மா, நன்றிமா. வண்ணங்கள் அப்படின்னு சொன்னதும் நேயர்கள் வந்து அவங்க எண்ணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இது என்ன பாடல் அப்படின்னு நம்மளுக்கு பதிலாக தந்துட்டுருக்காங்க. எப்போவுமே வண்ணங்கள் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இருக்கிறது இல்லைங்க, நம்மளோட நினைவுகளோடும் உணர்வுகளோடும் வாழ்க்கையோட பல தருணங்களை நம்மளுக்கு தொடர்பு படுத்தி காட்டக்கூடியதான் இந்த கலர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த பாடல் யார் பதில் சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள், யாருங்க பேசுகிறீங்க? பத்மாமா, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா? ஆ, கேளுங்கம்மா.

0: என்ன
1: இந்த
0: படம்?
1: காதல் கோட்டை படம்
0: அந்த பாடல் சூப்பருங்கம்மா. நன்றிம்மா.
1: நன்றி மேடம்.
0: நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் தாங்க, அட்டகாசமாக பதில் அப்படியே அள்ளி வீசிட்டு இருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில் நம்ம பாடல் கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அலைப்பா இதே திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க.
2: காதல் காதல் காதல் நிறமுண்டு

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குதுங்க, ஒரு அழகும் இருக்குது. நம்ம மனசில் ஒரு நினைவையும் உணர்வையும் ஒரு ஒரு நிறங்களும் தக்க வச்சிட்ருக்குது. நேரம் ஆயிட்டுருக்கு 3:20. இந்த திரையறிவு நிகழ்ச்சி இன்றைக்கி வண்ணமயமான பாடல்களை கேட்டுட்ருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் இணைய அடுத்த நேயர், வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் எங்கே பேசுகிறீங்க? விஜயம்மா, நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்களா? வரக்கூடிய பாடல்கள் கொடுத்துட்டு இருக்கோம், உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு. இது என்ன பாடல் அப்படின்னு கேளுங்க. என்ன பாடல் இது? இது எந்த திரைப்படம்?
1: வெற்றி கொடி
0: கட்டு. சூப்பருங்கம்மா, நன்றிம்மா.
1: நன்றி மேடம்.
0: அப்படி டான்னு பதில சொல்லிட்டாங்க. சரி, அடுத்த நேயர் யார் வராங்கன்னு கேட்கலாம். வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: திண்டுக்கல் சுந்தர்.
0: சுந்தர் சார், உங்களுக்கான பாடல் கொடுத்துலாம் கேளுங்க.
2: போடுங்க.

0: மேடம்.
1: சொல்லுங்க சார்.
0: ஊதா ஊதா ஊதா பூ மின்சார கண்ணா.
1: சூப்பருங்க சார், நன்றி.
0: நன்றி மேடம்.
1: நேர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்ணங்கள் பற்றிய பாடல்கள் கொடுக்க போகிறோன்னு சொன்னதும் எந்த பாடல்லாம் வண்ணங்களை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஒரு லிஸ்ட்லேயே போட்டு எந்த பாடல் இந்த பாடல் இந்த திரைப்படம் அப்படின்னு டான் டான் நம்மளுக்கு பதில் சொல்லிகிட்ருக்காங்க. நேரம் ஆயிட்டிருக்கு 3:22.

நீர்களே, இன்றைக்கி 8:05 ஊரும் உறவும் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் என்ன கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, சுடலை பிறப்பு வில்லுப்பாட்டு வழங்குறாங்க சமாதானபுரம் சகுந்தலா குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு இடைவெளி இல்லாமல் பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக 9 மணிக்கு இடைவிடாத இசை மழையில் நனையலாம். வெளியில் பார்த்தீங்கன்னா சும்மா மழை நம்மளை நினைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு, இசை மழையும் கூடவே தயாராகிட்டுருக்கு. இன்றைக்கு இரவு 9 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 3:23. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு, இந்தியன் திரைப்படத்துலேருந்து. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான், எஸ் லிசி ஜெகன்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 3:30. நீர்களே இப்போது கேட்கலாம் NCRT விளம்பரதார நிகழ்ச்சி.

நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம்.

0: தங்கமணிக்கான செய்தி சுருக்கம் அதனை தொடர்ந்து பொதிகை தும்பி கேம் ஷோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு சிறப்பிக்கலாம். உடனே டயல் பண்ணுங்கள் 2561132.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மகளிருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருந்து சட்ட திருத்த வரைவினை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் துறை பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிராக தெரிவிக்கப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் ஜனநாயக அமைப்புகளின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையை சிதைக்க வழிவகுக்கும் என்று முன்னாள் நீதிபதிகள் 42 பேர் கடிதம் எழுதியுள்ளனர். அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவநீதம் பிள்ளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. தாராபுரத்தில் தாவேக வேட்பாளர் திருமதி சத்யபாமா 9471 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மதுராந்தகத்தில் திருமதி மரகதம் குமரவேல் முன்னிலை வகிக்கிறார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். உலக பவுல்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 276 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 34.4 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பில் இது பொதிகை தும்பி கேம் ஷோ. நேரம் 4:03 ஆயிட்டுருக்கு. உற்சாகமா மகிழ்ச்சியா நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக நாங்கள் ஓடி வந்துட்டோம். யாரெல்லாம் அப்படின்னா நான் உங்கள் லெசி ஜெகன் மற்றும் சுமித்ராக்கா.
1: என்ன
0: உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம் எங்கிருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது.
1: அப்படியா? சரி சரி, ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல ஒரு பாராட்டை கொடுத்துட்டேனே. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சி எப்படி போக போகுது தெரியல. நம்ம நேர்கள்லாம் சிறப்பாக விளையாடுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம்.
0: ஆமாம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா சிரிப்போடு சித்திக்கும் வைக்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி. ஒரு கொஸ்டின் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஒரு கொஸ்டின், நாங்கள் ஒரு கொஸ்டின். வினாக்களோட தயாராக நீங்கள் நேரலையில் வரலாம். உடனே டயல் பண்ணுங்கள், 2561132 மற்றொரு எண் 2561133. நிலையோட இணைப்பு எண் 0462. இந்த இணைப்பு என்ன பிடிச்சி நீங்கள் லைனில் வந்து நீங்கள் ஒரு கொஸ்டினை கேளுங்கள், உங்களுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எங்ககிட்ட நாங்கள் அடுத்தது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்போம், உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுப்போம். யார் கொடுக்கறது யார் எடுக்கிறது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: யார், எங்கேருந்து வந்திருக்கீங்க?
2: சிவா மேடம்.
1: சிவா, எங்கேருந்துங்க சார்?
2: கேடிசி நகர்.
1: கேடிசி நகர், நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கும் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கும். சரி, நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா, நாங்கள் கேட்கட்டுமா?
2: நான் கேட்கட்டா?
1: ஆ, கேளுங்க சார்.
2: பழைய பாடல வரி வச்சு வந்த படம், ஒரு அஞ்சு படம்.
1: பழைய
2: பாடல முதல் வரி வச்சு வந்திருக்கு.
1: ஓ சரி சரி.

0: ஓகே, பாட்டு ஏதாவது பாட்டை வச்சு படம் வேணுமா?
1: பாட்டு வந்துடலாம்,
2: பாட்டை வச்சு படமும் இருக்கணும்.
0: படம் இருக்கணுமா? அந்த படத்தோட தலைப்புல படம் இருக்கணுமா?
1: புதுசா படம் வந்திருக்கு.
0: அதாவது ராஜா, ராஜாதி ராஜன் என்ற ராஜா அப்படின்னா ராஜான்னு ஒரு படம் வந்திருக்கா இந்த மாதிரி? அந்த படம் ராஜா படம் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து நிறைய பாட்டு இருக்கு. அமைதி பெயர் தான் சாந்தி, சாந்தின்னு ஒரு திரைப்படம் வந்துருக்கு.
1: அப்படி கிடையாது.
0: ஆ, ஃபர்ஸ்ட் லைன்ல ராஜா வேணா வச்சுக்கலாம், அவ்வளவுதானே? இப்போ வந்த படமா இருக்கணுமா?
1: ஏதாவது படம்.
0: சந்திரோதயம் ஒரு பெண்ணானது. சந்திரோதயம்
1: படம் அது, அந்த படத்துல அந்த பாட்டு இருக்கலாம் மேடம்.
0: ஓ, அதனால
1: அப்படி இருக்க கூடாது. அந்த அந்த பழைய படத்துல ஒரே ஒரு படம் சொல்லட்டா?
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: துள்ளாத மனம் சொல்லுன்னு பாட்டு இருக்கு.
0: துள்ளாத மனமும் துள்ளும் அதே மாதிரி.

0: ஒரு பெண்ணானது சந்திரோதயம்.
1: மேடம் அது அந்த படத்திலே அந்த பாட்டு இருக்கலாம் மேடம்.
0: ஓ அதனால
1: அப்படி இருக்க கூடாது. அந்த பழைய படத்துல ஒரே ஒரு படம் சொல்லட்டா?
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: முடிஞ்சு போச்சு.
0: சொல்லணும் ரெண்டு பேரும் வந்து அதே இதுல இருக்கணும்ல.
2: நீங்க ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் வரை யோசிச்சு அஞ்சு பேரும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரி சரி, நீங்க அடுத்த க்வெஸ்சன் கேளுங்க.
0: சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சரியா? அதாவது இப்போ வந்து நீங்க ஒரு புது உங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு ஒரு பைக் வாங்கி வச்சிருக்கீங்க. சரியா? பைக் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பைக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருக்க, ஆனா மழை வருது. மழையில அந்த பைக்கை நனைய விட்டு நீங்க வீட்டுக்கு நல்ல சொகுசா உட்காந்துருக்கீங்க. அந்த பைக் உங்களை பார்த்து என்னெல்லாம் சொல்லும்? மனுஷனி மனுஷனி அந்தான் பேசும்ல, எப்படிலாம் திட்டோது சொல்லுங்க.
1: நீ மட்டும் சொகுசா உள்ள போய் இருந்துகிட்ட, ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து இனி வேங்க தெரிஞ்சாலும் உனக்கு பாதுகாப்பு தெரியாதா?
0: அதானே. அப்புறம் நல்லா கேக்கட்டும், ஒரு லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கினே, ஒரு 1000 ரூபா கொடுத்து ஒரு தார்பா வாங்கி போட வக்கல உனக்கு? பைக் வாங்குறிய, பைக்கு எங்கெல்லாம் போய் எவ்வளவு செல்ஃபி எடுக்கிற, என்ன வச்சு யாருக்கிட்டயா கொடுப்பியா? கொடுக்க மாட்டான். ஆனா இப்படி மழையில நனைய விட்டுருக்க. நீ நினைஞ்சா உனக்கு காய்ச்சல் வரும், தலைவலி வரும், ஆனா நான் நினைஞ்ச எனக்கு ஒண்ணும் இல்லையா? அப்படிலாம் கேட்காது. 40 செகண்ட் ஆகுது, உங்க பாட்டு இருக்கீங்க
1: கம்முன்னு.
0: ஓ நான் எடுத்து
1: கொடுக்குறேன்.
0: ஓ அந்த மாதிரி தாராள பிரபு ஹைடாப்ல. சூப்பர் சார், நிகழ்ச்சியில சிறப்பா கலந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. ஒரு படம் ராஜா மட்டும் தான் ஞாபகத்துல வந்துச்சு, ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வரல.
2: சட்டுன்னு கேட்டா, ஆனா நம்ம யோசிச்சு பார்க்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய படம்
0: இருக்கு, ஆனா என்னன்னு தெரியல. இப்ப ஞாபகம் வந்துருச்சு, அவர் சொன்ன துள்ளாத மனமும் துள்ளும், யாரடி நீ மோகினி.
2: இனி யாராவது இதே க்வெஸ்சன் கேட்டா நீங்க பதில சொல்றீங்க,
0: சொல்றோம், வெல்றோம்,
2: எடுக்கிறாங்க. சரி, இப்ப நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டு இருக்கு. என்னன்னா கிளைமேட் பாத்தீங்கன்னா சும்மா சில்லுன்னு இருக்கு,
0: செம்மையா இருக்கு.
2: அப்படி ஒரு சூடா ஒரு டீ ஒரு வடை. இப்போ நிகழ்ச்சியில அந்த மாதிரி ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு பையா திரைப்படத்துல இருந்து.

இசை வெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

0: மேலிசை பாடல்கள் தித்திப்பான கேள்விகள் திகட்டாத பதில்களோடு அணைந்திருக்கிறோம். இது பொதிகை தும்பி கேம் ஷோ, நேரம் 4:14 ஆயிட்டு இருக்கு. சுமித்ரா கா ரெட்டியா இருக்கீங்களா?
1: கண்டிப்பா
0: அடுத்த நேரம் சந்திக்கலாம். வாங்க, வணக்கம்.
1: ஹாய், வணக்கம்.
2: இதுவரைக்கும் மாலை வணக்கம் என்றென்று அன்பான் நேயர் குற்றாலம் அம்பலவாணர்.
1: வாங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கோம். அப்புறம் குற்றாலத்துல எப்படி, மழை வருதா, வெள்ளம் வருதா?
2: கிளைமேட் கூலா இருக்குமா? மழை வர்றாப்புல இருக்கு, ஆனா எப்படி பெய்யும் சொல்ல முடியாது. அருகில தண்ணி கிடையாது, வேலை நடந்துட்டு இருக்கு அருவிக்கரையில.
1: ஆமா ஆமா ஆமா, நாங்க பேப்பர்ல படிச்சிருக்கோம்.
2: தண்ணி போய் சித்தரில வேணும், குளிக்கிறாப்ல சித்தரில விழுது.
1: ஓ ஓகே ஓகே ஓகே.
2: மழை வந்தா கொஞ்சம் வெள்ளம் ஜாஸ்தி வரும், சித்தரில விழும்.
1: ஆ ஓகே, நல்லது. ஓகே சார், நீங்க கேள்வி கேக்குறீங்களா, நான் கேக்கட்டுமா?
2: ஓகே. அதாம்மா, ஒரு பாட்டை படிப்பேன், வேற மெட்ல படிப்பேன்.
1: உறவுவரை
2: மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. இது பாட்டு படிச்சேன், எந்த மெட்ல நான் படிச்சேன், அது ஒரு பாட்டு. அந்த பாட்டு என்ன மெட்டு என்ன சொல்லுங்க. வீடுவரை உறவு, இதுவரை மனைவி, கருவரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. இதே பாட்டு படிக்கணும், படிச்சிருவீங்க. ஆனா நான் என்ன வேற மெட்டுல படிக்கேன், அது என்ன மெட்டு என்ன பாட்டு?
1: ஐயோ, இது பழைய பாட்டு, நல்ல ஞாபகத்துல இருக்கு.
2: என்ன பழைய பேமஸான பாட்டுமா? நேற்று ஒரு பாட்டு போட்டாங்களே, நேற்று 60 பாட்டு நேற்று வந்து.
1: கடைசி வரை யாரோ,
2: வீடுவரை உறவு.
1: ஐயோ.

0: குழப்புறாங்க.
1: இல்ல வீடு வர ஒரு அவர் பாடுற ராகம்
2: அப்படியே படிச்சுக்கலாம்.
1: நல்ல பாட்டு. ஐயோ ஐயோ வாயில வர மாட்டேங்குதே.
2: நல்ல பாட்டு.
1: இறைவனே இது ஒரு காதல் பாட்டு, டூயட் பாட்டு.
0: அதெல்லாம் எல்லாம்
2: கரெக்ட். டூயட் பாட்டு அந்த பாட்டோட சேர்த்திருக்கேன். ஆமா
1: அல்லிவிடி அந்த தெரியல சார், மறந்துட்டு மறந்துட்டு மறந்துட்டு.
2: சரி நான் படிச்சுட்டுமா? மாம்பழத்து
1: வாசமல்ல செண்டு யார் வரவை கண்டு பாடியது
2: இன்று.
1: எஸ் ஜானகிம்மா பாடிப்பாங்க. அதான் அப்படியே தொடர்ந்து வருது. ஆனா ஃபர்ஸ்ட் வார்த்தை மறந்துடுச்சு.
2: வராது எல்லாத்துக்கும் அப்படித்தான். உங்களுக்கு எனக்கும் அப்படித்தான். எனக்கும் அப்படித்தான் இருக்கும்.
1: நல்லா பண்றீங்க. ஐயோ இறைவனே. அப்புறம் லேசி லிசி கேள்வி கேக்குறீங்க சாருக்கு. நல்ல கேள்வியை கேட்கணும். ஆமா ஆமா, அதான் உங்களுக்கு கஷ்டமானத கண்டுபிடிக்க. அப்படி
0: கடைசி போற பையனை வந்து நீங்களும் சேர்ந்து பைக்ல போயிட்டு இருக்கீங்க சரிங்களா?
1: அஞ்சு பேரு போறாங்க, அதுல நீங்களும் ஒரு ஆளு.
0: அஞ்சு பேர் அஞ்சு பைக்ல போயிட்டு இருக்காங்க. கடைசி போற பையனை வந்து நீங்க ஓவர் டேக் பண்ண போறீங்க. அப்ப நீங்க எத்தனையாவது போவீங்க?
2: அஞ்சு
0: பேர் அஞ்சு பைக். யோசிச்சுதானே சொல்லிருக்கீங்க?
1: கடைசியா போற பையனை ஓவர் டேக் நீங்க பண்றீங்க.
2: ஓவர் டேக் பண்ணனானே அப்போ நாலாவது. நாலாவது
0: சரி, ஃபைனல் டிசிஷன் வந்து 4னு சொல்லிருக்கீங்க
1: இல்லையா? கன்ஃபார்மா?
0: 4 தான்.
2: 4 கன்ஃபார்ம் பண்ணீங்கமா?
0: சரி சரி. 5 பேர் பைக்ல போறாங்க அப்படினு சொன்னேன் இல்லையா?
2: ஆமா.
0: அப்ப கடைசி போற பையனை எப்படி ஓவர் டேக் பண்ண முடியும்? ஓவர் டேக்
1: பண்ணவே 5 தானே போகுது.
2: என்ன 5 போக நான் ஒன்னே நினைச்சிட்டேன்.
1: 5 ல நீங்க போறீங்க. 5 ஏ சேர்த்து நீங்களும் சேர்ந்து போறீங்க. 5 பைக்ல போறாங்க, அதுல நீங்களும் ஒரு ஆளு. நல்ல நல்லா சூப்பரான பாட்டு பாடுனீங்க. நிகழ்ச்சி கலந்து கொண்டு ரொம்ப நன்றி சார். நான்
2: விட தெரிஞ்சிக்கணும். வேற தெரிஞ்சிக்கலாம்ல வேலைய?
1: ஆ கண்டிப்பா. थैंक यू சார். थैंक यू.
2: ரொம்ப நன்றிமா. நன்றி.
0: சுமித்ரக்கா
1: அப்புறம் ஒரு மார்க் கிடைச்சிருக்கு. சிறப்பு.
0: ஈக்குவலா இருக்கும்.
1: ஆமா ஆமா.
0: சரி இப்ப நம்ம பாட்டை கேட்டுட்டு அடுத்த நேர்கிட்ட பேசலாம். பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. நேரம் 4:19 நிமிடத்துல அ அ இ இ திரைப்படத்துல இருந்து.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நேரம் 4:24 ஆகிட்டிருக்கு. இது பொதிகை தும்ப நிகழ்ச்சி விளையாடிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா உடனே டயல் பண்ணுங்கள் 2561132 மற்றும் 2561133. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: மலை வணக்கம்.
2: ஹலோ,
1: யாரு? யாழினி வந்திருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க யாழினி?
2: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லணும். ரெடியா?
2: பொருள் சொல்லணுமோ?
1: எதுனாலும் நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லணும், அவ்வளவுதான்.
2: ஆ சரி
1: சரி, ஓகே. ரெடியா? ஓகே. இப்போ ரெடியா? ஆ ஓகே, ரெடி. இப்போ மூணு கீரைகளோட பேர் சொல்லுங்க.
2: பச்சள கீரை, முருங்கை கீரை,
1: மூன்று வெள்ளை நிறத்தில் கொடி பொருட்கள்.
2: அரிசி பவுடர்,

0: முக பவுடர்.
1: முக பவுடர், பவுடர் முக பவுடர், அது எடுத்து பவுடர் முக பவுடர்.
0: அப்புறம் லோஷன்.
1: லோஷன்லாம் பிங்க் கலர் அப்படி தானே இருக்கும். இதெல்லாம் ஓவரா இல்ல? கோலப்பொடி இருக்கு, பால் இருக்கு, உப்பு இருக்கு. ஓகே 40 செகண்ட் முடிஞ்சிடுச்சு. சொன்னதெல்லாம் செஞ்சிட்டீங்க, சூப்பரு. சரி, நீங்க கேள்வி கேளுங்க. ஆ, முடிஞ்சது. ஆ, என்ன கேட்க போறீங்கன்னே பயமா இருக்கே. சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா
2: நினைச்சீங்க நீங்க சுமித்ராக்காவ.
1: ஐயோ,
2: சும்மாவா?
1: என்னால முடியல,
0: எனக்கு தெரியுமே.
2: என்னன்னு பேண்ட் போட்டா எலிஃபண்ட் ஆயிரும்யா?
0: இல்ல, அவங்க சொல்லிடுறாங்கன்னு எனக்கு தெரியும்.
2: அப்படியா? பாத்தீங்களா,
0: டேலண்டட் பர்சன்.
1: அப்படி எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க, என்னை விட என் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க. சூப்பர் யாழ்னி, சூப்பர், நல்லா விளையாண்டீங்க, ரொம்ப நன்றி.
2: சுமித்ராக்கா, சும்மா பட்டைய கலப்பிட்டு இருக்கீங்க போங்க.
1: நிசமாவா?
2: ஆமா. சரி சரி, கொஞ்சம் கூல் கூல் சில் சில் பண்ணணும் பாத்தீங்களா, அதனால ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடலாம். நேரம் 4:27 ஆயிட்டு இருக்கு, பாடலும் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு.
3: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு, கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
4: என் குழந்தை கூட வழி சொல்லோ,
5: எனக்கு பாட்ட நிப்பாட்டு,
3: தம்பிக்கு நீயே வழி காட்டு. அது எங்க ஊரு அந்த

0: நேரம் 4:32. பொதிகை தும்பி கேம் ஷோ விளையாடிட்டுருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் நேரம் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹாய், வணக்கம்.
2: வணக்கம். சங்கரங்கோவில் வேம்படி முத்து.
1: நலமா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கேன். சகோதரிகள் இருவரும் நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கும். மழை எங்க ஊர்ல இருக்கா இல்ல மூடாரமா இருக்கா?
0: என்ன அப்படின்னா, அப்போ நீங்க வந்து நான் ஒரு பால் ரெண்டு பால் சொல்லும் போது ஒரு ஒரு ரன்னை வந்து நீங்க சொல்லணும். இந்த பால்ல எத்தனை ரன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத சொல்லணும்.
2: சரி,
0: ஒரு கெஸ்ஸிங்ல. சரியா? நான் வந்து ஒரு 6 நம்பர் எழுதி வச்சிருக்கேன். நீங்க சொல்ற நம்பரும் இதுவும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா, 4 நம்பருக்கு மேல நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பாயிண்ட். சரியா? இவங்க பார்த்துப்பாங்க.
1: ஓகே, நான் பாக்குறேன்.
0: சரி, ஃபர்ஸ்ட் பால் அடிங்க.
1: முட்டை.
2: ஆமா,
1: அவங்க ஒன்னு எழுதி இருக்காங்க.
0: சரி, தேர்ட் பால்.
2: தேர்ட் பால்ல 4.
1: 4. ஓகே, அவங்க 3 எழுதி இருக்காங்க.
0: சரி, फोर्थ பால்.
2: 2 ரன்.
1: ஓ, சேம்.
0: 2 ரன். சூப்பர். 5th பால்.
2: 5th பால்ல 6.
1: 6 அடிச்சிங்க. அவங்க 4 போட்டுருக்காங்க.
2: சரி,
1: லாஸ்ட் பால். அப்புறம் நீங்க சொல்ற ரன்னும் எங்களுடைய ரன்னும் ஒரே நம்பர். நீ சொல்றது
2: டோட்டல் ரன் கரெக்டா வருதா அப்படி பாத்துறோம்.
1: அவங்களுக்கு தான் ஒரே ஒரு ரன் தான் நீங்க சொன்னதும் அவங்க சொன்னதும் ஈக்குவலா இருந்தது.
2: மேக்ஸ் போட்டலாமா?
1: ஆமாங்க சார். இப்ப நீங்க கேள்வி கேளுங்க.
2: மேல பறவைகள் பறந்து வருது.
1: சரி,
2: கீழே குளத்துல தாமரை பூ நிக்குது. ஒவ்வொரு பறவையா உட்கார்ந்தது. ஒரு பறவைக்கு உட்காரதுக்கு பூ இல்ல. ரெண்டு பறவையா உட்கார்ந்தது. ஒரு தாமரை பூ மிச்சம்.
1: இது ரொம்ப நாளா கேட்டிருக்கோம், ஆனா சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்ல. லிசிக்கு ஞாபகம் இல்ல நினைக்கிறேன்.
0: எத்தனை பறவை இருந்துச்சு, எத்தனை பூ இருந்துச்சு?
2: அதுதான் விடை.

0: ஆனா ஒற்றைப்படையில தான் வரும்னு நினைக்கிறேன். இது முன்னாடி ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, நாங்களும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா மறந்து
1: நான் சொன்னேன் சுப்பிரமணிய சார்ட்ட.
0: அதானே பார்த்தேன், நல்லது செய்யுங்க.
2: சொல்லுங்க சார்,
0: நீங்களே சொல்லுங்க.
1: நாலு பறவை,
0: நாலு பேர்ட்ஸ்,
1: மூணு பூ,
0: மூணு பூ. ஓ, ஒண்ணுல உட்கார்ந்தா ஒண்ணு மிச்சம்,
1: ரெண்டு ரெண்டா உட்கார்ந்த போது ஒரு பூ மிச்சம்.
0: ஓகே,
1: ஒண்ணு ஒண்ணா உட்காரும் போது
0: ஒரு பறவை மிச்சம். ஓகே சார், ஓகே, சூப்பர் சார், நிகழ்ச்சி கலந்து கொடுக்க ரொம்ப நன்றிங்க சார், தேங்க்யூ.
1: நன்றி நன்றி.
0: நான் ஆறு ஏழு இருக்கும்னு நினச்சேன், அப்படினாலும்
2: ஒன்றாம் அது வருமா?
0: சரி தான், ஏழு ஆறுனா ஓகேயா இருக்கும்னு நினச்சேன்.
2: சரி, நம்ம கணக்கை போட்டு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்குள்ளால ஒரு பாட்டு நேயர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கட்டும். சரியா, நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்துட்டுருக்கு உத்தம புத்திரன் திரைப்படத்திலிருந்து பாடல்.
3: Yo mama, you know how me nerdy kiss on the dance floor, baby.

இசை வெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

0: நேரம் 4:42. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இது பொதிகை தும்பி கேம் ஷோ. நம்ம நிகழ்ச்சியில நேர அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். அப்புறம் மழைன்னு வரலையா?
2: ஒரு மணி நேரம் நல்ல மழை.
1: ஓ, பெஞ்சு தள்ளிடுச்சு. திருநெல்வேலி தூத்துக்குடி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வருதே. நான் எது சொன்னாலும் நீங்க செஞ்சிருவீங்களே, அதுதான பெரிய விஷயம். போன தடவை தோந்து படிக்கிறது நீங்க ஜெயிச்சிருவீங்க. நல்லது நல்லது. சரி, நான் ஒரு டயலாக் சொல்வேன், அத இவங்க நான் சில பேரு சொல்வேன், அவங்கள மாதிரி பேசி காட்டணும். ஓகேயா? இதுக்கு தாண்டா இந்த ஊர்ல ஆளின் நாள் அழகு ராஜா வேணுங்கிறது இதுதான் டயலாக். ஒரு வயசான தாத்தா மாதிரி பேசுங்க. இது தாத்தா பேசுற மாதிரி இல்ல, ரொம்ப கஷ்டத்துல பேசுற மாதிரி இருக்குது.
2: ஏமா தாத்தா அந்த மழை நேரத்துல கம்ப உட்டி
1: முடியல
2: போற டைலாக் சொல்லுவாரு.
1: ஓ, அந்த மாதிரி.
2: நாங்க எல்லாம் வேற மாதிரி.
1: அப்படியே நம்பியார் மாதிரி பேசுங்க.
2: நீயே மாதிரி ஊருக்குள்ள அழகு ராஜா வேணு வேணு
1: வேணுங்கிறது. சரி, நியூஸ் வாசிப்பாங்களா? அந்த மாதிரி பேசுங்க.
2: வணக்கம். இனிய மாறி ஊருக்குள்ளே அழகு ராஜா வேணும் என்பதை இன்னும் சிறு நேரத்திலே நீங்கள் பார்க்கலாம்.
1: பார்க்கலாம், கேட்கலாம். சூப்பர், எல்லா டாஸ்க்லயும் ஜெயிச்சிட்டீங்க, மார்க் உங்களுக்கு அள்ளி கொடுத்தாச்சு. நீங்க கேளுங்க.
2: எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கடைக்கு போறியா?
1: சரி,
2: கடைக்காரு துணி எல்லாம் எடுத்து போட்டாச்சு, போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க குடிக்கல குடிக்கல இங்க.
1: சரி,
2: எப்படியாவது அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு பிடிச்சதை பக்கத்துல அவங்கதான்.

0: ஓ சரி சரி சரி. இப்போ வந்து லிசி வந்து துணி எடுத்து போடுவாங்க, நான் வேணாம் வேணாம், நான் வந்து எப்படியாவது வாங்கக்கூடாது, ஆனால் அவங்க என்னை வாங்க வைக்கணும் அதானே?
1: வேங்க வைக்கணும், அதெல்லாம் பார்க்க போகிறோம். ரெண்டு மனோராஜ் நடிப்பேன்.
0: ஓ அந்த மாதிரி, சரி சரி. என்னமா இது, ஒரு துணி கூட நல்லா வேலை, என்ன கடை நடத்துறீங்க? ஓனர் எங்கம்மா, கூப்பிடுமா? ஆமாம் நீதான் சேல்ஸ் கேர்ள், ஏதாவது பேசுமா?
2: இருங்க, இவ்வளோ ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்கோம், எதுவுமே பிடிக்கலனா எப்படி?
0: ஒரு மாடலாக புதுசாக இருக்கா, தீபாவளி வேலை வருதே, கடை புதுசாக திறந்துருக்கீங்களேன்னு வந்தால் என்னம்மா இது?
2: இந்த பச்சை கலர் ரெடி எடுனீங்க.
0: பச்சையும் வேண்டாம் மஞ்சையும் வேண்டாம், பச்சையை எடுன மஞ்சள் எடுக்கிற மஞ்சள் எடுத்த சோப்பு எடுக்க என்னம்மா ஆச்சு உனக்கு?
2: இங்கே பாருங்க, இந்த நீங்கள் நல்ல வெள்ளு வெள்ளுன்னு அழகாக இருக்கிறீங்களே, உங்கள் கலருக்கு இந்த ப்ளூ கலர் சும்மா எட்டுப்பா இருக்கும்.
0: இதுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன், சரியா? எதையாவது என் தலையில் கட்டலான்னு நினைக்கிறியா? நானே இந்த ஊர்லேயே யாருமே கட்டாத ஒரு கலரில் அழகான ஒரு ட்ரெஸ் போடணும்னு இப்பவே தீபாவளி துணி எடுக்க வந்தா இப்படி சொல்றிய? என்னமா நீ
2: வேணா இந்த நீல கலர் சேலைய வந்து வச்சு பாருங்களேன்.
0: நீல கலர்ல என்கிட்ட இருக்கு, நீல கலர் இருக்குது, மஞ்சள் கலர்
2: இல்லாத கலர் என்னது அது சொல்லுங்க.
0: அந்த பச்சை கலரும் மஞ்சள் கலரும் சோப்பு கலரும் காப்பி கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு துணி எடுத்து கொடுமா.
2: அப்ப ரெண்டு மூணு நாலு சேலை எடுக்கவா?
0: நோ, ஒரே சேலையில அத்தனை கலர் இருக்கணும்.
2: சொல்லுங்க.
1: என்ன பாருங்க, இப்ப புது டிசைன் தீபாவளிக்கு வந்திருக்கு, ஒரே சேலையில 23 கலர் இருக்குமா, துண்டு துண்டா வெட்டி கச்ச கலர் இருக்கு, அதை போடுங்க வாங்கிடுவாங்க.
0: நாளா 200 கலரே வச்சு சேலை கட்டி இருக்கா, என்ன 20 கலர் பெரிய கலர் சொல்லிட்டு இருக்கேலாக்கும். என்ன கடை நடத்துறீங்க? போங்க, ஓனரும் சரி கிடையாது, சேல்ஸ் கேர்ளும் சரி கிடையாது, இதெல்லாம் ஒரு கடை, இதை வாங்க வேற. நான் அங்கேருந்து பஸ் ஏறி வந்தேன், பஸ் சார்ஜ கொடுங்க முதல்ல. ஒரு சேலைக்கா? சரி, அந்த சேலையை முதல்ல கொண்டாங்க, பக்கெட்ல தண்ணி கொண்டு வந்திருக்கேன், முக்கி பாக்க. தீபாவளி வரது ஒரு நாள் தான், இதுல வேற 12 சேலை கட்டுமா? 12
2: முடிஞ்சிருச்சு,
0: நான் ஒண்ணு வாங்க முடியாது, உங்க கடை சேலை கிருஷ்ணன் அவர்கள். வாழ்த்துக்கள் சூப்பர் சார், நிகழ்ச்சி கலந்து கொண்டு ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
2: சுமித்ராக்கா,
0: என்னமா
2: சிரிப்பு வாயெல்லாம் நிறைஞ்சிருக்கு?
0: ஆமா,
2: அந்த சிரிப்போட இப்ப பாடலும் நேயர்களுக்காகவும் நம்மளுக்காகவும் வந்துட்டு இருக்கு. கேளுங்க, குட்டி திரைப்படத்துல இருந்து பாடல்.
0: ஐயோ, ஆஹா ஆஹா.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: நேரம் 4:53. பொதிகை தும்பி நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் எங்க இருந்து பேசி வந்திருக்கீங்க?
3: பாடுங்க.
2: அப்புறம் தெரியல.
3: என்னது
2: பாட்டு தெரியலம்மா? பாட்டு தெரியலம்மா?
3: போட்ட பாட்டு தான்.
2: நாங்க போட்ட பாட்டு தானா?
3: தெரியுது
2: சந்தான குங்குமம் சொல்லும் போதே தெரிஞ்சு என்ன பாட்டு தெரியலையே. தெரியலையே, நீங்க சொல்லுங்க.
3: எனக்கு
2: தெரியவே இல்லை. தெரியுமா இந்த பாட்டு? எனக்கு தெரியாது.

0: இன்னைக்கு தான் தெரியுது. சூப்பருங்க. சரி ஓகே, லிசி கேள்வி கேட்பாங்க சரியா? ஓகே, எங்களுக்கு தெரியல சத்தியமா, அந்த பாட்டு தெரியாது எங்களுக்கு.
1: சரிம்மா, உங்களுக்கான கேள்வி நான் கேக்குறேன். நிறைவான நேயர், டைம் ஆயிட்டு இருக்கு. நாங்க
2: தெரியாம
0: எப்படி இருக்கும் அப்ப? 20ல இருந்து சொல்லுங்க பாக்கலாம். பாட்டு ஏதாவது விடுகதை கேட்கணுமா?
1: சரி, விடுகதை விடுகதை கேட்கலாமா?
0: ஆ ஓகே.
1: கிளிக்கும் மயிலுக்கும் வேண்டாம், இது வேண்டாம். தலை உண்டு பூ உண்டு ஆனால் உடல் இல்லை.
0: தலை உண்டு பூ உண்டு ஆனால் உடல் இல்லை, அது என்னது?
2: தலை உண்டு
0: பூ உண்டு ஆனால் உடம்பு கிடையாது. யோசிங்க, 40 செகண்ட் இருக்கு.
2: ஒரு குளு கொடுங்க மேடம்.
0: இதா குளு கொடுக்கணுமாமா?
1: டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒண்ணு.
0: நம்ம வந்து எப்போ நம்ம வாழ்க்கையில தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா.
1: டக்குன்னு தூக்கிலாம் யாட்டியோ நம்ம தந்திர மாட்டோம். சாப்பிடுறது இல்ல.
2: இல்ல.
1: ஆஹா.
0: நாம தினம்
2: துணியா?
0: துணி இல்ல. தலை இருக்கும், பூ இருக்கும், ஆனா உடம்பு இருக்காது. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நாங்க யோசிச்சு அந்த பாட்டே எங்களுக்கு தெரியல, நீங்க யோசிங்க.
1: சரிம்மா, அந்த அந்த பாட்டு விட்டுட்டு இப்ப உங்களுக்கான கேள்வியில இருக்கும். உங்களுக்கான டைம் முடிஞ்சிருச்சு.
0: பூ இருக்கு ஆனா உடம்பு இல்ல.
2: பூ இருக்கு,
0: உடம்பு கிடையாது.
2: உடம்பு கிடையாது.
0: தெரியல. நன்றி.
1: சுமித்ராக்கா, இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு.
0: ஓகே,
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில் சூப்பராக நேயர்கள் வந்து கலந்துக்கிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் நம்மக்கிட்ட கேட்டாங்க. நாமளும் நிறைய கொஸ்டின்ஸ் நேயர்கள்கிட்ட கேட்டோம். அப்படி இப்படியா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். நேயர்கள் வந்து மொத்தமாக 6 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. அப்புறம் அதில் நீங்கள் 3 மதிப்பெண், நான் 3 மதிப்பெண்.
0: அடடா, ஈக்குவலாக இருக்கும்.
1: ஆமாம், இன்றைக்கி நேயர்கள் தான் எப்பவும் போல் வின் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்கும், கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசியிருந்தோம் நான் எஸ் லசி ஜெகன் மற்றும்
0: நான் சுமித்ரா.
1: நேயர்களே, இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் 5 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் 1963 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. மகளிருக்கான வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருந்து சட்டத்திருத்த வரைவினை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் துறை பெரிய அளவில் சீர்திருத்தங்களை

கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிராக தெரிவிக்கப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் ஜனநாயக அமைப்புகளின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையை சிதைக்க வழிவகுக்கும் என்று முன்னாள் நீதிபதிகள் 42 பேர் கடிதம் எழுதியுள்ளனர். அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவ்நீதம் பிள்ளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. தாராபுரத்தில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி சத்யபாமா 9,471 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மதுராந்தகத்தில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் முன்னிலை வகிக்கிறார். தமிழகத்தில் காவல்துறை ஆய்வாளருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கன்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நேகி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். உலக லான் போல்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களை. நேரம் 5 மணி 3 நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6. இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் 1963 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான் எஸ் லெசி ஜெகன். இப்போ வந்து 1963 அப்படியே சின்னதாக ஒரு டைம் ட்ராவலில் போகலாம். அந்த காலத்து பாடல்களை மறக்க முடியுமாங்க? அதோட திரையில் தெரிகிற அந்த திரை நட்சத்திரங்கள், சிரிக்க வைக்கிற நகைச்சுவை காட்சிகள், இதெல்லாமே நம்ம மனசுக்குள்ளே ஒரு தனி சந்தோஷத்தை இன்றைக்குமே கொடுத்துட்ருக்கு. இன்றைக்கி முதல்ல நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களும் தேவிகா அவர்களும் நடித்த ஆனந்த ஜோதி திரைப்படம். பிஎஸ் வீரப்பா அவர்களுடைய தயாரிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான திரைப்படம்ங்க. ஏன்னா அதோடைய பாடல்கள் தான் ஃபஸ்ட் அட்ராக்ஷன்னே சொல்லலாம். இந்த பாடலுக்கு வந்து இசையமைச்சிருப்பாங்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி. கண்ணதாசன் அவர்கள் வந்து பாடல் வரிகளை எழுதியிருப்பாங்க. சில பல காமெடி காட்சிகள் வந்து எம்ஆர் ராதா அவர்களில் இந்த காமெடி காட்சிகள், நகைச்சுவை காட்சிகளை இந்த படத்தில் நம்ம பார்க்க முடியும். எம்ஆர் ராதா அப்படின்னு சொன்னதுமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய வித்தியாசமான அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு நக்கலான பேச்சு, டைமிங்கில் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கவுண்டர் வசனங்கள், இதெல்லாம் நம்மளை நினைவுக்கு கொண்டு வரும். அப்படிப்பட்ட அவங்களுடைய நகைச்சுவையான ஒரு காட்சி என்ன அப்படின்னா, புது ரேடியோ வாங்குறதுக்காக கடைக்கு ஒருத்தர் வராரு. ரேடியோ வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. அந்த கடை வச்சிருக்கும் போது அவர் வந்து ஒரு ரேடியோ, புது ரேடியோவை எப்படி வாங்க வைக்கிறாரு அப்படிங்கிற காட்சியை நம்ம இப்போ கேட்கலாம்.

0: உன்னை விட உன் பொண்டாட்டியும் பரவாயில்ல போல இருக்கு. பேசாம புது ரேடியோ வாங்கிட்டு
1: போய் இந்த ரேடியோ ரிப்பேர் பண்ணி தர மாட்டீங்களா?
0: அதை ரிப்பேர் பண்ண முடியாது, எங்களுக்கு டைம் இல்ல. புது சாமான் தான் மாத்தி தருவோம். புது ரேடியோ 200 ரூபாய் விலை வாங்கி
1: கொஞ்சம் குறைச்சு வாங்கிக்கீங்களா?
0: ஐயா கூட 2 ரூபாய் அதிகம். இதுல
1: அது எதுக்கு?
0: இனிமே கரகர போறாது. அந்த பாவத்துக்கு தொண்டை கட்டாதபடி இந்த சீனாக்கள் கண்டு மிளகு எல்லாம் இதுல போட்டுருக்கு. 2 ரூபாய்ங்க.
1: 2 ரூபாய்
0: சரி,
1: அப்ப எடுத்துக்கிட்டுங்க.
0: போட்டு லைசன்ஸ் எல்லாம் நாளைக்கு அனுப்பிச்சிடுறேன்.
1: அப்ப நான் வரட்டுங்களா?
0: சரி.
2: ஏண்டா புண்ணியக்கோட்டி
1: நமக்கு வரக்கேன்.

நேரம் 5:12, படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி 1963 வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்களும் திரை தகவல்களும், அடுத்த திரைப்படம் என்ன அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிக்கலாம். காதலில் தவறு செய்த ஒருத்தர் உண்மையாக திறந்த

அப்படின்னா அவரை ஏற்றுக்கொள்ள இந்த சமூகம் தயாராக இருக்கும். அதை விட முக்கியம், அவரை வெறுத்த மனைவியே அவரை காப்பாற்ற முன்வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் திரையில் விடை சொன்ன படம் தான் 1963 வெளியான இருவர் உள்ளம் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள், பி சரோஜா தேவி அவர்களுடைய நடிப்பில், எல்வி பிரசாத் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்துக்கு பார்த்திங்கன்னா மு கருணாநிதி அவர்கள் வசனம் வந்து கூடுதல் சிறப்புனே சொல்லலாம். காதல் விஷயத்தில் பொறுப்பில்லாமல் நடந்து கொள்கிற செல்வம் ஆசிரியையான சாந்தாவை சந்திக்கிறாரு. அவருடைய பழைய நடவடிக்கைகள் சாந்தாவுக்கு வெறுப்பை ஏற்படுத்தினாலும் சூழ்நிலையால் ரெண்டு பேருக்கும் திருமணமும் நடக்குது. ஆனால் செல்வத்தோட முன்னாள் காதலி வசந்தி கொலை செய்யப்பட அந்த குற்றம் செல்வத் மீது விழுது. அவங்க வந்து வெறுக்கிறாங்க. சாந்தா என்ன பண்ணுறாங்க, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி கணவர் வந்து நிரபராதி அப்படிங்கிறத நிரூபிக்க ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. அங்கேருந்தால் இந்த கதையோட உணர்ச்சிகரமான திருப்பம் அப்படிங்கிறது ஆரம்பமும் ஆகுது. இந்த படம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி திரிபுர சுந்தரியின் பெண்மனம் அப்படிங்கிற நாவலை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம். அதோட 1961 வெளியான தெலுங்கு படமான பரியா பட்டலு அப்படிங்கிற படத்தோட மறு ஆக்கமாகவும் உருவாக்கப்பட்ட திரைப்படம். இந்த திரைப்படம் சூப்பராக வெற்றி பெற்ற திரைப்படங்க. 100 நாட்களுக்கும் கடந்து ஓடி வணிக ரீதியாக வெற்றி பெற்ற திரைப்படம். இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா, இது சிவாஜி கணேசன் அவர்களுடைய 86வது திரைப்படம், சரோஜாதேவி அவர்களுடைய 50வது திரைப்படம். ரங்காராவ் வந்து இந்த திரைப்படத்தில் சிவாஜி அவர்களுடைய தந்தையாக, அதாவது வக்கீல் கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பாங்க. தன்னுடைய மகனுக்கு எதிராக வாதாடுற ஒரு சீன் வந்து உண்மையிலே வந்து மனசை தொட்ட ஒரு சீனாக நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்கும். இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா எம் ஆர் ராதா அவர்களுக்கு ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் கொடுத்துருப்பாங்க இயக்குனர் பிரசாத் அவர்கள். எம் ஆர் ராதா வந்து இந்த படத்தில் நல்லவராக வந்திருப்பார், அது இன்னும் ஸ்பெஷல்னு சொல்லலாம். டிபி முத்துலட்சுமி அவர்களுடைய நடிப்புமே இந்த திரைப்படத்தில் ரொம்ப சிறப்பாக பாராட்டப்பட்டது. இன்னும் பாடல் பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்லா பாடல்களுமே சூப்பர் பாடல்கள் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நதி எங்கே போகிறது கடலை தேடி அந்த பாடலாக இருக்கட்டும், பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அந்த பாடல். அதை விட சூப்பர் அப்படின்னு சொல்லணும்னா கையில் வீணையோட சாந்தா கேரக்டரில் வரக்கூடிய சரோஜா தேவி அவர்கள் வந்து பாடுற அந்த பாடல் வந்து பல கருத்துக்களை நம்மளுக்கு சொல்ல வர ஒரு பாடலாகவே அமைஞ்ச பாடல் தான். அந்த பாடலை நாம் இப்போ கேட்கலாம்.

0: நேரம் 5:20. படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, ஒரு பாடலை கேட்குறப்பவே நம்ம மனசுக்குள்ளே ஒரு சின்ன பறவை சிறகடித்து பறக்க மாதிரியான ஒரு உணர்வு வரும். அதுவும் 1963 அப்படின்னா அப்படி ஒரு இனிமையான பாடல் தான். 1963 வெளியான குங்குமம் திரைப்படத்தில் இடம்பெற்ற சின்னஞ்சிறிய வனப்பறவை அப்படிங்கிற பாடல். இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க சிவாஜி கணேசன் அவர்கள். இது வந்து கிருஷ்ணன் பஞ்சு அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படத்துக்கு கே வி மகாதேவன் அவர்கள் வந்து இசை கொடுத்துருப்பாங்க. பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் வந்து எழுதியிருப்பாங்க. டிஎம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி அவங்களுடைய குரலில் ஒழித்த இந்த பாடல் பார்த்திங்கன்னா, இனிமையான மெட்டாலும் மனதை வறற்ற அந்த வரிகளாலும் இன்றைக்கும் ரசிகர்களை கவர்ற ஒரு பாடலுங்க. இதில் பார்த்திங்கன்னா, சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து லேடி கெட்டப்பில் வந்து வருவாங்க. சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் அது. அவங்களுக்கு பார்க்குறப்பவே பார்த்திங்கன்னா செம்மையாக அப்படியே பூவெல்லாம் வச்சு சூப்பராக ஒரு தலையில் ஒரு பன் கொண்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே வரும்போது நடக்கிற நடிகே வந்து இது எப்படி இவங்களை வந்து சந்தேகமே பட முடியாத அளவுக்கு இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து போலீஸ் வந்து அவங்கள கொஞ்சம் சந்தேகத்துக்கு மாதிரி பார்த்துட்டு எங்கே போகிறீங்க எங்கே வரீங்க அப்படிங்கிற கேள்விகளை வந்து கடகடன்னு அவங்கக்கிட்ட கேட்கவும் ஆரம்பிப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாமல் அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. பாருங்க.
1: சொல்ல மாட்டேன்,
2: சொல்ல மாட்டேன். யாரும் தெரியுமா? தயா, ஸ்டேஷன் கொண்டு போ.
1: என்ன உங்களுக்கு என் மேல சந்தேகம்?
2: என்ன இங்க அனாசமா கலாட்டா பண்ணிட்டு இருக்க? எங்க வந்த இங்க போற?

0: யார் நீ ஊரன்ன சொல்லு.
1: அத்தடி இம்புட்டு கேள்வி ஒரே திரியா கேட்டா எப்படி பதில் சொல்றது? ஒண்ணு ஒண்ணு ஒன்னா கேளுங்க. முதல் கேள்வி எங்க வந்த? சாயா குடிக்க வந்த. ரெண்டாவது கேள்வி
0: எங்க போற?
1: வீட்டுக்கு போறேன்.
0: யார் வீடு?
1: எங்க அக்கா வீட்டுக்கு போறேன்.
0: அக்கா வீடு எங்க இருக்கு?
1: மச்சான் வீட்டுல இருக்கு.
0: மச்சான் வீடு எங்க இருக்கு?
1: மச்சான் வீட்டுலதான் அக்கா இருக்கு. அக்கா வீட்டுலதான் மச்சா இருக்கு. ரெண்டு வீடு ஒண்ணுதான்.
0: ரொம்ப நேரம் வீணா போச்சு. சரி நான் அந்த பக்கம் போறேன். நீங்க இந்த பக்கமா ஒரு தெரு கூட பாக்கி இல்லாம வர்றவங்க போறவங்கள ஜாக்கிரதையா கவனிச்சுக்கலாம். எஸ் சார், பி கேர்ஃபுல்.
2: சரி நேர்களே, அடுத்ததாக அந்த காலத்து இசையாக நம்ம இப்போ மீண்டும் ரசிக்கலாம். குங்குமம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டுருக்கு. டிஎம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி அவர்களுடைய குரலில் சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

ஒரு வீட்டில் எல்லா வசதிகளும் இருக்கலாம், ஆனால் அங்கே அன்பு பாசம் இதெல்லாம் இல்லைனா அந்த வீடு வந்து முழுமையான குடும்பமாகுமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம மனசில் ரொம்ப அழுத்தமாக பதிய வைத்த திரைப்படம் தான் 1963 வெளியான கற்பகம் திரைப்படம். அதை பற்றி தான் அடுத்ததாக படமும் பாடலும் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் டைரக்ட் பண்ண இந்த படத்தில் ஜெமினி கணேசன், சாவித்ரி, எஸ்.வி. ரங்காராவ், கே.ஆர். விஜயா, ஆர். முத்துராமன், எம்.ஆர். ராதா இப்படி நிறைய நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கே உண்டான இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நடிகை கே.ஆர். விஜயா அவர்கள் வந்து தமிழ் திரைப்பட உலகில் கதாநாயகியாக அறிமுகமான படம் இதுதான் முதல் திரைப்படம். உங்களுக்கு ஒரு பெரிய குடும்பத்தில் வந்து அன்பு பாசம் சொத்து உறவுச்சிக்கல் அப்படியே கதை வந்து நகர்ந்து போயிட்டுருக்கு. குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனைகளால் உறவுகளும் பிரிஞ்சு போகுது. ஆனால் முதல் மனைவியான அந்த கற்பகம் வந்து இறக்குறாங்க. கற்பகம் அப்படிங்கிறது தான் படத்தோட டைட்டில். இதில் வந்து பார்த்திங்கன்னா கே.ஆர். விஜய் அவர்களுடைய பேர் தான் கற்பகம். அந்த இறந்து போகிற அந்த நினைவு, குழந்தை மீதான பாசம், இதெல்லாம் வந்து குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்குது. ஆனால் கடைசியாக அன்பும் பாசமும் குடும்பத்தை மீண்டும் ஒன்று சேர்க்குது. அது எப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. இந்த படத்துக்கு இசையமைச்சிருப்பாங்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல்கள் எழுதியிருப்பாங்க வாலி. இந்த படத்துலேயும் பார்த்திங்கன்னா எந்த பாடலுமே வந்து இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி பாடல்களே கிடையாது. பழைய திரைப்பட பாடல்கள் பார்த்திங்கன்னா சில பேருக்கு அந்த காலத்து பாடல்களை எப்போ கேட்டாலும் சலிக்காது அப்படின்னு ரொம்ப அப்படி விரும்பி கேட்பாங்க பார்த்தீங்களா. அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த படத்தில் உள்ள எல்லா பாடல்களும் இருக்கும். அத்தை மடி மெத்தையடி அந்த பாடலாக இருக்கட்டும், மன்னவனே அழலாமா, அதை விட சூப்பர் என்னென்னா பக்கத்து வீட்டு பருவ மச்சா அந்த பாடல், ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு அந்த பாடலாக இருக்கட்டும், எல்லா பாடலுமே வந்து பாடல்களை பழைய பாடல்களை ரசித்து கேட்குறவங்களுக்கு பிடிச்சமான பாடல்கள் தாங்க இது எல்லாமே. அதோட இந்த கற்பகம் திரைப்படம் பார்த்திங்கன்னா தேசிய அளவில் அங்கீகாரம் பெற்ற திரைப்படமாக இருந்துச்சு. 1963 சிறந்த தமிழ் திரைப்பட பிரிவில் 2வது சிறந்த திரைப்படத்துக்கான விருதையும் பெற்றுச்சு.

0: அதோட 100 நாட்களும் கடந்து திரையரங்கில் ஓடிய வெற்றி படமாகவும் அமைஞ்சிச்சு. அதோட இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா இந்த கதையை வந்து ஹிந்தி தெலுங்கு உள்ளிட்ட நிறைய மொழிகளில் வந்து மறுவாக்கமும் செஞ்சாங்க. சில படங்களுடைய கதையை மட்டும் வந்து நம்மளுக்கு சொல்லிட்டு போகாது, நம்ம குடும்பத்தையும் நம்ம உறவுகளையும் நினைவுபடுத்துகிற அப்படிப்பட்ட ஒரு காலத்தால் அழியாத குடும்ப திரைப்படம் தான் இந்த கற்பகம் திரைப்படம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து உணர்ச்சி பூர்வமான காட்சிகளை வந்து நாம் பார்க்க முடியும். அதாவது கற்பகம் அப்படின்ற கேஆர் விஜய் அவர்கள் வந்து இந்த கேரக்டரில் வந்து அவருடைய மனைவியாக இருந்த பிறகு சாவித்ரி வந்து அமுதா அப்படிங்கிற கேரக்டரில் வந்து வருவாங்க. சுந்தரத்துடைய வாழ்க்கையில் முக்கியமான இடத்தையும் பெறுறாங்க. ஆனால் அந்த குழந்தை மட்டும் அவங்கள ஏற்கிறதுக்கு மறுக்குது. அந்த காட்சியை தான் நம்ம இப்போ கேட்க இருக்கிறோம்.
1: இனிமே நீ சொல்லாம உங்க அப்பா பக்கத்துல நான் உட்காரவே
2: மாட்டேன்.
1: இல்லம்மா, நீ சொல்லாம உங்க அப்பா பக்கத்துக்கு நான் வரவே மாட்டேன். இப்போ சந்தோஷம் தானே?

0: பக்கம் பார்த்தா
1: வான் மேகம் பூப்பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

நேரம் 5:38. படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். காதல்ல ஒரு சின்ன தவறான புரிதல் ஏற்பட்டால் அது ரெண்டு மனங்களையும் எவ்வளோ தூரம் பிரிச்சிரும் அப்படிங்கிற கேள்வியை மையமாக வச்ச திரைப்படம் தாங்க 1963 வெளிவந்த குலமகள் ராதை திரைப்படம். சிவாஜி கணேசன் அவர்கள், பி சரோஜாதேவி அவர்கள், தேவிகா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை இயக்கியிருப்பாங்க ஏ.பி. நாகராஜன். எழுத்தாளர் அகிலன் அவர்கள் எழுதிய வாழ்வு எங்கே அப்படிங்கிற நாவலை தழுவி உருவானது தான் இந்த திரைப்படம். ராதையும் சந்திரனும் காதலிக்கிறாங்க, திருமணம் செஞ்சுக்க முடிவும் பண்ணுறாங்க. ஆனால் ராதையோட குடும்பத்தில் ஏற்படுற சூழ்நிலை காரணமாக அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியேறாமல் தடுக்கப்படுறாங்க. இதனால் சந்திரன் வந்து தன்னை வந்து அவங்க வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு விரக்தியான மனநிலைக்கு போயிடுறாங்க. அது ஒரு தவறான புரிதல், அவங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வருது அப்படிங்கிறதானுங்க இந்த கதை. இதுதான் குலமகள் ராதை திரைப்படத்துடைய கதை. இந்த படத்துக்கு இசையமைச்சிருப்பாங்க கே.வி. மகாதேவன், கண்ணதாசன் அவர்கள், ஏ. மருதகாசி இவங்களாம் வந்து பாடல் வரிகளை எழுதியிருப்பாங்க. ரொம்ப சென்டிமெண்டலான நிறைய சீன்ஸை வந்து நாம் இங்கே பார்க்க முடியும்.

0: குறிப்பாக பார்த்தீங்கன்னா, உன்னை சொல்லி குற்றமில்லை அப்படின்னு ஒரு திரைப்பட பாடல் வந்து நம்ம கேட்டிருப்போம் இல்லையா. இது இந்த கொல்லமகள் ராதை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான். இந்த பாடல் தொடங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தன்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து செம்மையான வசனத்தோடு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சில வசனங்களை எல்லாம் சொல்லுவாங்க. அந்த வசனங்களை நம்ம இப்போ கேட்கலாம்.
1: பின் கல்யாண தேதி நிர்ணயித்தாள், அதன் பின் காத்திருக்கிறேன் உங்களுக்காக என்று கைதேர்ந்து நாடகமாடினாள். முடிவில் வாக்கு தவறிவிட்டாள், வந்த வழியே திருளுங்கள் என்றாள். நடக்காது நம் கல்யாணம் என்று கூறிவிட்டாள். கடைசியாக சென்று பார்த்தால் கல் நஞ்சக்காரி கண் உறங்குகிறாள். நம்பிக்கைக்கு துரோகமா, கல்யாணம் என்று மோசமா, கடைசியில் கண்ணுறக்கமா? ராதா, ராதா!

ஒருத்தங்களை புகழ்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. ஆனால் கேள்விகளை கேட்டுகிட்டே புகழ்ந்தோ கேட்பவர்களையும் ரசிக்க வைக்க முடியுமா? அது ரொம்ப அழகாக செஞ்சுருப்பாங்க கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். 1963 வெளிவந்த பனத்தோட்டம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பேசுவது கிளியா அப்படிங்கிற பாடல் தான் நம்ம இப்போ சொல்லிகிட்ருக்கோம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள், சரோஜா தேவி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. கே சங்கர் இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா, இசை மேதைகள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைக்க, கண்ணதாசன் அவர்களுடைய வார்த்தைகள் பாடலுக்கு அழகான கவிதை தன்மையும் கொடுத்துருக்கும். அதோட இந்த பாடலில் ஸ்பெஷல் என்ன தெரியுமாங்க, ஆண் குரலில் ஒரு கேள்வி வரும், பெண் குரலில் அதுக்கு பதிலும் சொல்லுது மாதிரி. அந்த பாடல் வந்து முழு பாடலுமே கேள்வி பதில் பாணியிலே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எம்ஜிஆர் அவர்களுடைய திரையுலக புகழையும் சரோஜா தேவி அவர்களுடைய அழகையும் கவிதை நடையில் வர்ணிக்கிற அந்த விதம் வந்து அந்த பாடலோட தனி சிறப்புன்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களை பற்றிய புகழ்ச்சியும் தமிழ் வரலாற்று குறிப்புகளையும் கண்ணதாசன் வந்து ரொம்ப இயல்பாக இணைச்சு ரசிக்கிற மாதிரி தந்திருப்பாங்க. அந்த பாடலை நாம் இப்போ கேட்கலாம்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 5:51. படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு கொடுத்த வாக்கை நம்ம காப்பாற்றுறதுக்காக தன்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய தியாகத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலையை மையமாக கொண்ட திரைப்படம் தான் 1963 வெளியான பரிசு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர், சாவித்ரி, எம்ஆர் ராதா, எம் என் நம்பியார், நாகேஷ், இப்படி பல நடிகர் நடிகைகள் வந்து நடிச்சிருப்பாங்க. இது வந்து யோகநாத் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்துலேயும் பார்த்திங்கன்னா இசையமைச்சிருப்பாங்க கே வி மகாதேவன், பாடல்கள் எழுதியிருப்பாங்க கண்ணதாசன் அவர்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேணு வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிப்பாங்க. தன்னுடைய நண்பன் ரகுவுடைய இறுதி வாக்கை காப்பாற்றி அவருடைய தங்கையான மாலாவுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் அப்படிங்கிற பொறுப்பு வந்து வேணுக்கு வருது. ஆனால் மாலா காதலிக்கிறாங்க விஸ்வம் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் விதிக்கிறாங்க. வேணு தன்னுடைய தங்கை சாந்தியை திருமணம் செய்து கொண்டா தான் மாலாவை திருமணம் செய்ய தயாராக இருப்பதா ஒரு வாக்கு சொல்கிறாங்க. இதற்கிடையில் வேணுவோட சொந்த காதல் வாழ்க்கையும் சிக்கலில் மாட்டிக்குது. நண்பனுக்கு கொடுத்த வாக்கும் ஒரு புறம், தன்னுடைய காதல் மறுபுறம். இந்த சிக்கல்லேருந்து வேணு எப்படி வெளியே வர்றாங்க அப்படிங்கிறது தான் கதையோட முக்கிய திருப்பமாகவே அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படத்துக்கு பார்த்தீங்க

நான் ஆரம்பத்தில் காதல் பரிசு அப்படிங்கிற பெயர் வைக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா பரிசு அப்படிங்கிற பெயரில் தான் இந்த திரைப்படம் வெளியும் ஆச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா 1963 தீபாவளி அன்னைக்கு வெளியான திரைப்படம். இந்த திரைப்படத்தில் காதல், நட்பு, தியாகம், கடமை இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து உருவான ஒரு கதையினே சொல்லலாம். நம்மளுடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா சில பரிசுகள் வந்து பொருளாக கிடைக்கும், ஆனால் சில பரிசுகள் அன்பாக கிடைக்கும். இன்னும் சில பரிசுகளுக்காக நம்முடைய மனசுக்கு பிடிச்சவற்றையே நம்ம விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரியான ஒரு உணர்வுகளை நினைவுபடுத்துகிற விதமாக பரிசு அப்படிங்கிற பெயர் வந்து இந்த படத்துக்கு கிடைச்சதுக்கு. நாம் இப்போ அந்த திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 5:56. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு நேர்களே. இன்றைக்கு 1963 வெளியான திரைப்படங்கள்லேருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டிருச்சோம். நிறைவான பாடல் கேட்கலாம். பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலேருந்து நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான் எஸ் லிசி ஜெகன். சந்திக்கலாம். நன்றி நேர்களே. பாடலை தொடர்ந்து கேட்கலாம். 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மகளிருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருந்து சட்டத்திருத்த வரைவினை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் துறை பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. அரசியல் சாசன அமைப்புக்கு எதிராக தெரிவிக்கப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் ஜனநாயக அமைப்புகளின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையை சிதைக்க வழிவகுக்கும் என்று முன்னாள் நீதிபதிகள் 42 பேர் கடிதம் எழுதியுள்ளனர். அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவநீதம் பிள்ளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தாவேக வெற்றி பெற்றுள்ளது. அரசியல் நாகரீகத்திற்கு கிடைத்த வெற்றி இது என்று தாவேக கூறியுள்ளது. விதிமீறல் மற்றும் பணபலத்தை பயன்படுத்தி தாவேக இந்த வெற்றியை பெற்றுள்ளதாக திமுகவும் அஇஅதிமுகவும் குற்றஞ்சாட்டியுள்ளன. தமிழகத்தில் காவல்துறை ஆய்வாளருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். எகிப்த் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். உலக பவுல்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்ரில் சோனோவால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியாவின் குகேஷ் உஸ்பெகிஸ்தானின் ஜவோகிர் சிண்டாரோ இடையேயான உலக செஸ் சாம்பியன் போட்டி ஜெனீவாவில் அடுத்த மாதம் 24 தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 12 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:03 இணைந்திருக்கின்றோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியில் இனிய நல் சிந்தனைகளோடு பக்தி பாடல்களும் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். நாம் எப்போதுமே பிறர் மீது குற்றம் கண்டுபிடித்து கொண்டே நம்முடைய நாட்களை வந்து வீணில் வியாபாரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மாறாக பயனுள்ள வழியில் தான் நம்முடைய காலத்தை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுடைய பொன்மொழிகளோட பாடல்கள் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் இது வருகின்றது.

இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. இறைவனை நாம் வெளியில் தேடுவதை போன்று நமக்குள்ளும் ஆழ்ந்து தேட வேண்டும்னு சொல்கிறாங்க பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: எப்படி கனிகள் நிறைந்த மரம் குனிந்து வளைகின்றதோ அதுபோல செல்வ செழிப்புள்ள பணக்காரனும் அடக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறாங்க பரமஹம்சர் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாம கேட்கலாம். சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் பாடியிருக்காங்க.
2: இயேசு அழைக்கிறார்.

இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு 6:19. கடவுள் நமக்கு மிக அருகிலேயே இருக்கின்றார் என்ற நம்பிக்கை இருந்தால் அவரை நாம் தரிசிக்க முடியும். அடுத்த பாடல் கேட்கலாம், நாம் பிரேமா ராஜ்குமார் அவர்கள் குரலில்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஆன்மீகம் எப்போது கைகூடும் என்றால் நாம் நம்முடைய ஆசைகளை துறக்கும் போதுன்னு சொல்றாங்க பரமஹம்சர் அவர்கள். அடுத்த பாடல் கேட்கலாம். நாகூரி குல் முகமது பாடியிருக்காங்க.

0: உங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: கடவுளே நம் அனைவரின் எஜமானர். நாம் அனைவரும் அவரின் பணியாளர்கள் என்ற நினைப்போடு நாம் ஒருவரை ஒருவர் தாழ்த்தாமல் சமமாக கருதி வாழ்வோம்னு சொல்றாங்க பரமஹம்சர். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் நம்ம கேட்கலாம். நாகூரியம் ஹனிஃபா அவர்கள் பாடிய பாடல்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை 6:30 ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைந்திருக்கின்றோம். சேவை செய்திகளில் நிறைய தகவல்களோட இனிமையான பாடல்களும் கேட்டு ரசிக்க போறோம். முதலாவது செய்தியாக, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு மகாஜன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ள ஒரு செய்தி, பொது விநியோக திட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் அக்டோபர் 2026 சிறப்பு முகாம் நாளை காலை 10 முதல் நண்பகல் 1 வரைக்கும் அந்தந்த வட்டங்களில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெற இருக்குது. இந்த முகாமில் மின்னணு குடும்ப அட்டையில் முகவரி மாற்றம், பெயர் திருத்தங்கள், உறுப்பினர் சேர்த்தல், நீக்குதல், புதிய குடும்ப அட்டை மற்றும் நகல் அட்டை கோருதல் போன்றவை முகாமில் சரி செய்து வழங்கப்பட இருக்குது. மேலும் மின்னணு குடும்ப அட்டைகளுக்குரிய தவறுகள், குடும்ப தலைவரின் புகைப்படம் பதிவேற்ற செய்ய வேண்டியிருப்பின் அப்படின்னா முகாமிலேயே புகைப்படம் பதிவேற்றம் செய்யப்படுகின்றது. மேலும் இந்த முகாமில் பொது விநியோக திட்டம் தொடர்பான குறைகளையும் தெரிவித்து பொதுமக்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க.

சேவை செய்திகளில் அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி சவித்யா அவர்கள் தெரிவித்துள்ள ஒரு செய்தி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து எரிவாயு நுகர்வோர்களுக்கு எரிவாயு உருளை பதிவு செய்வதில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள், தடங்கல்கள் மற்றும் எரிவாயு உருளைகள் வழங்குவதில் காலதாமதம் பற்றி நுகர்வோர்கள் தங்களுடைய குறைகளை பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாக அனைத்து எண்ணெய் நிறுவன எரிவாயு முகவர்கள், மாவட்ட எரிவாயு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் எரிவாயு நுகர்வோர்கள் கலந்து கொள்ளக்கூடிய எரிவாயு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் வரக்கூடிய திங்கட்கிழமை 12 தேதி மாலை 4:30 மணி அளவில் திருநெல்வேலி மாவட்ட

வருவாய் அலுவலர் அவர்கள் தலைமையில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வச்சு நடைபெற இருக்குது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு எரிவாயு நுகர்வோர்கள் தங்களுடைய குறைகளை வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 6:44 எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கின்றோம். சேவை செய்திகளில் அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு மகாஜன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னென்னு பார்ப்போம். இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தலைமை தேர்தல் அதிகாரி தேர்தலுக்கான அரசு முதன்மைச் செயலர் அவர்கள் வழங்கிய அறிவுரையின்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் இளம் வாக்காளர்களின் பெயர்களை தொடர் திருத்தம் 2026 இதை ஒட்டி வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு ஏதுவாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி அமைவிடங்கள்லையும் நாளைக்கு காலை 10 மணி முதல் 5 மணி வரைக்கும் கூட பெயர்களை வந்து பதிவு செய்வதற்கு எல்லா சட்டமன்ற தொகுதிகளையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் சிறப்பு முகாம் வந்து நடத்தப்பட உத்தேசிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாளைக்கு வந்து காலை 10 மணி முதல் 5 மணி வரைக்கும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்துற உரிய படிவங்கள் மற்றும் நடப்பு வாக்காளர் பட்டியலோடு இருப்பவர்கள், அதனால் முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் இளம் வாக்காளர்கள் தங்களது வண்ண பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஒன்று, வயது மற்றும் இருப்பிட ஆவணங்களின் நகல்களோட தங்களது பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளுக்கு சென்று பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்காங்க. இன்னும் வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்ட நபர்கள் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னும் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் திரு விஷ்ணு மகாஜன் ஐஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: சேவை செய்திகள் அடுத்ததான் நாம புதிய தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் ஏற்கனவே செயல்பட்டு வரக்கூடிய தொழிற்பயிற்சி நிலையங்களில் புதிய தொழிற்பிரிவுகள் அலகுகள் தொடங்குவதற்கான இணைப்பு அங்கீகாரம் அஃபிலியேஷன் பெறுவதற்கு இணையதளத்தில் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் கீழ் உள்ள பயிற்சி தலைமை இயக்ககம் டிஜிடி மற்றும் புதிதாக தொடங்க இருக்கக்கூடிய தொழிற்பயிற்சி நிலையங்களின் அங்கீகாரம் மற்றும் இணைப்பு தொடர்பான விண்ணப்பங்களை இணையவழியில் இணைப்பு விதிமுறைகள் 2025 விதிகளுக்கு உட்பட்டு பல்வேறு பிரிவுகளின் கீழ் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கும் செயலாக்குவதற்கும் புதிய ஐடிஐ இணைப்பு இணையதளம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதற்கான விண்ணப்பங்களை வந்து 31/10/2026 விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

நேரில் நேரம் மாலை 6:55. நிகழ்ச்சி குறிப்புகள் நம்ம கேட்கலாமா? இந்த நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், இதில் இன்று செயற்கை நுண்ணறிவின் தற்போதைய பயன்பாட்டின் வளர்ச்சி அப்படின்னு நம்ம பேசியிருக்கின்றோம். 8:05 ஊரும் உறவும் சுடலை பிறப்பு விழுப்பாட்டு, வழங்குபவர் சமாதானபுரம் சகுந்தலா குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். இன்றிரவு 9 மணிக்கு இடைவிட இசை மழை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் ஈகையில் தமிழருக்கு இருந்த நம்பிக்கை. 10:00 சுகமான ராகங்கள், இதில் புதுக்குடி எஸ் கவிதா சீனிவாசன் அவர்களின் தொகுப்பு கேட்டு ரசிக்கலாம். இனி நாளை நமது ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றி தெரிஞ்சுக்கோமா? நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நேரம், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 வணக்கப்புக்கள் பக்தி பாடல்கள். காலை 6:45 உழவர்களுக்கான தகவல். 6:55 சூழல் காப்பது சுகம், இதில் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் இ எட்வின் லாரன்ஸ் அவர்கள். நாளை காலை 7:00 வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் முனைவர் கு கதிரேசன் அவர்கள். தொடர்ந்து 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் ஜி பாஸ்கர் அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் உரை வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். காலை 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். நாளை காலை 9:02 ஆனந்த பூங்காற்று, நேர்கள் நேரலியாக பங்கு பெற்று பேசும் நிகழ்ச்சி, இதில் உற்றார் உறவினர்களிடம் வெளிப்படை தன்மை அவசியமா என்ற தலைப்பில் பேசலாம். காலை 10:02 மனம் விரும்புதே நேரு விருப்ப பாடல்கள். 11:02 மணி திருநாடு, இதில் மத்திய பிரதேச மாநிலம் பச்மாரி இடம் பற்றிய தகவல்கள். முற்பகல் 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் குறித்த நிகழ்ச்சி, தொடர்ந்து திரையிசை. மதியம் 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், தொடர்ந்து திரையிசை. 12:10 சிநேகிதியே, இதில் உங்கள் வாழ்க்கையில் இதுதான் நான் என்று உணர வைத்த தருணம்.

என்ற தலைப்பில் தோழிகள் பேசலாம். நாளை மதியம் 1 மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள். 1:05 நலம் தானா நிகழ்ச்சியில் தொடர்ந்து காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பாளையங்கோட்டை சுகாதார அலுவலக நலக்கல்வியாளர் எஸ். ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். தொடர்ந்து ஓமத்தின் எண்ணற்ற மருத்துவ நன்மைகள். நாளை மதியம் 2 மணிக்கு குக்கு நேர்வரப்பு பாடல்கள். 3:02 திரையருவி. 4:02 பொதிகை தும்பி. மாலை 5:02 ஞாபகம் வருதி நிகழ்ச்சியில் மூத்த குடிமக்கள் தொலைபேசி வழியாக பங்கு பெறும் நிகழ்ச்சி. நாளை மாலை 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். தொடர்ந்து தரிசி பாடல்கள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை இரவு 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரைசை பாடல்கள். 7:30 ஆசை அஞ்சல். 8:05 இளங்காற்று, இதில் வேலை வரும் வேலை, வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள். நாளை இரவு 9 மணிக்கு இடைவிடா இசை மழை. 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியங்கள் வலியுறுத்தும் தண்ணீர் சிக்கனம். தொடர்ந்து 10:00 சுகமான ராகங்கள் நேயர் விருப்ப பாடல்கள். நாம் இதுவரைக்கும் கேட்டோம் இன்றும் நாளையும் நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புகளில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7 மணி ஆயாச்சு. நாம் வந்துட்டோம் எஃப்எம் ரெயின்போ 102.6-இன் அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சிக்கு. இன்றைக்கி நாம் ரொம்ப ரீசண்டாக நாம் எல்லாருமே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய, அதில் நாமளும் இறங்கி வேலை செஞ்சிட்ருக்கோம், ஆனால் நாம் வந்து ஒரு சின்ன விஷயத்தை வந்து கிள்ளி போட்டால் போதும் அது ஒரு பெரிய ஆலமரம் போன்ற விருட்சத்தை வந்து கொடுக்கு. எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது ஏதோ முதலீடு பற்றி அப்படின்னு நம்ம நினச்சிக்கக்கூடாது. இது வந்து செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி தான். நம்ம நிறைய ஆப்களில் வந்து பார்க்குறோம் இல்லையா, இன்னும் நிறைய விளம்பரங்கள் எல்லாமே வந்து இந்த செயற்கை நுண்ணறிவுக்கு பின் எப்படி இருக்குது, முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்துக்கலாம். இதில் இந்த செயற்கை நுண்ணறிவின் தற்போதைய பயன்பாட்டின் வளர்ச்சி அப்படின்னு தான் இங்கே நம்ம பேசியிருக்கின்றோம். இந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இந்தியா வந்து ஒரு உறுதியான நம்பிக்கையான பாய்ச்சலுக்கு தயாராகி வருது அப்படின்னு சொல்லலாம். புதுதில்லியில் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு தாக்கம் குறித்த இந்திய உச்சி மாநாடு நடைபெற்றுச்சு. இதில் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வந்து முக்கிய அறிவிப்பு ஒன்று வந்து வெளியிட்டாங்க. என்ன அப்படின்னா, தற்போது இந்தியாவில் பயன்பாட்டில் இருந்து வரக்கூடிய 38,000 கிராஃபிக்ஸ் செயலாக்க அலகுகளோட GPUSஓட வரக்கூடிய காலங்களில் கூடுதலாக 20,000 புதிய அலகுகள் வந்து இணைக்கப்படும் அப்படின்னு அமைச்சர் தெரிவிச்சிருந்தாங்க. இதனால் நாட்டின் ஒட்டுமொத்த கணக்கீட்டு திறன், அந்த கம்ப்யூட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பெருமளவில் வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அறிவிப்பு தொழில்நுட்ப மேம்பாடு மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது கூட அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்தியாவில் தனது இலக்குகளை திட்டமிட்டு விரிவாக்கம் செஞ்சு வருவதையும், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் உலக அளவில் முன்னணி வகிக்கும் வல்லரசு நாடுகளுக்கு இணையாக தன்னை நிலைநிறுத்தி வருவதையும் வந்து இதை நாம் உறுதியாக சொல்லலாம். வாங்க தொடர்ந்து நம்ம பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துகிட்டே இருக்குது.

நம்முடைய இந்தியாவின் அணுகுமுறை வந்து உலக அளவில் தனித்து வந்து தெரியுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் பல நாடுகளில் மேம்பட்ட செயற்கை நுண்ணறிவு கட்டமைப்புகள் வந்து ஒரு சில நிறுவனங்கள் கையில் இருக்கும்போது நம்முடைய புதிய கண்டுபிடிப்புகளை யார் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து அவங்க தீர்மானிக்கிறாங்க. ஆனால் நம்முடைய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய மாதிரியை வந்து உருவாக்கி வருது அப்படின்னு சொல்லலாம். 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படக்கூடிய இந்திய செயற்கை நுண்ணறிவு திட்டத்தின் இந்தியா ஏஐ அப்படின்னு சொல்லுவோம். இதன் மூலமாக பொது நலனுக்காக பொறுப்புணர்வுடன் கூடிய செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு வந்து விரிவுபடுத்தப்பட்டு வருது. இந்த திட்டத்தின் கீழே 38,000 மேற்பட்ட உயர்தர கிராஃபிக்ஸ் செயலாக்க அலகுகள் ஒரு மணி நேரத்திற்கு 65 ரூபாய் என்ற மிக குறைந்த கட்டணத்தில் வந்து கிடைப்பதற்கும் வழிவகை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நடவடிக்கை வந்து புத்தொழில் நிறுவனங்கள் ஆராய்ச்சியாளர்கள்

மாணவர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கான கணக்கீட்டு திறன் சார்ந்த தடைகளை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில்நுட்பம் அப்படிங்கிறது எல்லாருக்குமானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, டெமோக்ராட்டிக்ஸாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு இது செயல்படுதுன்னு சொல்லலாம். அறிவியல் தகவல்களில் நான் உங்கள் மகாராஜா பேசிகிட்டு இருக்கேன். நம்ம அடுத்த பாடல் கேட்கலாமா? சிவாஜி படத்திலிருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்கேன்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உணர்வுகளின் வெளிப்பாடாய் இனிய நினைவுகளை மீட்டுத் தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

இன்னைக்கு அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில் நாம் பேசிகிட்டு இருக்கின்றோம். செயற்கை நுண்ணறிவு, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின் தற்போதைய பயன்பாட்டின் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். குறிப்பாக நம்முடைய இந்திய திருநாட்டில் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஐந்தாவது தொழில்துறை புரட்சியை வந்து நடத்தி வரும் சக்தியாக செயற்கை நுண்ணறிவு இருக்கும் அப்படின்னு அமைச்சரை வந்து குறிப்பிட்டாங்க. இதன் தாக்கம் வந்து விவசாயம், சுகாதாரம், கல்வி, உற்பத்தி, நிர்வாகம், பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் ஆகியவற்றிலையும் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா இந்த புரட்சியை வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டு இருக்காமல் இதனை தீவிரமாக வடிவமைத்தும் வருது, இதற்கு தயாராகி வருது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இந்த கிராஃபிக்ஸ் செயலாக்க அலகுகள் திறனின் தற்போதைய விரிவாக்கம் வந்து லட்சியத்தை அடைவதற்கான தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ற நடவடிக்கையும் கொண்டிருக்கணும் அப்படின்னும் உறுதியும் பிரதிபலிக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க.

0: Enough하는
1: நேரம் 7:20 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைஞ்சிருக்கின்றோம். நம்முடைய இந்தியாவின் முயற்சிக்கு வந்து உலகளாவிய அங்கீகாரமும் வந்து வலு சேர்க்குதுன்னு சொல்லலாம். ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, உலகின் முதல் 3 சிறந்த செயற்கை நுண்ணறிவு நாடுகளில் ஒன்றாக நம்முடைய இந்தியாவை வந்து பட்டியலிட்டிருக்குது. திறமை, கொள்கை, உள்கட்டமைப்பு ஆகியவை இணையும் மையமாக இந்தியா வந்து பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம். 38,000 இருந்த கிராஃபிக்ஸ் செயலாக்க அலகுகள் 58,000 அதிகமாக விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த அடித்தளத்தை வந்து வலுப்படுத்துறதோடு இந்தியா தலைமைத்துவத்திற்காக தன்னை தயார்படுத்தி வருது அப்படிங்கிற தெளிவான செய்தியும் வந்து கொடுக்குது.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
2: மேகம் பூவாய் தூவும்.
1: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
4: இசை மழைனா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசை மழையா?
5: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழை தானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
4: இது 102.6.

நேரம் 7:32 ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைஞ்சிருக்கிறோம். நாம பேசிட்டு இருக்கிறோம் அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில செயற்கை நுண்ணறிவின் தற்போதைய பயன்பாட்டின் வளர்ச்சி அப்படின்னு. தலைமைத்துவத்தின் மையமாக ஜனநாயகப்படுத்துதல், அந்த டெமோக்ராட்டைசேஷன் அப்படிங்கிறது திகழுது நாம சொன்னோம் இல்லையா. இது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அனைவரும் பயன்படுத்துவதையும்

கடந்து இன்னும் கணக்கீட்டு திறன், கம்ப்யூட் பவர், இதெல்லாம் தரவு தொகுப்புகள், மாதிரி சூழல் அமைப்புகளை பெறுவதையும் உள்ளடக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த அடிப்படை வசதிகள் மலிவான விலையில் கிடைப்பது புத்தாக்கம் மேம்படுறதுக்கும், புத்தொழில் நிறுவனங்கள் பரிசோதனைகளை மேற்கொள்ளவும், ஆராய்ச்சியாளர்கள் தங்களுடைய சிந்தனைகளை வந்து சரிபார்த்து சோதிக்கவும் வகை செய்துன்னு சொல்லலாம். பொதுத்துறை நிறுவனங்கள் லட்சக்கணக்கான மக்களை சென்றடையும் செயற்கை நுண்ணறிவு தீர்வுகளை வழங்கும் போது உள்கட்டமைப்பு வசதிகள் அதிகாரமளிப்பவையாக மாற்றமடைகின்றன, இன்னும் அது வலுப்பெறுகின்றன அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். நிகழ்ச்சியில் நாம் அடுத்த பாடல் கேட்போமா? ஆதவன் திரைப்படத்திலிருந்து பாட்டு வந்துட்டே இருக்குது.

0: நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: அறிவியல் சக்கரம், இந்த சயின்ஸுங்கிறது ஒரு சக்கரம் மாதிரியானது. ஆராய்ச்சி துறையில் நிலவக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் களைந்து சுகாதாரம், விவசாயம், பருவநிலை மாற்றத்தை கண்டறிதல் ஆகியவற்றில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். செயற்கை நுண்ணறிவு வளங்களை வந்து ஜனநாயகப்படுத்துதல், டெமோக்ராட்டைசேஷன்

ஆஃப் ஏஏ ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது வந்து உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு மதிப்பு சங்கிலிகளில் அனைவரையும் சமமாக பங்கேற்க செய்வதை நோக்கமாக கொண்டிருக்குது. பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நலனுக்கான செயற்கை நுண்ணறிவு பொருளாதாரத்தையும் சமூகத்தையும் முன்னேற்றமடை செய்யும் மிக முக்கியமான அம்சங்களை வந்து அடையாளம் காட்டுது. இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 7:43 அறிவியல் தகவல்கள் இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கோம். அடுத்த பாடல் கேட்கலாமா? குக்கு திரைப்படத்திலிருந்து.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஏஐ தொடர்பான நம்முடைய இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய அந்த கனவு, அந்த லட்சியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. இதுக்கு வந்து பெரிய அளவிலான உள்கட்டமைப்பு வந்து அவசியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாநாட்டின் ஒரு மைல்கல்லாக 20,000 கிராஃபிக்ஸ் செயலாக்க அலகுகள் GPU வந்து கூடுதலாக சேர்க்கப்படுவது குறித்த அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டுச்சு. இந்தியாவின் கணக்கீட்டு திறனையும் நம்பிக்கையும் வந்து இது குறிக்குது. இந்த படிப்படியான முன்னேற்றத்தோடு திருப்தி அடைஞ்சு நம்ம நிப்பாட்டிடாமல் உள்கட்டமைப்பு விரிவாக்கத்தாலும் உலகளாவிய ஒத்துழைப்பு மற்றும் வலுவான கட்டமைப்பு ஆகியவற்றாலும் அனைவருக்குமான நலனையும் செழிப்பையும் தரக்கூடிய புத்தாக்கங்கள் நிறைந்த ஒரு எதிர்காலத்தை வந்து வடிவமைக்க நம்முடைய நாடு வந்து உறுதி பூண்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த பாடல் கேட்கலாமா? பாடல் வந்துட்டே இருக்கு, என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்திலிருந்து.

இன்றைக்கி அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம செயற்கை நுண்ணறிவின் தற்போதைய பயன்பாட்டின் வளர்ச்சி அப்படி நம்ம பேசுவோம். நம்ம நாட்டில் அதற்கான எந்த மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற வரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் கேட்போமா? 96 படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்கலாம் பாட்டிதோ.

0: நேர்களை தொடர்ந்து நம்ம கேட்கலாம் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: வணக்கம், செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக திறன் போட்டியில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுடன் இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். திறன் மேம்பாட்டிற்கென தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச சூழலுக்கு ஏற்ப இளையோர் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு தொடர்பான திறன்களையும் இளையோர் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். ஷங்காயில் நடைபெற்ற உலக திறன் போட்டிகளில் இந்தியா சார்பில் 6 வெள்ளி மற்றும் 20 பதக்கங்களை வென்றவர்கள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் துறை பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகிலேயே 5G சேவையை விரைவாக செயல்படுத்திய நாடாக இந்தியா திகழ்கிறது என்று தெரிவித்தார். உலக அளவில் நடைபெற்று வரும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் 49% இந்தியா கொண்டிருப்பதாக அவர் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் திகழ்கிறது என்பதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாகவும் நிலக்கரி விநியோகம் தினசரி அடிப்படையில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக ரயில்வே மற்றும் மின்துறையுடன் ஒருங்கிணைந்து நிலக்கரித்துறை செயல்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்கா வெற்றி பெற்றுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி மரகதம் குமாரவேல் திமுக வேட்பாளர் திரு பரந்தாமனை விட 20,008 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். தாராபுரம் தொகுதியில் தாவேக்காவின் திருமதி சத்யபாமா திமுக வேட்பாளர் திருமதி சுகன்யாவை விட 9,471 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். இவ்விரு தொகுதிகளிலும் அஇஅதிமுக 3வது இடத்தை பிடித்தது. சட்டப்பேரவைத் தேர்தலின் போது அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருமதி மரகதம் குமரவேல் மற்றும் திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் நடைபெற்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்காவுக்கு கிடைத்த வெற்றி அரசியல் நாகரீகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று அக்கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் எந்த ஃபார்முலாவும் இல்லாமல் ஜனநாயகம் காக்கும் ஃபார்முலாவை வைத்து இந்த வெற்றியை தாவேக்கா பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகம் ஊழல் சக்திகளின் கோட்டை அல்ல என்று கூறியுள்ள அவர், மக்கள் சக்தியின் கோட்டை என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் உணர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இந்த வெற்றி தொடரும் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். இந்த இடைத்தேர்தலில் பல்வேறு விதிமுறைகளை மீறி தாவேக்கா வெற்றி பெற்றுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், துரோகத்திற்கு கிடைத்த இடைக்கால வெற்றி இது என்று குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் பொய்பிம்ப அரசியலின் வீழ்ச்சி தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தாவேக்காவிற்கு எதிராக போட்டியிட்ட கட்சிகள் பெற்ற வாக்குகள் ஆட்சிக்கு எதிரானது என்று கூறியுள்ள அவர், அவைதான் பெரும்பான்மை என்றும் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக

0: தாவேக அரசு பெரும்பான்மை மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அதிகாரம் மற்றும் பணபலத்தை பயன்படுத்தி தாவேக வெற்றி பெற்றிருப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த இரண்டு தொகுதிகளிலும் அஇஅதிமுகவிற்கு நல்ல வாக்குகள் கிடைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக அஇஅதிமுக மேலும் உத்வேகத்துடன் பாடுபடும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவ்நீதம் நவி பிள்ளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டம் மற்றும் அமைதிக்காக அவர் ஆற்றிய பணிகளுக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் டர்பனில் 1941 பிறந்த இவர் ஐநா மனித உரிமை ஆணையத்திலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலும் பணியாற்றியுள்ளார். இவரது மூதாதையர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற திருமதி நவ்நீதம் நவி பிள்ளைக்கு முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஃபரோ சஞ்சய் அமன் சொனாலி மிர்கேல்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஒப்பன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஆஷா இளங்கோ தங்கப்பதக்கம் வென்றார். ஆந்திராவில் நடைபெற்ற தேசிய பால் பேட்மிண்டன் போட்டியில் தமிழகம் 3 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 11.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்துள்ளது. மகளிர் கூடைப்பந்து லீக் போட்டி பெங்களூருவில் வரும் 20ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 6 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05 ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்போடு நாம் இணைகின்றோம்.
2: ஊரும் உறவும் இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் சுடலை பிறப்பு வில்லுப்பாட்டு கேட்கலாம். வழங்குவோர் எம் சகுந்தலா குழுவினர்.
3: ஆண்டி வா

0: ஜென்மத்தில்
1: ஆதிகரை கண்ட பகவானும்
0: பகவானும்
1: அம்மையாக பட்ட சக்தி உமையவள் பார்மகாதேவியும்
0: பார்மகாதேவியும்
1: ஆறாள் 33 கோடி தேவர்கள்
0: ஆமம்மா
1: முனிவர்கள்
0: முனிவர்கள்
1: ரிஜிமார்கள் ஆறாள் அனைவேர்களும் குடை
0: சூழ இருக்கக்கூடிய
1: அந்த கைலைமா பருவத்திலே
0: என்ன
1: பகவானும் பார்வதியும் வாழ்ந்து வருகிறார் அப்படி வாழ்ந்து வரும் காலத்தில்
0: என்ன
1: பகவான் பார்வதியிடம் சொல்கிறார்
0: என்ன சொல்கிறார்
1: பெண்ணே பார்வதி
0: என்ன
1: நானோ பூலகத்திலே
0: சென்று
1: படைக்கப்பட்ட மனுக்களுக்கு நான் படியளந்து வருகிறேன்
0: ஆமம்மா நான் படியளந்து வருகிறேன்
1: என்று பகவான் பாரதிடத்திலே சொல்லிவிட்டு
0: சரி
1: ஆனால் கைலாசத்திற்கு படியளக்க வருகிறார்
0: ஆமா கைலாசத்துக்கு படியளக்க வருகிறார் பகவான்
1: ஆனால் கைலாசத்திலே வந்த ஒரு பகவான் எப்படியா படியளந்து வருகிறார்
0: பகவான் எப்படி படியளந்து வருகிறார்
1: ஐயனாலே நல்ல அதனை எடுத்து நாடு எங்கும் படியளந்தார்

0: நாடங்கும்படி இழந்தார்.
1: ஆமா, நாலு திரை அடுத்து நாடங்கும்படி வந்து வருகிறார்.
0: ஆளாக்கு திரை அடுத்து
1: அகிலமெல்லாம் படி இழக்குகிறார்.
0: அப்படி அகிலமெல்லாம் படி இழந்து வரும் காலத்தில் பார்வதி பார்த்தாள்
1: என்ன,
0: ஆஹா பகவான் ஒரு நாளைக்கு மூணு பேரை பூலோகத்திற்கு செல்கிறார்.
1: ஆமா, மூணு வேளை போறார், படி இழக்க போறேன் படி இழக்க போறேன்னு மூணு வேளை போறார்.
0: இவர் படி இழக்கத்தான் போகிறாரா
1: இல்ல பாரில் உள்ள மக்களை பட்டினியாக போட்டுத்தான் வாரா?
0: இந்த பகவான் படி இழக்கும் ஆயத்தை நாம பரிசோதித்து பார்க்க வேண்டும்.
1: உலகத்துல நாலு திரை எடுத்து நாடங்கும் படி இழக்க முடியுமா?
0: முடியாதுமா.
1: உலக்கு திரை எடுத்து உலகம் எல்லாம் படி இழக்க முடியுமா?
0: முடியவே முடியாது.
1: ஆளாக்கு திரை எடுத்து அகிலம் எல்லாம் படி இழக்க முடியுமா?
0: எம்மா உன்னால் முடியாது, என்னால் முடியாது.
1: ஆமா,
0: படைக்கப்பட்ட ஈசன் அவர் ஒருவரால் முடியும். ஆமா,
1: ஏன்னா உலகத்துல ஒரு குடும்பத்துக்கு இத்தனை நபருக்கு இத்தனை படி அரிசி பொங்கினாலே காரம் அடக்கு.
0: ஆமா,
1: இவர் பகவான் நாலு திரை எடுத்து நாடங்கும் படி வந்தங்கார்.
0: சரிதான்,
1: உலக்கு திரை எடுத்து உலகம் எல்லாம் படி இழந்து வந்தேன் என்கிறார்.
0: ஆமா,
1: இவர் படி இழந்துதான் வருகிறாரா
0: இல்லை என்றால் வட்டினையாக போட்டு வருகிறாரா
1: என்று மக்களை பரிசோதிக்க வேண்டும் என்று பார்வதாதேவி என்ன எண்ணுகிறார்.
0: ஆனால் பார்வகா தேவியாக விட்டவள் பரமனை பரிசோதிக்க வேண்டும் என்று அவள் எங்கே வருகிறாள்?
1: எங்க வருகிறாள்?
0: விஸ்வகர்மாவிடத்திற்கு வருகிறாள்.
1: ஆமா,
0: விஸ்வகர்மாவிடத்திலே வந்து
1: வந்து
0: காஞ்சுரம் கட்டை வெட்டி கட்டை சிமலை உண்டு பண்ணி அதிலே ஊட்டுமிட்டு திறப்புமிட்டு ஒன்னரங்கு மேல் பதிந்து அழகான சிமல் கூட்டை செய்து வாங்கி. ஆனால் பகவானிடம் வந்து என்ன செய்கிறார்?
1: என்ன என்ன செய்கிறார்?
0: இரண்டு சிற்றருமை பிடித்தடைத்தாள்.
1: சரி,
0: பரவனை பரிசோதிக்க வேண்டும் என்று இரண்டு சிற்றரும்பை பிடித்தடைத்து
1: அடைத்து
0: பகவான் எப்போது வருவார் வருவார் என்று விழிமேல் வலி வைத்து காத்திருந்தார்.
1: விழிமேல் வலி வைத்து காத்திருக்கிற படிவளந்த பகவான் எப்போது கைலாசம் திரும்புவார் என்று
0: பகவானா உலகத்திலே படியளந்து விட்டு கைலாசம் வந்தார்.
1: அப்படியே வருகிறார்.
0: ஆனால் கைலாசத்திற்கு வந்த பின்பு
1: என்ன
0: பார்வதி என்னம்மா

0: உழைத்தாலிதனை எடுத்து நாடு எங்கும் அடியிலக்க முடியுமா?
1: அடியிலக்க முடியுமா?
0: உழைக்கதனை எடுத்து உலகம் எல்லாம் அடியிலக்க முடியுமா?
1: முடியுமா பகவானே?
0: பார்வதி,
1: என்ன
0: உன்னால் முடியாது, என்னால் முடியாது.
1: ஆமா,
0: ஆனால் அகில உலகம் எல்லாம் அடியிலந்து விட்டு
1: சரி
0: இதோ மிச்சத்தினையும் கொண்டு வந்தேன்.
1: ஆமா, உலகத்தில இருக்க 84 ஜிசு முதல் நம்ம அடியிலந்திருக்கிறேன்.
0: ஆமா,
1: வயிற்றுக்குள் இருக்கும் கரு முதல் பிளியங்கொட்டைக்குள் இருக்கும் புழு முதல் பூச்சியில் புழு முதல் நான்
0: அடியிலந்திருக்கிறேன்.
1: இந்த பகவான் படியிறப்பில இதுவரைக்கும் பட்டினி என்பது இல்லை.
0: பார்வதி, இந்த பரமனை பரிசோதித்து பார்த்தாயா?
1: பார்த்தாயடி.
0: சிற்றரும வாயில் தினை அரிசிருப்பதை கண்டாயடி.
1: கண்டாயடி, கண்டாயடி, பாரடி, நான் நடந்த படியில மீதி மிச்சம் மீதி கொண்டு வந்திருக்கிறேன்.
0: உடனே பார்த்தால்
1: என்ன,
0: அறைக்குள் இருந்தாலும் அரணுக்கு தெரியாத மாயமில்லை.
1: இந்த அரண் அறியாத மாயமில்லை.
0: உடனே என்ன செய்கிறாள்?
1: என்ன செய்கிறாள்?
0: முந்தியிலே முடிந்து வைத்திருந்த முத்து சிமிழ் குட்டை திறந்து வைத்தார்.
1: ஆமா, ஏன்னா பகவான் படி அளந்ததுல சந்தேகப்படுகிறாள்.
0: ஆமா,
1: ஆனா என்கிட்ட ஒரு உயிர் பட்டியாக இருக்க அந்த உயிரை காட்டுகிறேன் என்று திறந்து காட்டுகிறாள்.
0: அந்த சிமிழ் குட்டில்
1: என்ன,
0: இரண்டு சிற்றரும்புக்கள் தினேரி செய்கவிக்கொண்டு
1: ஆமா
0: அப்படியே சுற்றி சுற்றி அந்த சிமிழ் குட்டுக்குள்ள வருகிறது.
1: அப்படியே பகவானை மூணு வளம் வந்து பகவானை அடிபணிந்து விட்டு அந்த சிமிழ் குட்டுக்குள்ளே வந்து அந்த சித்தரும்பு அடங்குகிறது.
0: பார்த்தார் பகவான்.
1: பார்வதியே வணங்க மடக்கு.
0: பார்வதி,
1: என்ன
0: சிற்றரும்பு வாயில் தினை அரிசிருப்பதை கண்டாயா?
1: பார்த்தாயடி.
0: பார்த்தாள்.
1: என்ன,
0: ஆனால் பரமனை பரிசோதித்து விட்டுமே.
1: ஆமா
0: இசனே.
1: என்ன,
0: அறியாமல் செய்த குற்றத்திற்காக
1: இந்த பகவானே நீங்க சோதிக்கலாமா?
0: இந்த அடியேன் விலை பொறுக்க வேண்டும்.
1: ஆமா ஐயா.
0: தெரியாமல் செய்த குற்றத்திற்காக செஞ்சிவனாரை நீங்கள் தான் பொறுக்க வேண்டும்.
1: நீங்கள் தான் மன்னிக்க வேண்டும்.
0: பார்வதி செய்த குற்றத்தை பகவான் பொறுத்து
1: பொறுத்து
0: கைலாசத்தில் மகிழ் ஓடி இருக்கும் பொழுது
1: ஆமா
0: பார்வதி பகவானை பார்த்து கேட்கிறார்.
1: என்ன கேட்கிறார்?

பகவானே,

0: கண்டரே வேண்டும் ஐயா.
1: வர்றமாயே வர வேண்டும் ஐயா. பாட் பாட் பாட் பாட் எங்க

நடுவை

0: கொஞ்சி விளையாட குழந்தை வேண்டும். உடனே பார்த்தார்,
1: என்ன
0: பார்வதி,
1: என்ன
0: உனக்கு குழந்தை வரம் வேணும்
1: என்றால்
0: நான் சொல்லக்கூடிய இடத்திற்கு நீ வர வேண்டும்.
1: நீ கட்டாயம் வரணும்.
0: எம்மா குழந்தை கொடுக்கணும், அந்த எந்த இடத்துக்கு நாள் வந்துருவா?
1: ஆமா, நீ குழந்தை நீ கொடுக்கணும் சொல்லிட்டேருனா நீங்க எந்த இடத்துக்கு வர சொல்லீங்களோ நாங்க அந்த இடத்துக்கு வந்துருவோம் சுவாமி.
0: ஆனால் ஆயிரங்கால் மண்டபம் இருக்குகிறது.
1: ஆமாம்மா,
0: அந்த ஆயிரங்கால் மண்டபத்திலே ஆனால் பெரிய மண்டபம் மணி மண்டபம்.
1: ஆமா,
0: அதுல 32 தூணுகள் இருக்கிறது.
1: அந்த 32 தூணிலே
0: அதிலே 32வது தூணிலே தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரிந்து
1: கொண்டிருக்கிறது.
0: அங்கு வந்து இன்றையானால் உங்களுக்கு அங்க வச்சு கொடுப்ப கை நிறைய குழந்தை.
1: கை நிறைய குழந்தையும் தருவேன். இருந்தாலும் கைலாசத்திலே என்னை பரிசோதித்த காரணத்தினாலே நீ மூலகத்திலே 3 பிறவி பிறக்க வேண்டும்.
0: ஆமா,
1: என்ன பிறவி? முதல் பிறவி.
0: முதல் பிறவி என்ன பிறவி?
1: முதல் பிறவி அம்மையாகப்பட்ட பேச்சு பிரம்ம சக்தியாக நீ பிறக்க வேண்டும்.
0: சரிதான்.
1: சுடுகாட்டிலே உனக்கு ஒரு பாலகன் பிறப்பா.
0: ஆமா,
1: நீ மையாரத்தில் இருந்து பிணமுஞ்சோறும் விசித்து வந்து மையாற பேச்சு என்று பெயர் விளங்க வேண்டும்.
0: சரிதான்.
1: உனக்கு மையாற பேச்சு என்றும் மையாற காத்த சுடலைமானன் என்று அவருக்கு பெயர் விளங்க வேண்டும்.
0: ஆறால் உப்பேரி கொடுத்து
1: 2வது விளைவி அட்டகாலி என்ற பெயரும்,
0: சரி
1: 3வது விளைவி தர்க்கன் கோட்டையில தர்க்க தாட்சாதனி என்ற மங்கையோடு விளக்க வேண்டும்.
0: ஆமா, என்று வேணாவத்தை கொடுத்து ஆனால் பார்வகா தேவியாகப்பட்டவள் தூண்டாத மணிவிளக்கு அருகினிலே வருகிறாள். எப்படி வருகிறாள்?

0: வைத்துக் கொண்டு 32வது தூணருகே வந்து நின்று தன் முந்தானி சிலையை ஏந்தி நின்றார். பார்வதி நிற்பதை யார் அறிந்தது? அந்த பரமசிவன் அறிகிறார். பார்வதி நிற்பதை பரமசிவன் அறிந்து தூண்டாத மணி விளக்கை அப்படியே மெதுவாக விளக்கை தூண்டுகிறார். அப்படி விளக்கை தூண்டும் பொழுது ஆனால் அந்த விளக்கே சுடர் ஒளிவு எப்படி விளைகிறது தெரியுமா?
1: எப்படி மூணு சொட்டு விளைகிறது.

0: பார்வதி முந்தியில் வார சுடர்கள் விழுந்தது.
1: அதிசயத்தை கண்ணில்
0: கண்டால் தெரியுமா?
1: அதிசயத்தை

0: முண்டம் போல் உருளுகிறது.
1: ஓடு முண்டமாக உருளுகிறது.
0: பார்த்தாள் பார்வதி.
1: என்ன
0: பகவானிடம் நாமல் குழந்தை கேட்டோம்.
1: ஆமா,
0: நமக்கு கொடிய முண்டத்தை தந்து விட்டார்.
1: முண்டத்தல தந்திருக்கார். பிள்ளை வரம் கேட்டதுக்கு பேய் முண்டத்தலவா கொடுத்திருக்கிறார்.
0: இந்த முண்டத்தை வைத்து நாமல் என்ன செய்வது?
1: ஒன்னும் செய்ய முடியாது. ஒன்னு அக்கு முண்டம், ஒன்னு பாக்கு முண்டம், ஒன்னு சாக்கு முண்டம், மூணு முண்டமா கிடக்கு.
0: ஓடி வருகிறாள் பார்வதி.
1: ஆமா,
0: பகவானிடத்திலே வந்து,
1: என்ன
0: பகவானே,
1: என்ன
0: கொடிய முண்டத்தை எனக்கு தந்து விட்டீர்கள்.
1: இந்த முண்டத்தை வச்சு நான் என்ன செய்ய?
0: ஒன்னும் செய்ய முடியாது.
1: ஆமா,
0: நாலு பேரை போல எனக்கு நல்ல பிள்ளையா கொடுத்தா கொடுங்க.
1: இல்லன்னா இந்த பிள்ளை எனக்கு வேண்டாங்க.
0: இல்லன்னா நீங்களே வச்சுக்காங்க.
1: ஆமா, ஏன்னா பிடிச்சரைக்க கூட கையில அம்மிபிடி உண்டு. இதுக்கு ஒண்ணுமே இல்ல பகவானே.

0: முண்டமாக
1: விருக்கது என்று உனக்கு கவலை வேண்டாம்.
0: கவலைப்படாதே.
1: முண்டமாக பிறந்த இந்த குழந்தைக்கு
0: என்னம்மா
1: நான் கைகால் வகுத்துக் கொடுக்குகிறேன்.
0: வகுத்து தருகிறேன்
1: என்று உருவிடிக்கக்கூடிய பிரம்மதேவனை வரவழைத்தார். உருவிடிக்கக்கூடிய பிரம்மதேவனை வரவழைத்து
0: வரவழைத்து
1: அந்த குழந்தைக்கு கைகால்கள் உருவிடித்தார்.
0: உயிரை படைக்கிறதுக்கு மூணு பேர் வேணும், உயிரை எடுக்கிறதுக்குனாலும் மூணு பேர் வேணும்.
1: மூணு பேர் இருந்தாதான் நல்லா இருக்கும்.
0: ஆமா, உயிரை எடுக்கணும் காலை ஏமே தூத வரணும்.
1: ஆமா,
0: அதே உயிரை படைக்கணும் சிவன் விஷ்ணு பிரம்மா இ மூன்று பேர் வந்தா தான் அந்த உயிரை படைக்க முடியும். ஆகவே குழந்தைக்கு உருவிடிக்க சொல்லி எப்படி உருவிடிக்கிறார்?
1: ஆனால் குழந்தைக்கு எப்படி உருவிடித்தார் தெரியுமா?
0: எப்படி உருவிடிக்கிறார்?

0: உருவிடித்தார் பிரம்மதேவன்.
1: ஆமா,
0: உயிர் கொடுத்தார் சிவபெருமான்.
1: சிவபெருமான்
0: ஆனால் கைலாசத்திலே
1: என்ன
0: அந்த குழந்தைக்கு எவ்விதமான பேரை சுட்டினார்கள்?
1: எப்படி எப்படி பேர் சுட்டுகிறார்?
0: இம்மா குழந்தை உருவிடித்தால் மட்டும் போதாது.
1: ஆமா, குழந்தைன்னு இருந்தா அதுக்கு பேரன்னு இருக்கணும்.
0: குழந்தைக்கு நாம பேரை சுட்ட வேண்டும்.
1: ஆம்பளைன்னு இருந்தா அதுக்கு ஒரு பேர் இருக்கணும், பொம்பளைன்னு இருந்தா அதுக்கு ஒரு பேர் இருக்கணும்.
0: ஆமா,
1: சும்மா பொம்பளையா ஏப்பிளான்னு கூப்பிட முடியுமா?
0: முடியாது. இல்ல,
1: ஒரு பையனை ஏழைன்னு கூப்பிட முடியுமா?
0: ஏன் கூப்பிட்டு பாரு.
1: ஜாயிண்ட் கேர்த்த பாயிண்ட் இருக்கணும், பாயிண்ட் கேர்த்த ஜாயிண்ட் இருக்கணும்.
0: குழந்தைக்கு எவ்விதமான பேரை கொடுத்தார்கள் தெரியுமா?
1: எப்படி எப்படி பேர் கொடுக்கிறார்?

0: சுடர் வடிவில் பிறந்தபடியால் சுடர ஈசன் என்றும்,
1: சுடர ஈசன் என்றும்,
0: மணி விளக்கில் பிறந்தபடியால் மாயாண்டி என்றும்,
1: மாயாண்டி என்றும்,
0: ஆளால் முண்டமாக உருண்டதினால் சுவாமி என்றும், சத்ராதி முண்டன், சாமத்துறை
1: முண்டன்,
0: இடுகாட்டு முண்டன், குழந்தைக்கு முப்பேரி கொடுத்தார்கள். குழந்தைக்கு முப்பேரி கொடுத்து கைலாசத்திலே பார்வதி கையிலே கொடுக்கிறார்கள். அழகான குழந்தையை,
1: அழகான குழந்தையை கையிலே கொடுக்கிறார்.
0: பார்த்தால் பார்வகா தேவியாக விட்டவள் முச்சுடரிலே பிறந்த குழந்தையை கையிலே வாங்கிக் கொண்டு கைலாசத்திலே வஞ்சவர்ண தொட்டில் கட்டி அந்த பாலகனை எப்படி ராட்டி வளர்த்து வருகிறாள்,
1: எப்படி வளர்த்து வருகிறாள்.
0: நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாக, வளர்விரை சந்திரன் போலாக, மாசரி பொன்னே வலம் வரி முத்தே என்று,
1: வலம் வரி முத்தே என்று,
0: நேசரி கண்ணே என்று நிமலனை வளர்த்து வருகிறாள். கரும்பால் தொட்டில் கட்டி கண்மணியை தொட்டிலே போட்டு அவள் எப்படி வளர்த்து வருகிறாள் தெரியுமா?
1: எப்படி வளர்த்து வருகிறாள்?
0: ஆனால் கைலாசத்திலே ஆண்டவன் அங்கு ஒரு நிலையத்தை வாங்குகிறார்.
1: கைலாசத்திலே ஆண்டவன் நிலையம் வாங்குகிறார்.
0: அங்கு ஒரு நிலையத்தை வாங்கி கொண்டு அங்கிருந்து பயணமாகி நேரே மக்காவுக்கு வருகிறார்.
1: மக்காவிலே ஒரு நிலையம் வாங்கி அங்கிருந்து எப்படி வருகிறார்?
0: ஆனால் மக்காவிலே ஒரு நிலையத்தை வாங்கி கொண்டு அங்கிருந்து பயணமாகி
1: என்ன
0: ஆண்டவன் மாயாண்டி சுடலை கண்மணி
1: கண்மணி
0: ஆனால் நேர எங்க வருகிறார்?
1: எங்க வருகிறார்?
0: நேர ஆரியங்கா

0: சன்னதிக்கு வருகிறார்.
1: ஆரியங்காவ் சன்னதிக்கு வருகிறார்.
0: ஆரியங்காவலி அன்னியனுடைய சன்னதியிலே அந்த ஏழுமலாங்காவுக்குள்ளே ஆண்டவர் அங்கு ஒரு நிலையத்தை பெற்றார். ஆறால் சுரமித்து ஐயனுடைய வாசலிலே அங்கு ஒரு நிலையத்தை வாங்கிக் கொண்டு உள்ள மறியாமல் விடுத புக்கள் வாடாமல் செப்பு மறியாமல் சுழிகாற்று வீசாமல் வேறு

0: நேயர்கள், இதுவரை ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் சுடலை பிறப்பு வில்லுப்பாட்டு கேட்டீர்கள். வழங்கியோர் எம் சகுந்தலா குழுவினர். இத்துடன் இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
2: நேரம் 8:30. தொடர்ந்து நாம் திரைப்பட பாடல்கள் கேட்க இருக்கின்றோம். முதல் பாடல் கேட்கலாம், நாட்டுப்புற பாட்டு திரைப்படத்திலிருந்து அருண்மொழி தேவி ஆகியோர் பாடியிருக்காங்க. இசைஞானி இசையில் பாடல்

சொல்ல போல கட்டல எங்க கதை போலதும் நடக்கலையா. வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.

நேரம் 8:45 இணைந்திருக்கின்றோம். ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 kHz மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில். அடுத்த பாடல் நம்ம கேட்போமா, சின்னவர் திரைப்படத்திலிருந்து. மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ரா அண்ட் குழுவினர் பாடியிருக்காங்க. பாடல் வந்துட்டே இருக்கு.

படுத்தா அடுத்தவன் வரக்கழு புழுத்தா அவன் தோல் உரிப்பவன்டா தமிழச்சி பால் குடிச்சவன்டா ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா சண்டைக்கு வந்தா சவால் விட்டா தடியத்தான் புடிச்சுத்தான் கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒன்னா புண்ணாக்கு தின்னவப்ப

0: அப்புறம் தெரியும், ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆட்டி கெட்டு மாப்பூடி பட ஒன்னு ஒரு கட்டு பாவோ திரிப்பச்சா கத்திரி வச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க ஓ இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.
1: சாந்து புட்டு ஒரு சந்தன புட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்கமா.
2: நேர்களை, இனிமையான பாடல்கள் நாம கேட்டோம். மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸில் அடுத்து வரும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்

0: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9 மணி. FM Rainbow 102.6 இடைவிடா இசைமொழியில் இனிமையான பாடல்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க.

இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நிறைவு பெற்றது இடைவிடா இசைமழை நிகழ்ச்சி. நேரமிரவு 9:30 ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். இலக்கிய சாரல். இன்னைக்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் ஈகை, அதாச்சும் கொடுத்தல், பிறருக்கு உதவுதல், தானம், இப்படி நிறைய வார்த்தைகளில் அந்த ஈகையை வந்து நாம் விவரித்துக்கிட்டே போகலாம். அதில் நம் பழந்தமிழருக்கு இருந்த நம்பிக்கை, அது பற்றி இலக்கியம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம் பேச போகிறோம். இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. என்ன சொல்கிறாரு, இல்லை என இறந்து வந்தவருக்கு, அவர் வர்றதே இல்லைன்ட்டு தான் வராரு, கேட்டு இரவல் கேட்டு வர்றாரு. அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லாமல் இயன்றதை தருவதே ஈகை என்னும் கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரம் நிறைந்த உள்ளத்தால் பிறர் வெளி நீரையும் மன வலியையும் துடைப்பது தான் கொடை. மனிதனின் தேடும் உள்ளத்தால் வாடும் மனமறிந்து மாற்ற நினைக்கிறதும் உதவுறதும் தான் கொடை. இறந்து நிற்கும் உறவையும் தொலைந்து போன அன்பையும் தேடி நின்றால் அங்கே அன்பு, அக்கறை, கழிவிறக்கம் போன்ற பண்புகள் வந்து கருணையாக சுரக்கின்றது. சுரந்து கருணை வலிந்து பெறுவதல்ல, தானாய் தோன்றுவது. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை அப்படின்னு சொல்லலாம். இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தாங்க ஈகை அப்படின்னு நாம் சொல்லுவோம் இல்லையா. நாம் பேசுவோம் தொடர்ந்து. இப்போ பாடல் வந்து கொண்டே இருக்கிறது.

அடுத்ததா கனிவு. இது அடுத்தவங்க கிட்ட பரிவு கொண்டு தேவை அறிந்து செய்ய வேண்டியது. பரிவு அப்படிங்கிறது என்ன? மனிதரிடம் மட்டும் இல்லாமல் எல்லா உயிரினங்கள்கிட்டையும் காட்டக்கூடிய கனிவு தான் பரிவுன்னு சொல்லலாம். படர முடியாத முல்லை கொடிக்கு கனிவு கொண்டு தேர் கொடுத்தான் பாரி. வறுமையிலும் பரிவு காட்டி பறவைகளுக்கு உணவளித்தான் பாரதி. மாக்கள் இனத்திலிருந்து மக்கள் இனமாக மாற்றும் தன்மைதான் பரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. பரிவால் செய்யப்படும் தானங்கள் பல இருக்குது. கல்வி தானம், ஞான தானம், பொருள் தானம், உறுப்பு தானம், சேவை தானம், இப்படி தானத்தை பகுத்தால் அது விரிவடைந்துக்கிட்டே போகும். தானம் அப்படிங்கிறதுக்கு எல்லையுமே கிடையாது. எதை யாருக்கு எந்த இடத்தில் செய்ய வேண்டும் என்பதை சார்ந்து தான் இருக்குது. கற்ற கல்வியை பயன் கருதாது எளியவர்களுக்கு கொடுப்பதும் கொடை தான். ஈன்ற பொருளை வறியவர்க்கு தருவதும் கொடை தான். எத்தனை வழிபாடு செய்தாலும், மந்திரங்கள் சொன்னாலும், யாகங்கள் செய்தாலும், உள்ளத்தின் ஈரத்தில் சுவடு இருந்தால் நாம் வந்து இறைவனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்மத்தை நாடினால் இறைவனை நாம் தேடி போக வேண்டியது இல்லையா, அந்த இறைவனே நமக்கிட்ட வந்து தேடி வருவாருன்னு சொல்லுவாங்க.

நேரம் 9:42 ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஈகையில் தமிழருக்கு இருந்த நம்பிக்கை. கருணை இல்லாத கண்கள் கண்களே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று, ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று, ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அதாமே அப்படின்னு திருமந்திரம் வந்து ரொம்ப அழகான வார்த்தைகளில், எளிதாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளில் சொல்லுது. சிற்பங்கள் நிறைந்திருக்கக்கூடிய கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு காணிக்கை செலுத்தினால் இறைவனுக்கு மட்டும் உரியது. நடமாடும் உடலாகிய கோயிலை கொண்டு உலாவுகிற அடியவரை சென்று அடையாது. ஆனால் நடமாடும் அடியவர்களுக்கு அளித்தால் அது அந்த இறைவனுக்கே கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாம் எப்படி கோயிலுக்கு கொடுக்கறதும் முக்கியம்தான். அதே போல் இறைவனின் அடியாருக்கு நாம் கொடுத்தோம் அப்படின்னு வைங்களேன், அது நேரடியாகவே அந்த இறைவனுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லி திருமந்திரம் சொல்லுது. அதற்கு உதாரணமாக நாம் அன்னை தெரசா அவர்களை சொல்லலாம். வாடும் மக்களுக்கு தொண்டு செய்து அதில் வந்து இறைவனை கண்டார்கள். இன்னும் எத்தனையோ பேர்கள் இருக்காங்க, தினமும் ஒரு செயலை செய்து அதே மூலம் இறைவனுக்கு வந்து தொண்டு செய்வது போல செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். பாடல் கேட்கலாம், இணைந்திருங்க.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

தானம் இன்னும் எப்படியெல்லாம் மாறுது அப்படின்னு பார்த்தோன்னா, கொடுத்து வருவது தான் இன்பம் அப்படிங்கிறத அறிந்து, கண்ணிற்கு அணிகலம் இறங்கும் கண்ணோட்டம் என தெளிந்து, உடல் தானமும் செய்து உயிர்களாய் பலர் இன்றும் நிலைத்து நிற்கிறாங்க. இரக்கம் அப்படிங்கிறது இறையாண்மை, அது ஒரு வேள்வி. உதவும் மனதிற்கு வந்து பணம் முக்கியமல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காலம், இடம், பொருள் எதுவுமே தேவை கிடையாது. தவித்திருக்கும் மனம் அறிந்து உதவி செய்து நலி

இருக்கும் உடல் கண்டு கரம் நீட்டி செயல் இழந்து நிற்போருக்கு செவி சாய்த்து முகவரி அறியாத குழந்தைகளுக்கு முகம் காட்டி வாய் பேசாத குழந்தைகளுடன் உரையாடி விழி இழந்தவர்க்கு ஒளியாய் நின்று மௌனத்தின் முதுமைக்கு முற்றுப்புள்ளியாய் இல்லாத கரம் கோர்ப்பவரே ஈரமுள்ள உள்ளங்கள். கருணை என்னும் குணத்தால் கண்கள் பணிக்கும் மாண்பால் வாழ்வு வளப்படும்னு சொல்லலாம். எண்ணத்தால் நேயம் சுரக்கும், ஈரத்தால் வயப்படும். ஈகையே மண்ணில் ஈகை எனும் பண்பு உள்ள வரைக்கும் குறைவில்லாத வாழ்வு என்றும் மலர்ந்து கொண்டே இருக்கும் அந்த ஈகை பண்புடையோருக்கு.

நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக நாம் நெஞ்சம் மறப்புதலை திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றோம். நேரம் 9:55 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மற்றும் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ்களில் இன்று நாம் கேட்டோம் இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில். ஈகையில் தமிழருக்கு இருந்த நம்பிக்கை நிறைவு பாடல் நாம் கேட்கலாம்.

0: வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: நேரமிரவு 10 மணி. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீங்க இந்த இனிய இரவு பொழுதில். சுகமான ராகங்கள், நேயர்களின் விருப்ப பாடல்கள், கடித தொகுப்பாக இன்னைக்கு நாம புதுக்குடி எஸ் கவிதா சீனிவாசன் அவர்களுடைய பாடல் தொகுப்பு தான் கேட்டு ரசிக்க இருக்கிறோம் அடுத்த 1 மணி நேரத்திற்கும். முகம் என்ற வார்த்தையை அடிப்படையாக கொண்ட பாடல்களை தொகுத்துள்ளேன் அப்படின்னு ரொம்ப ரத்தின சுருக்கமாக சொல்லியிருக்காங்க கவிதா சீனிவாசன். அவங்க கேட்ட பாடல்களை, தொகுப்பில் கேட்டுள்ள பாடல்களை நாம் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். அவங்க கேட்ட பாடலில் முதலாவதாக நம்ம கேட்கலாம் என்ன ஆசை மச்சான் திரைப்படத்தில் ராசிதான் கைராசிதான் அப்படிங்கிற அந்த இனிமையான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரல்களில் பாடல் வந்துட்டே இருக்குது.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் கவிதா சீனிவாசன் புதுக்குடியிலிருந்து எழுதி அனுப்பிய பாடல் தொகுப்பில் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க கும்பகரை தங்கையா திரைப்படத்திலிருந்து. மனோ எஸ் ஜானகி குரல்களில் அமைந்த இனிய பாடல் இது.

சுகமான ராகங்கள் நேர் விருப்ப தொகுப்பில் புதுக்குடி எஸ் கவிதா சீனிவாசன் அவர்களுடைய பாடல்கள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த தொகுப்பு பாடல் கேட்டிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் இனிமையான பாடல் எஜமான் திரைப்படத்திலிருந்து.

0: நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நேர் விருப்பமாக தாய் மனசு திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி மற்றும் கொழுவினர் பாடிய பாடல்.
1: தொண்டையில தான் நினைச்சே

0: ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு புதுக்குடி எஸ் கவிதா சீனிவாசன் அவர்களுடைய பாடல் தொகுப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் பிரியமானவிலை திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க, ஹரிகரன் மகாலட்சுமி பாடியிருக்காங்க, பாடல் நம்ம கேட்கலாம்.

சுகமான ராகங்கள், நேர் விருப்பு பாடல்கள், கடிதமொழி. இன்றைக்கு வந்து புதுக்குடிய கவிதா சீனிவாசன் அவர்களுடைய தொகுப்பில் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க ஹரிணி அவர்கள் பாடிய பாடல் நம்ம கேட்கலாம்.

நேரம் இரவு 10:38. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்போடு இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் புதுக்குடி எஸ் கவிதா சீனிவாசன் அவர்களுடைய பாடல்கள் தொகுப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் வானத்தை போல திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. சுக்விந்தர் சிங், அனுராதா ஸ்ரீராம் அண்ட் குழுவினர் பாடிய பாடல் நாம் கேட்கலாம். இதோ

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் புதுக்குடி எஸ் கவிதா சீனிவாசன் அவர்களுடைய பாடல் தொகுப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா இணைந்து பாடிய பாடல் இதோ.

10:46 ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை மற்றும் பண்பலை 102.6 நாம் இணைந்திருக்கின்றோம். சுகமான ராகங்கள் நேர்களின் விருப்ப பாடல்கள் தொகுப்பில் இன்றைக்கு புதுக்குடி எஸ் கவிதா சீனிவாசன் அவர்கள் எழுதி அனுப்பிய தொகுப்பில் பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அடுத்ததாக கௌரவம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, பாடலை பாடியிருக்காங்க பி சுசீலாம்மா அண்ட் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆகியோர் இணைந்து. பாடல் கேட்கலாம், இணைந்திருங்கள்.

இரவை மீட்டும் இனிய பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில. நேர் விருப்ப தொகுப்பில் அடுத்த பாடலாக சொல்லியிருக்காங்க, ராஜபார்வை திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அண்ட் எஸ் ஜானகி பாடிய பாடல் நாம கேட்கலாம்.

மணி 56 நிமிடங்களில் எஃப்எம் ரெயின்போ 102.6 மற்றும் மதியலை 1197 நாம் இணைந்திருக்கின்றோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். புதுக்குடியஸ் கவிதா சீனிவாசன் அவர்கள் தொகுப்பில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க, வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து. பாபே ஜெயஸ்ரீ, உன்னிமேனோன் குரல்களில்.

இனிமையான பாடல்கள் நேர்விருப்பு பாடல்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேர்களை மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸில் அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இணைந்திருக்கின்றோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.6. அடுத்த பாடல் நாம் கேட்கலாம். புதுக்குடிய கவிதா சீனிவாசன் அவர்கள் தொகுப்பில் பாடலாக உன்னிகிருஷ்ணன், அருண்மொழி, சுரேந்தர் ஆகியோர் பாடிய பாடல் சேது திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு நாளை காலை 5:50 தொடங்கும். தொடர்ந்து பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இணைந்திருங்கள்.

நேரமும் 11:36. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 FM கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்ந்து இடம்பெறுவது திரைகானம். முதலில் மாட்டுக்கார வேலன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி.

0: பட்டணமா ரெண்டும் கேட்டான் லட்சணமா பட்டக்காடா பட்டணமா ரெண்டும் கேட்டான் லட்சணமா.
1: திரைகானத்தில் அடுத்து ராமன் இத்தனை ராமன் அடிப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன்.
2: பொண்ணுக்கு தங்கம்.

0: புகடி, சீக்கிரமே இந்த தீவு சொர்க்கவுரியாகிவிடும் போல் இருக்கிறோம்.
1: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
0: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறோம்.

0: மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?

0: பள்ளி கூடமா?
1: ஆஹா.

0: அழைத்தது முன்னாலே
1: கூட்டுக்குள் இரண்டும் ஓடி ஒளிஞ்சு குஞ்சுருவாயாலே குழு குழு காத்துக்கு கதகத பாக மிதிக்குது காலாலே குழு குழு காத்துக்கு கதகத பாக மிதிக்குது காலாலே
0: காட்டுப்புறா ஒன்னு ஜோடியே பா.

0: ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்மதமான பின் ரகசியம் கிடையாது, ஒரு ரகசியம் கிடையாது.
1: காட்டுப்புறா ஒன்னு ஜோடியை பார்த்து

0: அங்கே அள்ளி பூவும் மெல்ல என்னை அழைக்கிடக் கண்டேன். அங்கம் முழுதும் தங்கத் தகடு மின்னிடக் கண்டேன். அங்கே அள்ளி பூவும் மெல்ல என்னை அழைக்கிடக் கண்டேன்.
1: வண்டு பறந்து பூவிலிருந்து மயங்கிடக் கண்டேன். மகிழ்ந்து பூவின் மேலே உறங்கிடக் கண்டேன். வண்டு பறந்து

நினைவில் நின்றவை நிகழ்ச்சிகள் இதுவரை. ஆயிரத்தில் ஒருவன், ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், காட்டுராணி ஆகிய படங்களில் இருந்து பாடல்கள் கேட்டோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேர்களின் 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11. நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் நாளை நமதே, பல்லாண்டு வாழ்க ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலி உலா வர கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் நாளை நமதே படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் கே.ஜே.எஸ்.தாஸ், பி.சுசீலா குரல்களில்.

0: வாக்கை துணை கொண்டு செல்வாக்கை பெறுகின்றவள். நான் ஒரு மேடை பாடகன். Will anybody else join with me? A lady voice, better choice.
1: Shall I?
0: You, please come.

நேரம் நள்ளிரவுக்கு இப்போ 2:38. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மிருகூட்ட தொடர்ந்து பல்லாண்டு வாழ்க திரைப்படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் கே ஜெயதாஸ் வாணி ஜெயராம் குரல்களில்.

நிறைவாக தோட்டம் தொட்டதெல்லாம் பொன்னாகும் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை பண்டிட் ஹரிபிரசாத் சௌராஷ்ரீ அவர்களின் புல்லாங்குழல் இசையும் அதனைத் தொடர்ந்து ராஜன் மிஸ்ரா சாஜன் மிஸ்ரா ஆகியோரின் பாட்டு கேட்டீர்கள்.

மற்றும் தேகி பிரளய அந்தகார ரூபிணி தாமசி தேவி சபன்சே பிரபுத்தோ விஷ்ணுகே அங்க பிரத்யங்கசே பாகர் பிரகட ஹோ ஆயி பங்க ஹுயி பகவான் விஷ்ணு கீ யோக நித்ரா தத்கால் உன்ஹோனே சுதர்ஷன் சக்கர உடாயா ஓர் சின்ன கர டாலா மது கைட்டவ் காமஸ்தக் பிரம்மா புல ஞான மக்ன ஹோ பைட்டே இதர் துர்தர்ஷ தைத்தராஜ் மகிஷாசுர் கே பராக்ரம் சே பராஸ்த ஹோ தேவதாகள் ஸ்வர்காதிகார சே வஞ்சித ஹுயே அத்யாச்சாரோ சே த்ரஸ்த ஹோ சமஸ்த தேவலோக் விஷாத வியதா சே பரிம்லான ஹோ கயா தேவகண பிரம்மா கீ சரண மே உபஸ்தித் ஹுயே காரண பிரம்மா கே வரதான சே ஹி தா மகிஷாசுர் அபராஜேய உன்கே த்வாரா தைத்தராஜ் கா சய அசம்பவ ஜான உன்கே நிர்தேசானுசார் தேவதாவோ நே கமல யோனி பிரம்மா ஜி கோ அப்னா பிரதிநிதி வனா வைகுண்ட மே ஜா தேகா பகவான் விஷ்ணு ஓர் தேவாதிதேவ் பகவான் சிவ பரஸ்பர ஆலாப் மக்ன ஹை பிரம்மா ஜி நே அப்னே முக் சே கஹ சுனாயி மஹிஷாசுர் கே துர்பீஷ அத்யாச்சார் கீ கருண கஹானி ஸ்வர்க பிரஷ்ட தேவதாவோ கா விஷாத சுந்தே ஹி பரம சாந்தி யோகி வர மகாதேவ காம் சுகௌர முகமண்டல் க்ரோத சே ரக்த கமல கே சமான லால ஹோ உடா சங்க சக்கர கதா பத்ம தாரி நாராயண சீ தன கை பிரகு

பரமா சுந்தரி ரூபவதி திவ்வத் தேவி மூர்த்திமே பரிணத்வே.

ஹரே பிரசீத பிரசீத மாதர ஜகதோ அகிலஸ்ய பிரசீத விஸ்வேஸ்வரி பாஹி விஸ்வம் ஸ்வவீஸ்வரி தேவி சராசரஸ்ய ஆதாரபூதா ஜகதஸ்வமேகா மஹீஸ்வரூபேண யதஹ ஸ்திதாஸி அபாங் ஸ்வரூப ஸ்திதயா தவைதத்யாயதே க்ரிஸ்ரம் அலங்க்ய வீரியே மஸ்தமேதத் பிரசன்னா புவி முக்தி ஹேது.

சிவாயை சததங்க நமஹ நமஹ ப்ரகித்யை பத்ராயை நியாதா பிரணதாஸ்மதாம் ரௌத்ராயை நமோ நித்யாயை கௌரியை தாத்ரியை நமோ நமஹ ஜஸ்னாயை சந்துரூபிணியை சுகாயை சததங்க நமஹ கல்யாணியை பிரணதாவிருத்யை சித்யை குருவோ நமோ நமஹ நைரித்யை பவிதாங்கலக்ஷ்மியை சர்வாணியை தே நமோ நமஹ துர்காயை துர்கபாலாயை சாராயை சர்வகாரிணியை காத்யை ததைவ கிருஷ்ணாயை தும்ராயை சததங்க நமஹ அதிசௌம்யாதி ரௌத்ராயை நதாஸ்தஸ்யை நமோ நமஹ நமோ ஜகத் பிரதிஷ்டாயை தேவ்யை கிருஷ்ணாயை நமோ நமஹ யா தேவி சர்வபூதேஷு விஷ்ணுமாயேதி சப்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவி சர்வபூதேஷு ஏதநித்யாபிதீயதே நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சாஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவி சர்வபூதேஷு நித்ரா ரூபேண சாஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவி சர்வபூதேஷு க்ஷுதா ரூபேண சாஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவி சர்வபூதேஷு சாயா ரூபேண சாஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சாஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவி சர்வபூதேஷு த்ரிஷா ரூபேண சாஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவி சர்வபூதேஷு யக்ஷாந்தி ரூபேண சாஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவி சர்வபூதேஷு யாதி ரூபேண சாஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவி சர்வபூதேஷு லஜ்ஜா ரூபேண சாஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவி சர்வபூதேஷு சாந்தி ரூபேண சாஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவி சர்வபூதேஷு ஸ்ரத்தா ரூபேண சாஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவி சர்வபூதேஷு காந்தி ரூபேண சாஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சாஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவி சர்வபூதேஷு வித்தி ரூபேண சாஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவி சர்வபூதேஷு ஸ்மிருதி ரூபேண சாஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவி சர்வபூதேஷு தயா ரூபேண சாஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ யா தேவி.

ஸ்வரூபிணீ பரிணாமினீ நித்யா வாக் அத்வா சரஸ்வதி வேஹி ஸ்ரீ அத்வா லக்ஷ்மீ புனஹ சங்ஹார.

மகாலயத்தை முன்னிட்டு நடைபெறும் சிறப்பு அதிகாலை நிகழ்ச்சி மகிஷாசுரமர்த்தினி கேட்டீர்கள். நேரம் 5:30. நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் திருமலை தென்குமரி திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.